நேர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 6 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 11 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 28 தேதி வெள்ளிக்கிழமை. மதியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய காலை ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது. நேரம் 5:50.

0: சூது என்பது இருக்கின்ற பொருளை அழிக்கும், பொய்களை பேச வைக்கும், இரக்கமற்ற செயல்களை செய்ய வைக்கும், பல துன்பங்களுக்கு ஆளாக்கும். குறள் எண் 938 அதிகாரம் சூது.
1: பொருள் கொடுத்து பொய் மேற்கொழி, அருள் கெடுத்து அல்லல் உழப்பிக்கும் சூது.
0: சூது என்பது இருக்கின்ற பொருளை அழிக்கும், பொய்களை பேச வைக்கும், இரக்கமற்ற செயல்களை செய்ய வைக்கும், பல துன்பங்களுக்கு ஆளாக்கும். குறள் எண் 938 அதிகாரம் சூது.
2: குறள் அமுதம் கேட்டீர்கள். இனி இன்று இந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம், 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை காந்தி அஞ்சலி. தமிழ் அமுதம் வழங்குபவர் தங்க சங்கர பாண்டியன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 4 பகுதி இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகாணம் தொடர்ந்து உங்கள் கவனத்திற்கு. உலக சம்ஸ்கிருத தினம் குறித்த சிற்றுரை இடம்பெறும். 7:45 நகர்வலம், சென்னையில் பொது இடங்களில் இலவச வைஃபை, எஸ் கவிதா அவர்கள் எழுதிய செய்தி கோவை இடம்பெறும். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 to 8:30 திரைகாணம், 9 அரங்கிசை, பெரியபாளையம் பி ராஜி அவர்களின் நாகஸ்வர இசை, வி எஸ் டெல்லி பாபு அவர்கள் தவில். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல், 11:00 இலக்கியம் பேசுவோம். இளங்கோவடிகளின் பன்முகத்திறன் குறித்து வி ராமதாஸ் காந்தி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், மீரா சுப்பிரமணியன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், ஜே வடிவேல் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, தொடர்ந்து மெல்லிசை. 1:00 பாரத

வரி நலத்திட்டங்கள் வரிசையில் புதிய தொழில் முனைவோரை உருவாக்குதல் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி. பெயர் சொல்லும் கதை வழங்குபவர் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள். எழுத்தின் இசை கவிஞர் குடந்தை அனிதா அவர்களின் உரை. நலமாய் வளமாய் உரை வழங்குபவர் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள். கதை அரங்கம் வழங்குபவர் கவிதா அவர்கள். 2:15 திரைக்காணம், 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி இடம்பெறுவது ஹம் ஏக் ஹேன் ஹிந்தி மொழி பாடல், இயற்றியவர் எஸ் சி குப்தா அவர்கள். மாலை 5:30 திரைக்காணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25, 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் இடம்பெறும். 7:10 கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் ஹரிஹரன் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், அறிவியல் முறையிலான தேனீ வளர்ப்பு குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தோட்டக்கலை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் வி சங்கீதா அவர்கள் கூறும் கருத்துக்கள். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 திரைக்காணம், 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கிசை. தோப்பூர் டாக்டர் வி சாய்ராம் அவர்களின் பாட்டு, கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், ஜே வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், ஜி ரவிச்சந்திரன் அவர்கள் கடம். 10:45 காற்றோடு கலந்திடவா. இனி 101.4 FM ரெயின்போவில் காலை 6:02 பக்தி நேரம், 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7:00 வணக்கம் சென்னை, 7:30 சைபாலின் என்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:02 ரஷ்யா ரெயின்போ, 9:02 ரெயின்போ ராப், 10:02 எட்சர்கோ, 11:02 உங்களுடன் ரெயின்போ, 12:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் புதிய தொழில் முனைவோரை உருவாக்குதல் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 12:07 ஹாய் ஸ்நேகிதியே, 1:00 ரெயின்போ பயாஸ்கோப், ஸ்ரீ ராஜலட்சுமி பிலிம்ஸின் கனாகண்டின் திரைப்பட ஒளிச்சித்திரம், நடித்துள்ளவர்கள் ஸ்ரீகாந்த், கோபிகா, பிருத்திவிராஜ், விவேக், அனிதா கீதா, வனிதா கீதாலட்சுமி, லாவண்யா ஆகியோருடன் பலர். இசை வித்யாசாகர், இயக்கம் கே வி ஆனந்த், வானொலி வடிவம் வி குமார் அவர்கள். 2:00 ரெயின்போ மெலடிஸ், 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 3:02 ஹலோ டாக்டர். தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளில் எவ்வாறு சிகிச்சை பெறுவது குறித்து தமிழ்நாடு மருத்துவ காப்பீட்டு திட்ட இயக்குநர் டாக்டர் எஸ் வினோத்குமார் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 4:02 ஃபன் பண்ணலாமா, 5:02 ரெயின்போ மேடை, 6:00 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக், 7:00 ரெயின்போ ஷேட் பாக்ஸ், 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக், 9:15 ரெயின்போ ராகங்கள், 10:00 ரெயின்போ ரீவைண்ட். நேர்களை 100.1 FM கோல்டில் காலை 6:10 தேனிசை, 7:15 திரை இசை, 7:30 ஆத்சவேரி, 8:30 திரை காணம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரை காணம், 11:30 மல்லை புதண்ட தெலுங்கு நிகழ்ச்சியில் கண் மருத்துவர் டாக்டர் பிரீத்தி நவீன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 12:00 திரை காணம், 12:40 மெல்லிசை, 1:10 இசை மலர், டி கலைமகன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம், 2:30 திரை காணம், 3:00 மதுரம் மதுரம் இசமயம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:30 பரிகிரமா, 5:00 அரங்கிசை, சாலை லட்சணா அவர்களின் வீண இசை, எஸ் சத்யநாராயணன் அவர்கள் மிருதங்கம், எஸ் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள் கட்டம், 6:05 நிகழ்ச்சி நிலை தொடர்ந்து திரை இசை, 6:10 விசிலேஷன், 6:30 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம், கே கலந்திகா அவர்கள் வழங்கும் மிருதங்க இசை, ஸ்ரீஜா நடராஜன் வழங்கும் பாட்டு, 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதவும், 8:10 திரை காணம், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 கரண்ட் அஃபேர்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரை காணம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் காலை 7:00 வணக்கம் தமிழ்நாடு, 8:00 உங்கள் விருப்பம், 9:00 கலக்கல் அரங்கம், 10:00 என் கேள்விக்கு என்ன பதில், 11:00 என்றும் இனியவை, 12:00 ரெட்ரோ நேரம், 1:00 பாடல் உங்கள் சாய்ஸ், 2:00 எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் புதிய தொழில் முனைவோரை உருவாக்குதல் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும், 3:00 வர்ணஜாலம், 4:00 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5:00 பூந்தஞ்சல், 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சி, 6:00 பக்தி மாலை, 6:40 என்

அப்பம் 7 மணிக்கும் 7:25 திரைகாணம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8 மணிக்கு இசையும் நானும் பின்னணி பாடகர் கௌஷிக் ஸ்ரீதரன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும், 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குவர் ஐங்கரன் அவர்கள், 9:15 என் இனிய பொன்னிலாவை, 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11 மணிக்கு மனசு மயங்கும் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.

0: இணைத்தானும் நல்லவை கேட்க. ஒற்றுமையே உயர்வின் திறவுகோல் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள்.
1: ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு. ஒற்றுமையே பலம் என்பது நம் முன்னோர்கள் வகுத்த ஆணிவேர் சிந்தனை. ஒற்றுமையே உயர்வின் திறவுகோல் என்பது மனித சமூகத்தின் அடிப்படை வளர்ச்சிக்கும் அமைதிக்கும் ஆதாரமான ஒரு பொன்மொழியாகும். ஒரு குடும்பத்திலோ சமூகத்திலோ ஒற்றுமை நிலவும் போது அங்கு அன்பு விட்டு கொடுத்தல் மற்றும் சகிப்புத்தன்மை ஆகியவை மேலோங்கி காணப்படும். நம்மில் ஒற்றுமை நிலவினால் வீடும் சமூகமும் உயர்வடையும். ஒற்றுமையே வலிமை என்பதற்கேற்ப ஒரு கூட்டாக செயல்படும் போது பெரிய இலக்குகளை கூட எளிதில் அடைய முடியும். தனிநபர் வளர்ச்சியை காட்டிலும் ஒரு சமூகம் அல்லது நாடாக ஒன்றிணைந்து செயல்படும் போதுதான் ஒட்டுமொத்த தேசமும் வளர்ச்சியடையும். இயற்கை நமக்கு சொல்லும் பாடமும் இதுவே. எறும்புகள், தேனீக்கள் போன்ற உயிரினங்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து தங்கள் உணவுகளை சேகரிக்கின்றன. தங்களை விட பெரிய எடையுள்ள உணவை சுமந்து இழுத்து செல்வதை பார்த்திருக்கிறோம். நாம் பல்வேறு சமூக கலாச்சார பின்னணிகளை கொண்டிருந்தாலும் நம் நாட்டில் இறையாண்மை மற்றும் முன்னேற்றத்திற்காக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். ஒற்றுமை என்பது முக்கியம். சாதிகள் இல்லடி பாப்பா குல தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம் என்றார் பாரதி. 30 கோடி முகமுடையாள் எனில் மொய்ப்புற ஒன்றுடையாள், அவள் செப்பு மொழி 18 உடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள் என்று பாரதி கூறினார். ஆகவே எத்தனை கோடி ஜனங்கள் இருந்தாலும் எல்லோரும் ஓரினம், எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள், எல்லோரும் பாரத தாயினுடைய புதல்வர்கள் என்கிற எண்ணம் இருக்க வேண்டும். தனிமரம் தோப்பாகாது, அதுபோல தனித்திருந்தால் வெற்றி கிடைக்காது. ஒற்றுமையாக இருந்தால் மட்டுமே உயர்வு கிடைக்கும். மகாகவி பாரதியார் தனது வந்தே மாதரம் பாடலில் ஒற்றுமையின் அவசியத்தை மிக அழகாக வலியுறுத்தியுள்ளார். மக்கள் தங்களின் சாதி மத வேறுபாடுகளை கடந்து சகோதரத்துவத்துடன் வாழ வேண்டும் என்பதை அவரது கவிதைகளில் முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. 1000 உண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி? ஓர் தாயின் வயிற்றில் பிறந்தோர் தம்முள் சண்டை செய்தாலும் சகோதரர் அன்றோ? நாம் அனைவரும் ஒன்றுபட்டு வாழ்ந்தால் மட்டுமே

வாழ்வில் மேன்மையடைய முடியும் என்பதை மிகவும் அழகாக பாடியுள்ளார். பறவைகள் கூட்டமாக பறந்து சென்று தங்கள் இலக்கை அடைகின்றன. சிறு சிறு மலை தூறலால் நீர்நிலைகள் உயர்கின்றன. அணைக்கட்டுகள் நிரம்புகின்றன. மரவேர்களின் ஒற்றுமையே மண்ணரிப்பை தடுக்கின்றன. தனித்தனியாக உள்ள சிறு குச்சிகளை எளிதில் முறித்து விடலாம். சிறு சிறு குச்சிகள் சேர்ந்து ஒரே கட்டாக சேர்க்கும்போது அதை முறிப்பது மிகவும் கடினமாக இருக்கும். முறிக்கவோ உடைக்கவோ முடியாமலே கூட போய்விடும். ஒற்றுமையே பலம். ஊருடன் கூடி வாழ். ஒற்றுமை இல்லா குடும்பம் ஒருமிக்க கெடும். ஊருடன் பகைக்கின் வேறுடன் கெடும். கூடி தொழில் செய், தேசத்தோடு ஒத்துவாழ் போன்ற மூத்தோரின் பொழிகளை கேட்டு பேரிடர் காலங்களில் மட்டுமே விழிப்புணர்வுடன் செயல்படுகிறோம். இதனை விடுத்து நாம் அனைவரும் சாதி, மதம், மொழி, இன பேதங்களை கடந்து ஒருமித்து செயல்படும் போதுதான் நாம் நம் சமுதாயத்தை வேகமாக வளர்ச்சியடைய செய்ய முடியும். பழம்மிகு பாரதம்.

0: செயல்படுகிறோம். இதனை விடுத்து நாம் அனைவரும் சாதி, மதம், மொழி, இன பேதங்களை கடந்து ஒருமித்து செயல்படும் போதுதான் நாம் நம் சமுதாயத்தை வேகமாக வளர்ச்சியடைய செய்ய முடியும். பழம் மிகு பாரதம், புகழ் மிகு பாரதமாக மாறும். கூட்டு முயற்சியே எந்த ஒரு கடினமான இலக்கையும் எளிதாக அடைய உதவும். எனவே ஒற்றுமையே உயர்வின் திறவுகோல் என்பதை உணர்ந்து நாட்டின் வளர்ச்சிக்கு நாம் துணை நிற்போம் என்று உறுதியேற்போம்.
1: இணைத்தாலும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:15. ஆகாஷவாணி நேர்கள் இனி கேட்கலாம் வழிபாடு.

0: இடம்
1: இடம் பெற்றது வழிபாடு. நேரம் 6:35 15 ஆகாஷவாணி. திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 11
2: உழவர்களுக்கான செய்திகள்.
3: பண்ணையாளர்கள் கவனத்திற்கு. புறக்கடையில் கோழி வளர்க்கலாம். வீட்டிற்கு தேவையான இறைச்சி மற்றும் முட்டைகள் கிடைக்கின்றன. குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெற இயலும். மகளிருக்கு ஏற்ற சுய வேலைவாய்ப்பு தொழில் இது. மேம்படுத்தப்பட்ட இனங்களான ரோபோ வெள்ளை, கிரிராஜா, வனராஜா, கிராம பிரியா, ராமலட்சுமி ஆகிய கோழி இனங்களை வளர்க்கலாம். நாட்டு இனங்களான கொண்டை கோழி, சண்டை கோழி, கழுகு கோழி, கருங்கால் கோழி ஆகிய இனங்களையும் வளர்க்கலாம். பெட்டை கோழிகள் 25 முதல் 30 வார வயதில் முட்டையிட ஆரம்பிக்கும். நாட்டு இனங்கள் ஒரு வருடத்திற்கு 60 முதல் 120 முட்டைகள் வரை இடும். மேம்படுத்தப்பட்ட இனங்கள் ஒரு வருடத்திற்கு 130 முதல் 180 முட்டைகள் வரை இடும். தீவனமாக உடைத்த அரிசி, கம்பு, சோளம், கேழ்வரகு, மக்காச்சோளம், புழு பூச்சிகள், கரையான்கள் போன்றவற்றை பயன்படுத்தலாம். கோழிகளில் ஏற்படும் வெள்ளை கழிச்சல் நோய்க்கு எதிராக 8 மற்றும் 16 வார வயதில் ராணிக்கெட் தடுப்பூசியை போடுதல் அவசியம். புறக்கடை கோழி வளர்ப்பு பற்றி இன்னும் விவரங்கள் வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
2: உழவர் பெருமக்களே, நீங்கள் நெல் சாகுபடி செய்ய இருக்கிறீர்களா? திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாமே. இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளாவன, குறைந்த அளவு விதையே தேவைப்படும். அதாவது 1 ஏக்கருக்கு 3 கிலோ விதையே போதுமானது. பாய் நாற்றங்கால் மூலம் நாற்று உற்பத்தி செய்ய வேண்டும். 14 நாட்கள் வயதுடைய நாற்றுகளை நடுவதற்கு பயன்படுத்தலாம். 1 குத்துக்கு 1 நாற்று வைத்தாலே போதுமானது. சதுரமுறை நடவை பின்பற்ற வேண்டும். பயிர் இடைவெளி நாற்றுக்கு நாற்று 25 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருக்க வேண்டும். நீர்மறைய நீர்கட்டுதல் அவசியம். கோணோவிடர் மூலம் களைகளை எடுக்க வேண்டும். 2 முதல் 3 முறை கோணோவிடரை பயன்படுத்தலாம். இலைவண்ண அட்டை மூலம் உர மேலாண்மையை கையாளலாம். 3 முதல் 4 டன் நெல் விளைச்சல் கிடைக்கும். திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி மேலும் அறிய வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வாறு காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார்.
3: உழவர் பெருமக்களே, அடுத்து வரும் மழையை நம்பி பயிர் சாகுபடிக்காக காத்திருக்கிறோம். அடுத்த பருவத்தில் என்ன பயிர் சாகுபடி செய்ய இருக்கிறோம்? நெல், உளுந்து, மக்காச்சோளம், கேழ்வரகு, குதிரைவாளி, வரகு, சாமை, பாசிப்பயிறு, கொள்ளு, நிலக்கடலை, ஆமணக்கு, தீவனச்சோளம், அகத்தி, குதிரை மசால், வேலி மசால், காய்கறி.

0: பயிர்களான தக்காளி, கத்தரி, மிளகாய், பீர்க்கன், வெண்டை, புடலை, வெங்காயம், செடிமுருங்கை, அவரை, கொத்தவரை, காய்கறி தட்டைப்பயிறு, கீரை, சாம்பல் பூசணி, பாலக்கீரை இவற்றின் விதைகள் தேவையா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையங்களை அணுகுங்கள். அல்லது இயக்குனர், விதை மையம், சீட் சென்டர், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர், 641-003-641-003 என்ற முகவரியை தொடர்பு கொள்ளுங்கள். அல்லது தொலைபேசி எண்கள் கூட இருக்கின்றன, 04-22 இது இணைப்பு எண், கோயம்புத்தூர் இணைப்பு எண், 66-11-232 66-11-232 மற்றொரு எண், 66-11-432 66-11-432 இந்த எண்களை தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் முகவரியும் இருக்கிறது, seedunit@tnau.ac.in seedunit@tnau.ac.in இந்த மின்னஞ்சல் வாயிலாகவும் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.
1: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: தேனி பெட்டிகளை வந்து கிழக்கு அல்லது தென்கிழக்கு திசையை பார்த்த மாதிரி வைக்கணும். முருங்கை, அகத்தி, எள்ளு, சூரியகாந்தி, கிளைரிசிடியா, செஸ்பேனியா, கொய்யா, தென்னை, வேம்பு இந்த மாதிரியான தொடர்ந்து வந்து பூக்கள் வந்து ஏதாவது பூத்துட்டே இருக்கிற மாதிரியான செடிகள் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். பூச்சிக்கொல்லிகள் தெளித்தா அந்த இடத்துக்கு வந்துட்டு தேனீக்கள் வராது, அதனால் அதை வந்து தவிர்க்கணும்.
1: அறிவியல் முறையிலான தேனி வளர்ப்பு குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தோட்டக்கலை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் வி சங்கீதா அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: முயன்றால் முயல் வளர்க்கலாம். முயல் வளர்ப்பினால் ஏற்படும் பலன்கள் என்ன? தீவனமாக எளிதில் கிடைக்கும் தாவரங்களையும் வீட்டில் வீணாகின்ற காய்கறிகளையும் உணவாக தீவனமாக அளிக்கலாம். இறைச்சி முயல்களை 3 மாத வயதிலிருந்து இறைச்சிக்கு பயன்படுத்தலாம். அதாவது உடல் எடையில் 50% மேல் இறைச்சி கிடைக்கும். முயல் இறைச்சியில் குறைந்த அளவு கொழுப்பும் அதிக அளவு புரதம் மற்றும் உயிர் சத்துக்கள் உள்ளன. முயல்களின் தோலை பதனிட்டு அதிக விலைக்கு விற்பனை செய்யலாம். முயல்களின் கழிவுப் பொருட்கள் பயிர்களுக்கு சிறந்த எருவாக பயன்படுகிறது. முயல்களை வீட்டு கொல்லைப்புறத்திலும் மொட்டை மாடிகளிலும் தோட்டத்திலும் வளர்க்கலாம். முயல் வளர்ப்பு பற்றி தெரிந்து கொள்ள காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். அல்லது உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தை அணுகலாம். இவ்வாறு காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார்.
4: விவசாய பெருமக்களே, ஆனைக்கொம்பன் ஈ மஞ்சள் கலந்த பழுப்பு அல்லது இளஞ்சிவப்பு நிறமாகவும், கொசுவை போல் சிறியதாகவும், நீண்ட மெல்லிய கால்களுடனும் இருக்கும். இதன் வாழ்க்கை சுழற்சி 14-21 நாட்களை கொண்டது. நெல் பயிரில் ஆனைக்கொம்பன் ஈயின் தாக்குதல் நடவு செய்த 35-45 நாட்கள் அதிகமாக காணப்படும். இதனை கட்டுப்படுத்த நெல் வயல்களில் களைகள் இல்லாமல் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். 10% மேல் தாக்குதல் தென்பட்டால் ஃபிப்ரோனில் 500 கிராம், குளோரிபைரிபாஸ், தயாமிதாக்ஷம் 40 கிராம் ஆகிய ரசாயன கொல்லி மருந்துகளில் ஏதாவது ஒன்றை ஏக்கருக்கு 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும்.
3: கால்நடை வளர்ப்போர் கவனத்திற்கு, வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவன பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து கால்நடைகளை பாதுகாக்கலாம். பசுமாடுகளுக்கு குடிக்க நீர்த்த சுண்ணாம்பு சத்துள்ள நீர் 75 மில்லி என்ற அளவில் தினமும் அடர்த்தீவன நீர் கலவையில் கலந்து கொடுத்து பால் உற்பத்தியை பெருக்கலாம். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். பன்றி பட்டிகளில் காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது சில சமயங்களில் அமோனியா தொகுதி பெருக வாய்ப்புள்ளது. எனவே நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். முயல் கொட்டகைகளில் மழை சாரல் உட்புகாமல் இருக்க பக்கவாட்டு சுவர்களில் கோணி துணிகளை கட்டி வைக்கலாம். காற்றின் ஈரப்பதம் மற்றும் வெப்பநிலை அதிகமாக இருக்கும்போது முயல்களில் பூஞ்சை தொற்று ஏற்பட்டு சுவாச கோளாறு ஏற்படும். புறக்கடை கோழி வளர்ப்பில் கோழிகள் தேங்கியிருக்கும்

0: மழை நீரை குடிக்காமல் பாதுகாக்க வேண்டும். ஏனெனில் இது ஒற்றுண்ணி தாக்கத்தை ஏற்படுத்திவிடும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும். இவ்வாறு சென்னை கால்நடை பல்கலைக்கழக கால்நடை உற்பத்தி மேலாண்மைத்துறை தலைவர் அறிவிக்கின்றார்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.

நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். மாறிவரும் உலக சூழலுக்கு ஏற்ப ராணுவத்தை இந்தியா நவீனமயமாக்கி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இந்தியா உற்பத்தி, புதுமை மற்றும் ஏற்றுமதிக்கான உலகளாவிய மையமாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்கும் பணியை ஒருங்கிணைக்க தமிழக அமைச்சர்கள் குழு தில்லி விரைந்துள்ளது. தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. புடாபெஸ்ட் ஸ்குவாஷ் ஓபன் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மாறிவரும் உலக சூழலுக்கு ஏற்ப ராணுவத்தை இந்தியா நவீனமயமாக்கி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூரில் T-72 T-90 ரக பீரங்கிகளை பழுதுபார்க்கும் நவீன மையத்திற்கு நேற்று அடிக்கல் நாட்டி பேசிய அவர், நவீன போர்க்கள சூழலுக்கு ஏற்ப இந்தியா தனது ராணுவ கட்டமைப்பை வலுப்படுத்தி வருவதாக கூறினார். துல்லியமான ஏவுகணைகள், ட்ரோன்கள், செயற்கைக்கோள்கள், செயற்கை நுண்ணறிவு, தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் போர் முறை போன்ற நவீன தொழில்நுட்பங்கள் வந்திருந்தாலும் பீரங்கிகளின் தேவை இன்னும் குறைந்துவிடவில்லை என்று கூறினார். சவாலான நிலப்பரப்புகளில் பாதுகாப்பாக செயல்பட இராணுவத்திற்கு பீரங்கிகள் தேவை என்றும் அவர் கூறினார். ஏவுகணைகள், பீரங்கிகள், ட்ரோன்கள் என அனைத்து வசதிகளையும் ஒருங்கிணைத்து பயன்படுத்துவதே நாட்டின் தற்காப்பு கொள்கையாக உள்ளது என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். இந்தியா உற்பத்தி, புதுமை மற்றும் ஏற்றுமதிக்கான உலகளாவிய மையமாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கனடாவில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள அவர், நாட்டில் வளர்ந்து வரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி உள்நாடு மற்றும் சர்வதேச சந்தைகளில் முதலீடு செய்ய முன்வருமாறு அந்நாட்டு முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு விடுத்தார். சீர்திருத்தங்கள், டிஜிட்டல் மயமாக்கல், உள்கட்டமைப்பு முதலீடுகள் மற்றும் இலக்கு சார்ந்த கொள்கை ஆகியவை இந்தியாவில் நீண்டகால முதலீட்டு சூழலை தொடர்ந்து வலுப்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்தியாவில் உள்ள பன்னாட்டு நிதி தொழில்நுட்ப நகரிலும் பன்னாட்டு நிதி சேவைகள் மையத்திலும் கனடா நிறுவனங்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். 2030 இருதரப்பு வர்த்தகத்தை $70 பில்லியன் உயர்த்தும் லட்சியத்துடன் முதலீடு, தொழில்நுட்பம், புதுமை மற்றும் நிதி சேவைகள் போன்ற துறைகளிலும் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த வேண்டும் என்று கனடா தொழில் நிறுவனங்களிடம் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தினார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்டுக் கொண்டுவர தமிழக அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இதற்கான பணிகளை ஒருங்கிணைப்பதற்காக மூத்த அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு ராஜ்மோகன், திரு வினோத், திரு தென்னரசு ஆகியோர் நேற்றிரவு சென்னையிலிருந்து தில்லி புறப்பட்டுச் சென்றனர். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்கவும் நிவாரணப் பணிகளை கண்காணிக்கவும் IAS அதிகாரி ஆஷிஷ்குமார் தலைமையிலான குழுவை காத்மண்டுவுக்கு அனுப்ப முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். கிராமப்புறங்களில் குடிநீர் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய நீர்வளத்துறை அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் பணிகளில் குடிநீர் மற்றும் தூய்மை

0: இந்தியா இரண்டாம் கட்ட திட்டத்தையும் ஒருங்கிணைத்து செயல்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கிராமங்களில் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவது, குடிநீர் ஆதாரங்களை புனரமைப்பது உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ளுமாறும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கிராமப்புறங்களில் குடிநீர் மற்றும் சுகாதாரம் சார்ந்த திட்டங்களை கிராம வளர்ச்சித் திட்டங்களுடன் தொழில்நுட்ப ரீதியாக இணைத்து செயல்படுத்த வேண்டும் என்றும் நீர்வளத்துறை மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை வலியுறுத்தியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 10 ஆண்டுகளை கடந்த UPI பண பரிவர்த்தனை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நீர்வளத்துறை தொடர்பான 42 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளை மேற்கொள்ள மாநில அரசு கோரியுள்ள ஒப்பந்தப் புள்ளியில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக BJP குற்றம் சாட்டியுள்ளது. இந்த முறைகேடுகளை ஆய்வு செய்து ஆன்லைன் ஒப்பந்தப் புள்ளி ஆவணங்களை முதலமைச்சர் திரு விஜய் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சமூக வலைதளத்தில் கூறியுள்ளார். பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகளுக்காக நீர்வளத்துறை ஒதுக்கியுள்ள 42 கோடி ரூபாய் மதிப்பிலான 202 பணிகளுக்கான ஒப்பந்தப் புள்ளிகள் குறுகிய கால அவகாசத்தில் வழங்கப்பட்டிருப்பது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகளுக்கு 2 நாட்கள் மட்டுமே கால அவகாசம் வழங்கியது ஏன் என்றும், இந்த ஒப்பந்தப் புள்ளியை ரத்து செய்து மறு ஒப்பந்தப் புள்ளிகள் கோர வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை வெற்றிகரமாக நிறைவு செய்ய பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மாநகராட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. கணக்கெடுப்பில் தங்களது குடும்பம் விடுபட்டிருந்தால் மண்டல வாரியாக மாநகராட்சி அறிவித்துள்ள தொலைபேசி எண்களில் பொறுப்பு அலுவலரை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு தேவையான தகவல்களை பொதுமக்கள் வழங்க வேண்டும் என்றும் மாநகராட்சி அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் பதற்றத்திற்கிடையே கத்தார் பிரதமர் திரு முகமது பின் அப்துல் ரஹ்மான் தெஹ்ரானில் நேற்று ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஸ்கியானை சந்தித்து பேசினார். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் 90 அமெரிக்கர்களை காணவில்லை என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக தில்லி காத்மண்டு இடையிலான பேருந்து சேவை தற்காலிகமாக தடைபட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நேற்று நடத்திய திடீர் சோதனையில் 1,18,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்காக நேபாளத்திற்கு சென்ற ஆந்திராவைச் சேர்ந்த யாத்ரீகர்கள் 35 பேர் பாதுகாப்பாக இருப்பதாக மாநில அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கணக்கு தணிக்கைத் துறையின் தலைமை அலுவலகமும் சென்னை IIT இணைந்து டிஜிட்டல் அமைப்புகளின் தணிக்கைக்கான திறன் மேம்பாடு குறித்த சான்றிதழ் பயிற்சியை தொடங்கியுள்ளனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் நேற்று நடைபெற்ற ஆவணி மாத பௌர்ணமி கிரிவலத்தில் 1,000கணக்கானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டத்தில் கைரேகை அல்லது கருவிழி பதிவு செய்யாத குடும்ப அட்டைதாரர்களுக்காக நாளை சிறப்பு முகாமிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் தெரிவித்துள்ளார். கோவை ஜபல்பூர் இடையே இயக்கப்பட்டு வரும் வாராந்திர விரைவு சிறப்பு ரயில் நிரந்தரமான ரயிலாக மாற்றப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தரமான காலணிகளை உற்பத்தி செய்வது தொடர்பாக விழிப்புணர்வு நிகழ்ச்சியை சென்னையில் உள்ள இந்திய தர நிர்ணய அலுவலகம் நேற்று நடத்தியது. சென்னையில் காணாமல் போன மற்றும் திருடப்பட்ட 400 செல்போன்களை பல்வேறு மாநிலங்களிலிருந்து மீட்டு உரியவர்களிடம் காவல்துறையினர் நேற்று ஒப்படைத்தனர். விளையாட்டுச் செய்திகள். புடாபெஸ்ட் ஸ்குவாஷ் ஓபன் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் முன்னேறியுள்ளார். நேற்று நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் சக நாட்டு வீரரான வீர் சோத்ரானியை 3-2 என்ற செட் கணக்கில் தோற்கடித்தார். இறுதிப் போட்டியில் வேலவன் ஹங்கேரி நாட்டின் பலாஸ் ஃபர்காஸை எதிர்கொள்ள உள்ளார். தமிழ்நாடு

0: பிரீமியர் லீக் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் மதுரை அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்ள உள்ளது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி 7:30 தொடங்குகிறது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் 5வது மற்றும் 6வது இடத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்றது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டல்வீனில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்திய அணி போட்டி தரவரிசையில் முன்னணியில் உள்ள ஜெர்மனியை தோற்கடித்திருப்பது வரலாற்று சிறப்புமிக்கதாகும். 1974 முதல் உலகக்கோப்பை போட்டியில் 4வது இடத்தை பிடித்த பிறகு கடந்த 52 இந்தியா மிகச்சிறந்த வெற்றியை பதிவு செய்திருப்பது இதுவே முதன்முறையாகும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாறிவரும் உலக சூழலுக்கு ஏற்ப இராணுவத்தை இந்தியா நவீனமயமாக்கி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இந்தியா உற்பத்தி, புதுமை மற்றும் ஏற்றுமதிக்கான உலகளாவிய மையமாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்கும் பணியை ஒருங்கிணைக்க தமிழக அமைச்சர்கள் குழு தில்லி விரைந்துள்ளது. தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. புடாபெஸ்ட் ஸ்குவாஷ் ஓபன் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:55. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் நேர்கள் இனி கேட்கலாம்.

0: சூழல் அறிவோம்.
1: இன்று பெட்ரோலிய பொருட்கள் மற்றும் நிலக்கரி ஆகியவை உலகின் ஆற்றல் தேவைகளை பூர்த்தி செய்வதில் ஆற்றிய பணிகள் தொடர்பான செய்திகளை அறிந்து கொள்வோம். 18ஆம் மற்றும் 19ஆம் நூற்றாண்டுகளில் தொழில் புரட்சி தோன்ற காரணமானது நிலக்கரி. அதேபோல கச்சா எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்ட பின் வாகன உற்பத்தி மற்றும் போக்குவரத்து துறையில் மாபெரும் புரட்சி நடந்தது. இந்த நிலக்கரி மற்றும் பெட்ரோலிய பொருட்கள் உலக ஆற்றல் தேவையில் 85% ஆம், 85% பூர்த்தி செய்கின்றன. 1970களின் தொடக்கத்தில் பெட்ரோலிய பொருட்கள் ஆற்றல் துறையில் பயன்பாட்டிற்கு வந்தன. அப்போது ஒரு பேரல் கச்சா எண்ணெயின் விலை வெறும் $5 மட்டுமே. இதன் அதிகபட்ச விலை 1973ஆம் ஆண்டு பேரலுக்கு $45 என்ற நிலையை எட்டியது. ஆனால் சர்வதேச அரசியல் சதுரங்கத்தில் இந்த ஆற்றல் மூலம் ஒரு பகடைக்காயாய் பணைய பொருளாய் மாற அதன் விலை பேரலுக்கு $150 மேலும் என்ற நிலைக்கு எல்லாம் சென்றது. இந்த விலை உயர்வும் பயமுறுத்தும் நிலையற்ற சர்வதேச எண்ணெய் சந்தைகளின் போக்கும் அறிவியல் உலகின் கண்களை திறந்தது. மின் உற்பத்தி, இயற்கை எரிவாயு, நிலக்கரி, அணுமின் நிலையங்கள், நீர்மின் நிலையங்கள் என பல புதிய ஆற்றல் மூலங்களின் அடிப்படையில் விரிவடைந்தது. வாகனங்களின் இயந்திரங்களில் மாற்றங்கள் செய்யப்பட்டன. 1 லிட்டர் எரிபொருளின் ஒவ்வொரு துளியையும் சிக்கனமாய் பயன்படுத்தும் தொழில்நுட்பம் வாகனங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டது. மேலும் உயிரி எரிபொருட்களின், அதாவது ஆல்கஹால்களின் பயன்பாடும் அதிகரித்தது. நிலக்கரியை பொறுத்தவரை இன்னமும் அது எரிபொருட்கள் ஆற்றல்களின் அரசன்தான். 200 ஆண்டுகளாய் வெட்டி எடுத்து பயன்படுத்திய பிறகும் இன்னமும் 150 ஆண்டுகளுக்கு தேவையான நிலக்கரி படிமங்களை மண்மாதா தன் மடியில் சுமந்து வருகின்றாள். 2019ஆம் ஆண்டின் புள்ளி விவரப்படி 7,727 மில்லியன் டன் நிலக்கரி மண்ணை பிளந்து எடுக்கப்பட்டது. இதில் ஏறத்தாழ 28 விழுக்காட்டினை பயன்படுத்திய நாடு சீனா. நமது நாட்டின் பயன்பாடு வெறும் 8 விழுக்காடு மட்டுமே. ஆனால் இந்தோனேஷியாவும் ஆஸ்திரேலியாவும் இணைந்து உலகில் ஏறக்குறைய 60 விழுக்காடு நிலக்கரி தேவையை பூர்த்தி செய்கின்றன. சரி, நாளை இன்னும் சில ஆற்றல் மூலங்களை பற்றிய தகவல்களுடன் மீண்டும் சந்திப்போம்.
0: இடம்பெற்றது சூழல் அறிவு.

0: என்னது, யாருமே இல்லாத ரூம்ல லைட்டு ஃபேனு எல்லாம் ஓடிட்டு இருக்கு. எங்க போயிட்டாங்க எல்லாரும்? பவித்ரா எங்க இருக்க?
1: கவிதா, நான் இங்க சமையல் அறையில தான் இருக்கேன். நீ எப்ப வந்த?
0: நான் இப்பதான் வந்தேன். அது சரி, ரூம்ல தான் யாருமே இல்லையே. ஃபேன் லைட்லாம் எது?

0: பக்கம் ஆன்லே இருக்கு.
1: ஐயோ மறந்துட்டேன், சரி விடு. இப்ப என்ன அதுக்கு?
0: என்ன இப்படி சொல்லிட்ட? எவ்வளவு மின்சாரம் வீணா செலவாது. நாம அந்த அறைய பயன்படுத்தாம வெளியில போகும்போதே அதை அணைச்சிட்டு போனா எவ்வளவு மின்சாரத்தை சேமிக்கலாம். அதே மாதிரி பணியிடங்கள்ல நாம இல்லாதப்ப லேப்டாப், கம்ப்யூட்டர் போன்ற சாதனங்கள்ல மானிட்டர் ஆஃப் பண்ணிட்டு போகலாம். இப்படி நாம நம்மளால முடிஞ்ச அளவு மின்சாரத்தை சேமிக்கலாம்.
1: நல்ல விஷயம்தான் சொல்லியிருக்கேன், நான் இனிமேல் அப்படியே செய்யறேன்.
0: மின்சாரத்தை சேமிப்போம், நாட்டு நலன் காப்போம்.
2: இனி தமிழக கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை அறிவிப்பு. இன்று முதல் வரும் 31ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்படுகின்றன. இனி சென்னை மீனம்பாக்கம் ஆராய்ச்சி மையத்தில் பதிவான வெப்பநிலை அதிகளவு 36.2 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு 28.2 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 75%. சென்னை நுங்கம்பாக்கம் ஆராய்ச்சி மையத்தில் பதிவான வெப்பநிலை அதிகளவு 36 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு 27.7 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 79%. சென்னை மற்றும் சுற்றுப்புறங்களுக்கான வானிலை அறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் மாலை இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 34 முதல் 37 டிகிரி செல்சியஸ் வரை ஒட்டியும் குறைந்தளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் வரை ஒட்டியிருக்கக்கூடும். வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள். நேரம் 7:15. ஆகாஷவாணி. புத்தம் புது காலை நீங்கள் எதை செய்தாலும் உங்கள் உள்ளத்திற்கும் உலகத்திற்கும் உண்மையாகவே நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் எதை செய்தாலும் உங்கள் உள்ளத்திற்கும் உலகத்திற்கும் உண்மையாகவே நடந்து கொள்ளுங்கள். மகாத்மா காந்தி அவர்களின் இந்த சிந்தனையோடு புத்தம் புது காலை ஆரம்பமாகின்றது. புத்தம் புது காலையில் இனி காந்தி அஞ்சலி.

ஓர் ஆன்மீக குழப்பம் என்ற தலைப்பில் மகாத்மா காந்தியடிகள் தனது சத்திய சோதனை நூலில் எழுதியுள்ள பகுதிகள் இன்று இடம்பெறுகின்றன. மற்ற இந்தியருடன் என் சேவையை யுத்தத்திற்கு அளிக்க முன்வந்திருக்கிறேன் என்ற செய்தி தென்னாப்பிரிக்காவுக்கு எட்டியதும் எனக்கு உடனடியாக தந்திகள் வந்தன. அதில் ஒன்று ஸ்ரீ போலக்கிடமிருந்து வந்தது. எனது கொள்கையான அஹிம்சைக்கும் நான் செய்யும் காரியத்திற்கும் எப்படி பொருத்தமாகும் என்று அவர் கேட்டிருந்தார். இந்த ஆட்சேபத்தை நான் ஓரளவுக்கு எதிர்பார்த்தே இருந்தேன். இப்பிரச்சனையை குறித்து ஹிந்து சுயராஜ் இந்திய சுயராஜ்யம் என்ற நூலில் விரிவாக விவாதித்திருக்கிறேன். அதெல்லாம் தென்னாப்பிரிக்காவில் நண்பர்களுடனும் இதை குறித்து அடிக்கடி விவாதித்து வந்திருக்கிறேன். யுத்தத்தில் இருக்கும் அதர்மத்தை எல்லோருமே ஒப்புக்கொண்டிருக்கிறோம். என்னை தாக்கியவரை கைது செய்து வழக்கு தொடர நான் தயாராக இல்லாத போது போரில் ஈடுபட்டு இருக்கிறவர்களின் லட்சியம் நியாயமானதா இல்லையா என்பது பற்றி எனக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கும்போது யுத்தத்தில் ஈடுபடுவதற்கு நான் தயாராக இருப்பதற்கில்லை. என்றாலும் முன்பு போயர் யுத்தத்தில் நான் சேவை செய்திருக்கிறேன் என்பது நண்பர்களுக்கு தெரியும். ஆயினும் அதன் பிறகு என்னுடைய கருத்துக்கள் மாறுதலை அடைந்திருக்கின்றன என்று அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள். உண்மையில் போயர் யுத்தத்தில் நான் பங்கு கொள்ளும்படி எந்தவிதமான வாதங்கள் என்னை தூண்டினவோ அதே விதமான வாதங்களே இச்சமயமும் என்னை இம்முடிவுக்கு வரும்படி செய்தன. யுத்தத்தில் ஈடுபடுவது அஹிம்சைக்கு கொஞ்சமும் பொருத்தமானது அல்ல என்பது எனக்கு தெளிவாகவே தெரிந்திருந்தது. ஆனால் தன்னுடைய கடமை என்ன என்பதை யாரும் தெளிவாக அறிந்து கொண்டு விட முடிவதில்லை. அதிலும் சத்தியத்தை நாடுகிறவர் அடிக்கடி இருட்டில் தடவிக்கொண்டிருக்க வேண்டியே வருகிறது. அஹிம்சை என்பது விரிவான பொருள்களை கொண்டதோர் கொள்கை. நாம் எல்லோரும் இம்சையாகிய தீயில் சிக்கிக்கொண்டு உதவியற்று தவிக்கும் மாந்தரே ஆவோம். ஓர் உயிரை தின்றே மற்றொரு உயிர் வாழ்கிறது என்று சொல்லப்படுவதில் ஆழ்ந்த பொருள் உண்டு. மனிதன் வெளிப்படையாக இம்சையை அறிந்தோ அறியாமலோ செய்யாமல் ஒரு கணமும் வாழ முடியாது. வாழ்வது என்ற ஒன்றிலேயே உண்பது குடிப்பது நடமாடுவது ஆகியவைகளில் என்னதான் மிகச்சிறியதாக இருப்பினும் ஏதாவது இம்சை அல்லது உயிரை கொல்லுவது அவசியமாக இருந்துதான் தீருகிறது. ஆகையால் அஹிம்சை விரதம் கொண்டவர் அந்த தருமப்படி உண்மையோடு நடப்பதாயின் அவருடைய ஒவ்வொரு செயலும் கருணையிலிருந்தே எழுவதாக இருக்க வேண்டும். மிக மிக சிறிய உயிரையும் கூட கொல்லாமல் தம்மால் முடிந்த வரையில் அவர் அதை காப்பாற்ற வேண்டும். இவ்விதம் இம்சையின் மரணப்பிடியிலிருந்து விடுபடவும் இடைவிடாது முயன்று வர வேண்டும். புலனடக்கத்திலும் கருணையிலும் அவர் இடைவிடாது வளர்ந்து கொண்டும் இருப்பார். ஆனாலும் புற இம்சையிலிருந்து மாத்திரம் அவர் என்றுமே பூரணமாக விடுபட்டு விட முடியாது. மேலும் எல்லா ஜீவராசிகளின் ஒருமைப்பாடே அஹிம்சையின் அடிப்படையாகையால் ஒன்றின் தவறு மற்றெல்லாவற்றையும் பாதிக்காமல் இருக்க முடியாது. ஆகவே மனிதன் இம்சையிலிருந்து முற்றும் விடுபட்டு விட இயலாது.

0: நேரம் 7:10. புத்தம் புது காலையில் இனி
1: தமிழ் அமுதம் வழங்குகிறார் தங்க சங்கர பாண்டியன் அவர்கள்.
2: சங்ககால வேந்தர்களின் ஆட்சி சிறப்படைவதற்கு உற்ற துணையாகவும் அஞ்சாமலும் தம்முடைய கருத்துக்களை பழந்தமிழ் புலவர்கள் கூறியுள்ளனர். போரின்றி அமைதி நிலவும் காலத்தில் அரசர் என்றால் அஞ்சி நடுங்கி வாய்ப்புத்தி வணங்கி வழிபடுதல் அறிவுடைமையாகாது. அப்படியென்றால் அறிவு என்றால் என்ன? மெய்ப்பொருள் காண்பது அறிவு, செம்பொருள் காண்பது அறிவு என்கிறார் திருவள்ளுவர். நாம் சேரும் இனத்திற்கு ஏற்பவே நம் அறிவும் அமையும். நல்லின சேர்க்கை நல்லறிவையும் சிற்றின சேர்க்கை புல்லறிவையும் தரும். உயிரென்னும் நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் போல அறிவும் மனமும் செயல்படுகின்றன. ஒரு முறை கருவூர் என்னும் பேரூரில் சோழன் குளமுற்ற துஞ்சி கிள்ளிவளவன் முற்றுகையிட்டான். முற்றுகையிட்டிருந்த கிள்ளிவளவனுடைய படை வீரர் காவல் மரங்களை வெட்டலானார். மரங்களை வெட்டும் ஓசை கரூர் அரசனின் காதிற்கு எட்டிற்று. இருப்பினும் ஒன்றும் செய்யாமல் அவ்வரசன் அமைதியாக இருந்தான். கிள்ளிவளவனோ ஆரவாரம் செய்தான். ஆலத்தூர் கிழார் என்னும் புலவர் இதனை கண்டார். கிள்ளிவளவனை அணுகினார். தம் கருத்தினை அஞ்சாமல் கருவூரை அடைத்திருக்கும் அரசனை தனக்கு ஒத்தவனாக கருதி பின்வரும் பாடல் மூலம் வெளிப்படுத்தினார். அந்த புறநானூற்று 336 பாடல். ஆடுனை ஆயினும் விடுனை ஆயினும் நீ அனந்தரிதி நின் புனரமை வார்கோல் செரியர் சிலம்பின் குறுந்துடி மகளிர் புலஞ்சை கழங்கின் தெற்றியாகும். தன்னான் பொருணை வெண்மணல் சிதைய கருங்கை கொல்லன் அரஞ்சை அவ்வாய் நெடுங்கை நவியம் பாய்தலின் நிலை அழிந்து வீகமிழ் நெடுஞ்சினை புலம்ப களவுதுறும் கடிமரந்தடியும் ஓதை தன்னுயிர் நெடுமதில் வரைப்பின் கடுமனை ஏம்ப ஆங்கு இனிது இருந்த வேந்தனோடு இங்கு நின் சிலைத்தன் முரசங்கரங்க மலைத்தனை என்பது நான் உடைத்ததே. புறம் 36. இதன் பொருள், அரசே நீ தொடர்ந்து போர் செய்யவும் செய்யினும் செய்க அன்றி முற்றுகை விடுத்து ஊருக்கு சொல்லினும் செல்லுக. இவற்றுடைய எது சிறந்தது என்பதை ஆராய்ந்தறிய வேண்டியது உன் கடமை. ஒன்று மட்டும் கூறுவேன், நீ யாருடனும் போர் செய்கிறாய் என்பதை எண்ணிப்பார். நீ அறைகூவலுக்கு வெகுண்டு எழாமல் அமைதியாயிருக்கும் அரசனோடு போர் தொடங்குகிறாய். நீ காவல் மரம் வெட்டும் ஓசை அவனுடைய அரண்மனையிலே எதிரொலிக்கின்றது. அவ்வளவு அண்மையில் இருந்தும் ஓசையை கேட்டும் நின் செயலினை அறிந்தும் அங்கே அமைதியாக இருக்கின்றான். இத்தகைய அரசனோடு போர் செய்வதாக நினைத்து எண்ணிப்பார். இது நாணத்தக்கதாக உள்ளது என்கின்றார் ஆலத்தூர் கிழார். இயற்பெயரால் அறியப்படாமல் ஊன்பொதி பசுங்குடையார் என பாடர் சிறப்பால் புகழ்பெற்ற புலவர் ஒருவர் சோழன் நெய்தலங்கானத்து இளஞ்சே சென்னியை அடுத்து பாடிய பாட்டு புறநானூற்று 10 காணப்படுகிறது. அது பின்வருமாறு, வழிபடுவோரை வல்லறி தீயே பிறர் வழி கூறுவோர் முழித்தேர் அலையோ. இதன் பாடலின் பொருள், அரசே உன்னிடம் பல காலம் நெருங்கி பழகி உன்னை புகழ்தலே தொழிலாக கொண்டு வழிபடுவோர் சிலர் உள்ளனர். அவரை நீ விரைவில் அடையாளம் கண்டு கொள்க. சிலர் எளிதிலே உன்னை பயப்படுத்த நினைத்து மாற்றாரின் பழியை எடுத்துரைப்பதையே தொழிலாக கொண்டுள்ளனர். அவர்தம் கருத்துக்களை நம்பாதே என்று இருபெரும் கருத்துக்களை தெளிவாக்கினார்.

0: உடையார். நெடுங்கிள்ளி என்னும் சோழ மன்னன் வென்றான். நலங்கிள்ளி என்னும் சோழ மன்னன் தோல்வியுற்றான். இருவரிடத்தும் கோவில் கிழார் எனும் புலவர் சென்றார். அவரிடத்தில் அஞ்சாது தம் கருத்தினை வழங்கினார். இப்பாடல் புறநானூற்று பாடல் 45 காணப்படுகிறது. இது அப்பாடல். இடும்பனை வெந்தோடு மலைத்தேன் அல்லன், கூடுஞ்சினை வேம்பின் தெரியலோன் அல்லன், நினை கண்ணியும் ஆர்மிசந்தன்றே நின்னொடு பொறுவோன் கண்ணியும் ஆர்மடைத்தன்றே.
1: தமிழமுதம் வழங்கினர் தங்க சங்கரபாண்டியன் அவர்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கியுள்ள இந்தியர்களை தேடும் பணியை இந்தியா தீவிரப்படுத்தியுள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அமெரிக்காவில் முன்னணி முதலீட்டாளர்களையும் முன்னணி நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளையும் இன்றும் நாளையும் சந்தித்து பேசவுள்ளார். சகோதரத்துவத்தை உணர்த்தும் ரக்ஷாபந்தன் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. காசாவில் ஹமாஸ் அமைப்பினர் ஆயுதங்களை கைவிடும் வரை அமெரிக்காவின் அமைதி திட்டத்தை ஏற்க மாட்டோம் என்று இஸ்ரேல் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்றது. இனி விரிவான செய்திகள். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கியுள்ள இந்தியர்களை தேடும் பணியை இந்தியா தீவிரப்படுத்தியுள்ளது. காணாமல் போன இந்தியர்களை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் 24 மணி நேரமும் ஈடுபட்டுள்ளனர். திபெத் மற்றும் நேபாள அரசு அதிகாரிகள் அளித்த தகவலின்படி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பிறகு 1500 மேற்பட்டோரை காணவில்லை என்றும் இவர்களில் 30 மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டவரும் அடங்குவர் என்றும் கூறினார். நேற்று வரை 84 இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் திரிசூலி 1 மின்திட்டத்தில் பணிபுரியும் 63 தொழிலாளர்களும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 21 பேரும் அடங்குவர் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 290 இந்தியர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தொலைத்தொடர்பு சேவைகள் துண்டிக்கப்பட்டுள்ளதால் தகவல்களை திரட்ட காத்மண்டுவில் இந்திய தூதரக அதிகாரிகள் நேபாள அதிகாரிகளுடன் தொடர்பில் உள்ளதாக கூறினார். இதற்கிடையே வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 389 உயர்ந்துள்ளதாக நேபாள அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் மீட்புப் பணிகளில் உதவுவதற்காக 47 டன்னுக்கும் அதிகமான அவசரகால நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அமெரிக்காவில் இன்று முதல் 6 அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். சிகாகோ, நியூயார்க் உள்ளிட்ட நகரங்களில் முன்னணி முதலீட்டாளர்கள் மற்றும் தனியார் நிறுவன தலைவர்களுடன் நடைபெறும் வட்டமேஜை கூட்டத்திலும் அவர் பங்கேற்கிறார். சிகாகோ பல்கலைக்கழகத்தின் தொழில் முனைவு மற்றும் புதுமை மையத்தை அவர் பார்வையிட்டு புத்தொழில் மற்றும் புதுமை சூழல் குறித்து அங்குள்ளவர்களிடம் விவாதிக்க உள்ளார். இந்திய வம்சாவளி மக்களையும் அவர் சந்தித்து பேசவுள்ளார். அமெரிக்காவின் ஆஷ்வில்லே நகரில் வரும் 31 முதல் அடுத்த மாதம் 1 வரை நடைபெறவுள்ள G20 நாடுகளின் நிதியமைச்சர்கள் மற்றும் ரிசர்வ் வங்கி ஆளுநர்கள் கூட்டத்திலும் அவர் பங்கேற்கிறார். கடுமையான வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டுள்ள அண்டை நாடான நேபாளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குவதில் இந்தியா உறுதியாக இருப்பதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலகில் எந்த பகுதியில் இயற்கை இடர்பாடு ஏற்பட்டாலும் முதலில் சென்று உதவும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்றார். நேபாளத்தில் பேரிடர் ஏற்பட்டவுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி உடனடியாக நேபாள பிரதமரை தொடர்பு கொண்டு பேசியதுடன் அனைத்து உதவிகளையும் விரைந்து அனுப்ப உத்தரவிட்டார் என்றும் அவர் கூறினார். மாயமானவர்களை கண்டறிவதும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான அனைத்து மனிதநேய உதவிகளை வழங்குவதுமே தற்போதைய முதன்மை குறிக்கோளாக கொண்டு இந்தியா செயல்பட்டு வருவதாகவும் இதற்காக எந்த முயற்சியையும் கைவிடாது என்றும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 10 கடந்த UPI பண பரிவர்த்தனை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: சகோதரத்துவத்தை உணர்த்தும் ரக்ஷாபந்தன் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்நாளில் சகோதரர்களின் கைகளில் வண்ணமயமான ராக்கி கயிறுகளை சகோதரிகள் கட்டி அவர்களின் நல்வாழ்வு, ஆரோக்கியம் மற்றும் வளமான

எதிர்காலத்திற்காக பிரார்த்திப்பார்கள். இந்நாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ரக்ஷாபந்தன் பண்டிகை காலம் காலமாக நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் ஒரு அங்கமாக விளங்கி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நம்பிக்கையுடன் கைகளில் கட்டப்படும் ராக்கி கயிறு பாதுகாப்பின் புனிதமான பந்தமாக கருதப்படுகிறது என்றும் அவர் கூறியுள்ளார். சகோதர சகோதரிகள் மட்டுமல்லாமல் குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் சமூகத்தினரிடையே அன்பு, மரியாதை மற்றும் பரஸ்பர பொறுப்புணர்வை இப்பண்டிகை வெளிப்படுத்துவதாகவும் திருமதி திரௌபதி முர்மு மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் ரக்ஷாபந்தனையொட்டி குடியரசுத் தலைவர் இன்று மக்கள் மாளிகையில் நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுடன் கலந்துரையாட உள்ளார். மகாராஷ்டிரா மத சுதந்திர சட்டம் இன்று முதல் மாநிலம் முழுவதும் அமலுக்கு வரவுள்ளது. பலவந்தமாகவும் மோசடி மற்றும் கட்டாய திருமணம் ஆகியவற்றின் மூலமாகவும் செய்யப்படும் மதமாற்றங்களை தடுக்க இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. கேரள மாநிலம் சபரிமலையில் உள்ள புகழ்பெற்ற ஐயப்பன் கோவிலில் ஓணம் பூஜைகள் நிறைவடைந்ததை அடுத்து இன்று இரவு 10 மணிக்கு நடை அடைக்கப்படும். ஓணம் திருவிழா காலத்தில் இக்கோவிலில் பக்தர்களின் வருகை அதிக அளவில் இருந்தது. மாதாந்திர பூஜைகளுக்காக இக்கோவில் வரும் செப்டம்பர் 16 மாலை 5 மணிக்கு மீண்டும் திறக்கப்படும். ஜம்மு காஷ்மீரில் ஆண்டுதோறும் நடைபெறும் புகழ்பெற்ற அமர்நாத் யாத்திரை ரக்ஷாபந்தன் திருநாளை முன்னிட்டு இன்றுடன் நிறைவடைகிறது. இந்த ஆண்டு கடந்த ஜூலை 3 தொடங்கிய இந்த யாத்திரை 57 விமரிசையாக நடைபெற்றது. பஹல்காம் மற்றும் பல்டால் ஆகிய இரு வழிகள் வழியாகவும் இவ்வாண்டு 4.8 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் பாதுகாப்பாக சென்று புனித தரிசனம் செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் திரு டேமியன் பெர்னாண்டோ நேற்று புதுதில்லியில் விமானப்படை துணை தளபதி ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீக்ஷித்தை சந்தித்து பேசினார். பாதுகாப்புத் துறையில் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவதில் இலங்கை ஆர்வமாக உள்ளதாக அவர் தெரிவித்தார். கடற்படை உயரதிகாரிகளையும் சந்தித்து பேசிய இலங்கை வைஸ் அட்மிரல் இரு நாடுகளின் கடற்படைகளுக்கு இடையிலான பயிற்சி மற்றும் தொழில் முறையிலான நுணுக்கங்களை பகிர்ந்து கொள்ளுதல் குறித்து விவாதித்தார். இலங்கை புறப்படும் முன்பு அவர் கொச்சிக்கு சென்று இந்திய கடற்படை பயிற்சி மையத்தையும் தென்னிந்தியாவிற்கான கடற்படை தலைமை தளத்தையும் அவர் பார்வையிடவுள்ளார். காசா மீது இஸ்ரேல் நேற்று நடத்திய வான்வழி தாக்குதலில் பாலஸ்தீனர்கள் 3 கொல்லப்பட்டனர், பலர் படுகாயமடைந்தனர். காசா நகரில் 2 நடைபெற்ற தாக்குதலில் 1 உயிரிழந்ததாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். தெற்கு காசாவில் இடம்பெயர்ந்த பாலஸ்தீனர்கள் தங்கியிருந்த கூடாரத்தின் மீது நடத்தப்பட்ட மற்றொரு தாக்குதலில் 1 உயிரிழந்தார், பலர் படுகாயமடைந்தனர். இந்த தாக்குதல்கள் ஹமாஸ் அமைப்பினரை இலக்காக கொண்டு நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது. இதற்கிடையே ஐநா சபை கூட்டத்தில் பேசிய சர்வதேச அமைதி அமைப்பின் தலைவர் திரு நிக்கோலே மெட்டன்டூ இஸ்ரேலின் தொடர்ச்சியான தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்தார். அமெரிக்க அதிபரின் அமைதி திட்டத்திற்கு இஸ்ரேல் உறுதுணையாக இருப்பதாகவும் அத்திட்டம் அமலாவதற்கு முன்பு ஹமாஸ் அமைப்பு ஆயுதங்களை முற்றிலுமாக கைவிட வேண்டும் என்றும் ஐநாவுக்கான இஸ்ரேல் துணை தூதர் திருமதி நோவா ஃபர்மன் கூறினார். மேற்காசியாவில் பதற்றத்தை தணித்து பேச்சுவார்த்தைக்கான சூழலை உருவாக்கும் முயற்சியாக கத்தார் நாட்டின் பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் நேற்று தெஹ்ரானில் ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியானை சந்தித்து பேசினார். பிராந்திய நிலவரங்கள், பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மை குறித்து இருவரும் விவாதித்தனர். ஈரான் மற்றும் கத்தார் இரண்டும் நட்பு மற்றும் சகோதர நாடுகள் என்றும் சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்திருந்தாலும் புரிந்துணர்வு மூலம் பிரச்சினைகளை தீர்க்க முடியும் என்று ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியன் தெரிவித்தார். மேலும் ஈரான் போரை விரும்பவில்லை என்றும் பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண விரும்புவதாகவும் அவர் கூறினார். சமீபத்திய நிகழ்வுகள் இருந்தபோதிலும் கத்தாருக்கும் ஈரானுக்கும் இடையே ஆழமான பரஸ்பர மரியாதை உள்ளது என்று அந்நாட்டின் பிரதமர் குறிப்பிட்டார். மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்ட தங்களால் இயன்ற முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் வன்முறை மற்றும் அச்சுறுத்தல்கள் பிரச்சினைக்கு தீர்வாகாது என்றும் ராஜதந்திரம் மற்றும் பேச்சுவார்த்தை மூலமே அமைதியை ஏற்படுத்த முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த பயணத்தின்போது ஹோர்முஸ் நீரிணையில் தற்காலிக கூட்டு போக்குவரத்து வழித்தடத்தை உருவாக்குவது மற்றும் அங்குள்ள கண்ணிவெடிகளை அகற்றுவது தொடர்பாகவும் கத்தார் பிரதமர் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்கியை சந்தித்து பேசினார். உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் 5வது மற்றும் 6வது இடத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்றது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டெல்வினில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்திய அணி போட்டி தரவரிசையில் முன்னணியில் உள்ள ஜெர்மனியை தோற்கடித்திருப்பது வரலாற்று சிறப்பு மிக்கதாகும். 1974 முதல் உலகக்கோப்பை போட்டியில் 4வது இடத்தை பிடித்த பிறகு கடந்த 52 இந்தியா மிகச்சிறந்த வெற்றியை பதிவு செய்திருப்பது இதுவே முதன்முறையாகும். புடாபெஸ்ட் ஸ்குவாஷ் ஓபன் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார்

0: முன்னேறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் மதுரை அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்ள உள்ளது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கியுள்ள இந்தியர்களை தேடும் பணியை இந்தியா தீவிரப்படுத்தியுள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அமெரிக்காவில் முன்னணி முதலீட்டாளர்களையும் முன்னணி நிறுவனங்களின் தலைமை செயலதிகாரிகளையும் இன்றும் நாளையும் சந்தித்து பேசவுள்ளார். சகோதரத்துவத்தை உணர்த்தும் ரக்ஷாபந்தன் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. காசாவில் ஹமாஸ் அமைப்பினர் ஆயுதங்களை கைவிடும் வரை அமெரிக்காவின் அமைதி திட்டத்தை ஏற்க மாட்டோம் என்று இஸ்ரேல் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது புத்தம் புது காலை. புத்தம் புது காலையில் இனி
2: ஆரோக்கிய வாழ்விற்கு புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: ஏர்லி பிரஸ்ட் கேன்சர் இல்லையா, அதான் சிலது வந்து நான் சொன்னேன்ல, ஆப்ரேஷன் பண்ணால் மட்டுமே கூட போதும், ரிஸ்க் ஃபேக்டர்ஸே இல்லைனா ஈவன் சில பேஷண்ட்ஸ்க்கு கீமோதெரப்பி கூட வேண்டாம், ரேடியோதெரப்பியும் வேண்டாம். ஏன்னா ரொம்ப சின்ன லீஷனாக இருந்து வேற எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகாமல் அண்ட் நல்ல வெரைட்டி, அந்த பெத்தாலஜிலையும் பார்ப்போம் நிறையா. இப்போ நார்மலாக ஒரு வெரைட்டி வரும், மியூசினஸ் வெரைட்டி, பேப்பிலரி வெரைட்டி, அந்த மாதிரி சில வகைகள் வந்து ரொம்ப ரிஸ்க் ஃப்ரீ, ஆனால் சைஸும் சின்னதாக இருக்கணும், இந்த ரிஸ்க் ஃப்ரீ வெரைட்டியாகவும் இருக்கணும். அப்புறம் அந்த ERPR அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் சொன்னல, அது பாசிட்டிவாக இருக்கணும், ஹெர்2 வந்து நெகட்டிவாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் குட் பேராமீட்டர்ஸ். இது அவ்வளோ சேர்ந்து வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட எல்லாமே பண்ணணும், ஆப்ரேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் கீமோதெரப்பி கொடுக்கணும். ரொம்ப பெருசாக இருந்துச்சா சம்டைம்ஸ் கீமோதெரப்பி முன்னாடி கூட கொடுப்போம், நியோஜுவன் கீமோதெரப்பின்னு சொல்லுவோம், பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைஸை சுருக்கிட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன். முதல்ல பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு பார்க்கணும், பண்ண முடியும் வேற எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகலைன்னா சர்ஜன் வந்து ஆப்ரேட் பண்ணிவிடுவார், அதுக்கப்புறம் கீமோதெரப்பி கொடுப்போம், ரேடியேஷன் இண்டிகேஷன்ஸ் இருந்தால் கொடுப்போம். பட் பண்ண முடியாத பட்சத்தில் அப்போது வந்து நியோஜுவன் கீமோதெரப்பி முதல்ல கொடுத்துட்டு ஒரு 4 cycles இல்லை 8 cycles கூட கொடுப்போம், அந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு சுருக்கிட்டு அப்போ தான் முழுமையான சர்ஜரி பண்ணலாம், அப்போ தான் க்யூர் கிடைக்கும். ஒரு சின்ன வயசு லேடி வராங்கன்னு வச்சுக்கோம் அண்ட் அவங்களுக்கு எங்கேயுமே ஸ்ப்ரெட் ஆகலை. ஸோ வி ஜென்ரலி ரிமூவ் த ஹோல் பிரெஸ்ட். பட் இன்னொரு சைடில் வந்து பிரெஸ்ட் கான்சர்வேட்டிவ் தெரப்பியும் BCS சொல்லுவோம், அதாவது ஹோல் பிரெஸ்ட்டை ரிமூவ் பண்ண மாட்டோம், டியூமரை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு சிகிச்சை முறைகள் வேறு, ஃபுல் பிரெஸ்ட்க்கு ரேடியேஷன் கொடுப்போம், அந்த மாதிரிலாம் ஃபுல் பிரெஸ்ட்டை ரிமூவ் பண்ணிடுறோம், டியூமர் வித் த பிரெஸ்ட் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ அங்கே உங்களுக்கு வேக்கண்ட் ஆயிருதுல, ஸோ தட்ஸ் அ சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட் ஃபார் அ யங் உமன். ஸோ சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட் எஸ்பெஷலி த உமன் இஸ் ஒர்க்கிங், விச் இன் மோஸ்ட் கேசஸ் நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 95% ஆஃப் உமன் ஒர்க், ஹார்ட்லி எனி உமன் ஹூ டசன் ஒர்க். ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் ஷி ஹேஸ் டு கோ டு ஆஃபீஸ், ஷி ஹேஸ் டு ஃபேஸ் த பப்ளிக், ஹர் ஃப்ரெண்ட்ஸ், இட் பிகம்ஸ் அ பிக் சோஷியல் டேபு ஆயிடுது. ஸோ அதனால் அங்கே தான் யூ ஹேவ் இம்ப்ளான்ஸ் அண்ட் நவடேஸ் வி ஹேவ் பியூட்டிஃபுல், அது சொல்லவே முடியாது ஆக்சுவலாக. இப்போ ஒவ்வொரு கேன்சர் வந்து சைட்டே வேறு இல்லை, இது வந்து பிரஸ்ட் கேன்சர் பிரஸ்ட்டில் வருது, இப்போ லங் கேன்சர்னால் லங்கில் வரும், கோலன் கேன்சர்னால் பெருங்குடல் கோலன்னு வரும், அது சைட் வேறு. பட் ஆனால் ஒன்று ஒன்று கேன்சர் வந்து எங்கே பரவுதுன்றதில் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்குது. இப்போ பிரஸ்ட் கேன்சர்னால் ஃபஸ்ட்டு போன்ஸ்க்கு போகும், அதுக்கப்புறம் லங்ஸ்க்கு போகும், இதுதான் காமன் சைட். வேற கோலோரெக்டல் கேன்சர்லாம் லிவருக்கு போகும், அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் அவே வி ஹவ் சீன் பிரஸ்ட் கேன்சர் வித்தவுட் போனுக்கும் போகாமல், லங்ஸ்க்கும் போகாமல், பிரெயின் அட்ரினல் கிளாண்டு அந்த மாதிரிலாம் போகும். அதனால தானே கேன்சர், கேன்சரோட சிம்பிளே என்ன, ட்ராப்பு நண்டு இல்லை, அதுதானே கேன்சரோட சிம்பிள், தே கேன் ப்ரீச் எவ்ரி திங், தே கேன் கோ மூவ் இன் ஆல் டைரக்ஷன்ஸ். ஸோ அதனால் எங்கே வேணால் ஸ்ப்ரெட் ஆகலாம், அந்த ரூல்ஸ் ஆர் மென்ட் டு பீ ப்ரோக்கன் தானே, நம்மளே சொல்லுவோம்.
2: இதுவரை புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
4: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு வர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 seconds வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
5: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும்

0: ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஹெச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: நேரம் 7:30, 15 நொடி. புத்தம் புது காலையில் இனி இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: ஒரே ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் பேரில் மக்களுக்கு ரொம்ப மரியாதை. அவ்வளவு நல்லா ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு வந்தார். அவருக்கு வயசாகிட்டுது. அதனால் ஒரு நாள் அமைச்சரை கூப்பிட்டார். இதை பாருங்கள், எனக்கு வயசாகிட்டுது, அதனால் இந்த அரச பொறுப்பை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்குங்க அப்படின்னார். அதுக்கப்புறம் ராணியை கூப்பிட்டார். வா, நாம் இனிமேல் இங்கே இருக்க வேணாம், காட்டுக்கு போய் தவம் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டார். இந்த செய்தி மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது. மக்கள் உடனே கூட்டம் கூட்டமாக அரண்மனைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. மன்னரை போய் பார்க்குறாங்க. அரசே, தாங்கள் வந்து எங்களுக்கு தந்தை மாதிரி. நீங்கள் காட்டுக்கு போயிட்டால் நாங்கள்லாம் இங்கே எப்படி இருக்க முடியும்? எங்களுக்கெல்லாம் எந்த துன்பமும் இல்லாமல் பார்த்துக்கிட்டு வர்றீங்க. இது மாதிரியான ஒரு அரசாட்சி இல்லைன்னா மக்கள் வந்து வாழ்ந்து என்ன பயன் அப்படின்னாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறது, வயசாகிட்ட காரணத்தினால இந்த முடிவுக்கு வர வேண்டியிருக்குது அப்படின்னாரா ராஜா. அப்படின்னா நீங்கள் காட்டுக்கு போக வேணாம், நாங்கள் போகிறோம். நாங்கள் அங்கே போய் தவம் பண்ணுறோம், வழிபாடு பண்ணுறோம். கடவுள் வருவார், அவர்கிட்ட வரம் வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்னாங்களாம். அப்படி சொல்லிவிட்டு உடனே எல்லோரும் காட்டுக்கு போனாங்க. நாட்டு மக்கள் எல்லாரும் ஒட்டு மொத்தமாக வந்து காட்டில் உட்காந்துக்கிட்டு தவம் பண்ணுறதை பார்த்தார் கடவுள். உடனே புறப்பட்டு வந்தார். எல்லோரும் இப்படி வந்து உட்காந்துருக்கிறீங்களே, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். உடனே மக்கள் எல்லாரும் ஒரு குரலில் சொன்னாங்க, சுவாமி, எங்கள் மன்னன் ரொம்ப நாளைக்கு நல்லபடியாக இருக்கணும். அவர் வந்து மகிழ்ச்சியாகவும் உடல் நலத்தோடும் இருந்தால் தான் நாங்கள் அமைதியாக வாழ முடியும் அப்படின்னாங்க. சரி, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னார் ஆண்டவன். எங்கள் மன்னருக்கு இன்னும் ஒரு 100 வருஷம் ஆயுள கொடுங்க அப்படின்னாங்க. அவ்வளவுதானே, சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டவன் போயிட்டார். மக்கள் மகிழ்ச்சியோடு திரும்பி வந்தாங்க. மன்னா, கடவுள் வரம் கொடுத்துட்டார், நீங்கள் 100 வருஷம் வாழ போகிறீங்க அப்படின்னாங்க. இதை கேட்டதும் ராணி ராஜாவை வணங்கி, நான் தவம் செய்ய போகிறேன் அப்படின்னு புறப்பட்டாங்க. உடனே மக்கள் என்ன நினச்சாங்க தெரியுமா, ஐயோ, நாம் ராஜாவுக்கு மட்டும்தானே நீண்ட ஆயுள் வேணும்னு வரம் வாங்கினோம், ராணிக்கு வாங்கலையே, அதுதான் கோபத்தில் புறப்பட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டாங்க. ஆனால் ராணி நினச்சது அது இல்லை. ராணி போய் தவம் பண்ணாங்க, கடவுள் காட்சி கொடுத்தார். இவங்க கேட்குறாங்க, சுவாமி, ராஜாவுக்கு மட்டும் 100 வருஷம் ஆயுள்னு வரம் கொடுத்துட்டீங்க, அப்படின்னா குடிமக்களும் 100 வருஷம் இருக்கணும். இப்படிப்பட்ட குடிமக்கள் இல்லைன்னா அப்படிப்பட்ட அரசன் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னாங்களாம். ஆண்டவன் பார்த்தார், சரி, அவங்களும் 100 வருஷம் வாழ்வாங்க, அது மட்டும் இல்லை, நீயும் 100 ஆண்டு காலம் வாழ வரமளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மறைஞ்சிட்டார். இதில் ஆண்டவன் வர்றதும் மறையிறதும் முக்கியமில்லை. இதில் கவனிக்க வேண்டியது ஆள்கிறவனின் விசாலமானம், குடிமக்களின் விசாலமானம், ஆள்கிறவன் மனைவியினுடைய விசாலமானம். இப்படி ஒரு நாடு இருந்துட்டுதுன்னா எப்படி இருக்கும் வாழ்க்கை, நினச்சி பாருங்கள். அதனால தான் பெரியவங்கள்லாம் சொல்கிறாங்க, இதய வாசல் திறந்தே இருக்கணும், இதயத்தின் கதவுகளை மூடாதீங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், என்னுடைய இதய வாசல் எப்போவும் திறந்தே தான் இருக்குதுன்னார். எதனால் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். டாக்டரே சொல்லிவிட்டார், என்னுடைய இதயத்தில் ஒரு ஓட்டை இருக்குது அப்படின்னு, வால்வு சரியில்லையா அப்படிங்கிறார்.
1: இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
4: தேனி பெட்டிகளை வந்து கிழக்கு அல்லது தென்கிழக்கு திசையை பார்த்த மாதிரி வைக்கணும். முருங்கை, அகத்தி, எள்ளு, சூரியகாந்தி, கிளைரிசிடியா, செஸ்பேனியா, கொய்யா, தென்னை, வேம்பு, இந்த மாதிரியான தொடர்ந்து வந்து பூக்கள் வந்து ஏதாவது பூத்துட்டே இருக்கிற மாதிரியான செடிகள் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். பூச்சிக்கொல்லிகள் தெளித்தா அந்த இடத்துக்கு வந்துட்டு தேனீக்கள் வராது, அதனால் அதை வந்து தவிர்க்கணும்.
3: அறிவியல் முறையிலான தேனீ

வளர்ப்பு குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தோட்டக்கலை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் வி சங்கீதா அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.

நேரம் 7:35. புத்தம் புது காலையில் இனி திரை காணம் கேட்கலாம். பொன்னியின் செல்வன் திரைப்படத்திற்காக சத்யபிரகாஷ், ஸ்ரீகாந்த், ஹரிஹரன், டாக்டர் நாராயணன் பாடியுள்ள பாடல்.

0: புத்தம் புது காலையில் இனி உங்கள் கவனத்திற்கு உலக சமஸ்கிருத தினம் சிற்றுரை கேட்கலாம்.
1: உலக சமஸ்கிருத தினம். ஒரு மொழி என்பது வெறும் தொடர்புக்கான கருவி மட்டுமல்ல, அது ஒரு நாட்டின் வரலாறு, பண்பாடு, அறிவு மற்றும் சிந்தனைகளை தலைமுறை தலைமுறையாக எடுத்து செல்லும் ஒரு பாலமாகும். அத்தகைய பெருமை மிக்க பழமையான மொழிகளில் ஒன்றுதான் சமஸ்கிருதம். ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி பௌர்ணமி நாளில் உலக சமஸ்கிருத தினம் கொண்டாடப்படுகிறது. சமஸ்கிருத மொழியின் சிறப்பையும் அதன் மூலம் நமக்கு கிடைத்துள்ள அறிவு மற்றும் இலக்கிய பாரம்பரியத்தையும் நினைவு கூர்வதே இந்த நாளின் முக்கிய நோக்கமாகும். வேதங்கள், உபநிடதங்கள், இராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதை போன்ற பல புகழ்பெற்ற படைப்புகள் சமஸ்கிருதத்துடன் தொடர்புடையவை. இவை நமது பண்பாடு, தத்துவம் மற்றும் வாழ்க்கை முறை பற்றி அறிந்து கொள்ள உதவுகின்றன. சமஸ்கிருதத்தின் சிறப்பு இலக்கியத்தில் மட்டுமில்லை, கணிதம், வானியல், மருத்துவம், தத்துவம் மற்றும் கலை போன்ற பல துறைகளிலும் முக்கியமான நூல்கள் சமஸ்கிருதத்தில் உருவாக்கப்பட்டுள்ளன. வானினி போன்ற அறிஞர்கள் சமஸ்கிருத இலக்கணத்தை மிகவும் சிறப்பாகவும் முறையாகவும் அமைத்துள்ளனர். இன்றைய உலகம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் வேகமாக முன்னேறி வருகிறது. அதே நேரத்தில் நமது பழமையான அறிவு செல்வத்தையும் நாம் பாதுகாக்க வேண்டும். ஏனெனில் நமது கடந்த காலத்தை அறிந்து கொள்வதன் மூலம் நமது எதிர்காலத்தை இன்னும் சிறப்பாக உருவாக்க முடியும். உலக சமஸ்கிருத தினம் ஒரு மொழியை கொண்டாடும் நாள் மட்டுமல்ல, நமது வரலாறு, பண்பாடு மற்றும் அறிவு பாரம்பரியத்தை மதிக்கும் நாள். எனவே நமது தாய்மொழியை நேசிப்பதோடு இந்தியாவின் அனைத்து பாரம்பரிய மொழிகளையும் மதிப்போம். பழமையை பாதுகாத்து புதுமையை நோக்கி முன்னேறுவோம். நமது மொழிகள் நமது வேர்கள், நமது பாரம்பரியம் நமது பெருமை.
0: உலக சமஸ்கிருத தினம் சிற்றுரை கேட்டீர்கள்.

கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, கேவைசி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேவைசி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல்

0: அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. KYC அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
1: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: திரைக்காணத்தில் இனி இதயம் முரளி திரைப்படத்திற்காக மோஹித் சௌஹான் பாடியுள்ள பாடல்.

0: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசையில் பெரியபாளையம் பி ராஜி அவர்களின் நாகஸ்வர இசை இடம்பெறும். வி எஸ் டெல்லிபாபு அவர்கள் தவல். இந்நிகழ்ச்சி 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். நேரம் 7:45. ஆகாஷவாணி புத்தம் புது காலையில் இனி கேட்போம்.
1: நகர்வலம். சென்னையில் பொது இடங்களில் இலவச வைஃபை.
2: செயற்கை நுண்ணறிவு, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் அதிவேகமாக வளர்ச்சியடைந்து வரும் இக்காலத்தில் அரசு சேவைகளையும் நவீன தொழில்நுட்ப வசதிகளையும் சாமானிய மக்களுக்கும் எளிதாக கொண்டு சேர்ப்பதில் தமிழ்நாடு அரசு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் சென்னை பெருநகரை ஒரு நவீன ஸ்மார்ட் நகரமாக மாற்றும் நோக்கில் பொதுமக்கள் அதிகம் கூடும் முக்கிய பொது இடங்களில் உயர்தர இலவச வைஃபை வசதியை வழங்கும் சிறப்பு திட்டத்தை சென்னை பெருநகர மாநகராட்சி தற்போது வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தியுள்ளது. பொதுமக்கள் சிரமமின்றி அதிவேக இணையத்தை பயன்படுத்துவதற்கான உள்கட்டமைப்பை ஆலோசிப்பதற்காக ரிப்பன் மாளிகையில் சிறப்பு ஆலோசனை கூட்டம் ஒன்று ஆகஸ்ட் மாதத்தின் தொடக்கத்தில் நடைபெற்றது. இதில் இணைய சேவை வழங்கும் முன்னணி நிறுவனங்களின் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் பெறப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் நகரின் பல்வேறு இடங்களில் பழுதடைந்திருந்த வைஃபை மையங்களை சீரமைத்து மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டு வர விரைவான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. முதற்கட்ட பணிகள் விரைவாக நிறைவு செய்யப்பட்டு ஆகஸ்ட் மாதம் 10 தேதி முதல் சென்னையின் 44 முக்கிய இடங்களில் இலவச வைஃபை சேவையானது அதிகாரப்பூர்வமாக மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்துவிடப்பட்டுள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் உழைப்பாளர் சிலை முதல் கலங்கரை விளக்கம் வரை 27 மையங்கள், பெசன் நகர் கடற்கரையில் 5 மையங்கள், தலைமை செயலக பூங்காவில் 12 மையங்கள் என மொத்தம் 44 இடங்களில் இலவச வைஃபை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் எவ்வித சிரமமின்றி இச்சேவையை பெற எளிய டிஜிட்டல் வழிமுறையை தமிழக அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. அதன்படி பயனர்கள் தங்கள் மொபைல் போனில் வைஃபை வசதியை ஆன் செய்து கிடைக்கக்கூடிய நெட்வொர்க்கை தேர்ந்தெடுக்க வேண்டும். தொடர்ந்து திரையில் தோன்றும் QR கோடை ஸ்கேன் செய்து தங்களின் மொபைல் எண்ணை பதிவு செய்ய வேண்டும். பின்னர் குறுஞ்செய்தியாக வரும் OTP எண்ணை உள்ளீடு செய்து இலவச இணையத்தை பயன்படுத்த தொடங்கலாம். வணிக ரீதியானது துஷ்பிரயோகத்தை தடுக்கவும் அனைவருக்கும் சீரான இணைய வேகம் கிடைப்பதை உறுதி செய்யவும் குறிப்பிட்ட நேர வரம்பு மற்றும் தரவு அளவு இதில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை கடற்கரை பகுதிகளை தொடர்ந்து திருவான்மையூர் கடற்கரை, பல்வேறு மண்டலங்களில் உள்ள மாநகராட்சி பூங்காக்கள், விளையாட்டு திடல்கள் மற்றும் பொதுமக்கள் அதிக அளவில் திரளும் பிற பொது இடங்களிலும் செயல்படாமல் இருக்கும் வைஃபை கட்டமைப்புகளை சீரமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. மேலும் புதிய வைஃபை மையங்களை நிறுவி நகர் முழுமைக்கும் இச்சேவையை விரிவுபடுத்த மாநகராட்சி நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. மாநகராட்சியின் இந்த முன்னோடி நடவடிக்கை சென்னையை உலகளாவிய தரத்திலான டிஜிட்டல் நகரமாக உயர்த்தும் என்பதில் ஐயமில்லை. சென்னைக்கு வரும் வெளிமாநில மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தங்கள் பயணத்தை சிறப்பாக அமைத்துக் கொள்ளவும் உள்ளூர் தகவல்களை எளிதில் பெறவும் இச்சேவை பெரிதும் உதவும். அது மட்டுமல்லாமல் கடற்கரையோரங்களில் உள்ள சிறு வணிகர்கள் டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனைகளுக்கான அடிப்படை இணைய வசதியை பெறுவதற்கும் இது மிகவும் உதவியாக இருக்கும். தினசரி பணிகள், படிப்பு மற்றும் தகவல் பரிமாற்றத்திற்காக இணையத்தை சார்ந்திருக்கும் மாணவர்களுக்கும், சென்னை வாசிகளுக்கும், நகருக்கு வரும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளுக்கும் இந்த இலவச வைஃபை திட்டம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும் என்றால் அது மிகையாகாது. இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க, பொது வைஃபை இணைப்புகளை பயன்படுத்தும் போது UPI செயலிகள் மற்றும் கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு சார்ந்த நிதி பரிவர்த்தனைகளை செய்வதை கண்டிப்புடன் தவிர்க்க வேண்டும் என்கின்றனர் வல்லுநர்கள். மேலும் கடவுச்சொற்கள், முக்கியமான ஆவணங்கள் அல்லது தனிப்பட்ட ரகசிய தரவுகளை பொது இணையத்தில் பரிமாற்றம் செய்யக்கூடாது எனவும், பாதுகாப்பான முகவரியில் இயங்கும் இணையதளங்களை மட்டுமே பார்வையிட வேண்டும் என்றும் அவர்கள் எச்சரிக்கின்றனர். குறிப்பாக பொது வைஃபையை பயன்படுத்தி சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுவதோ அல்லது தடை செய்யப்பட்ட பாதுகாப்பற்ற தளங்களை பதிவிறக்கம் செய்வதோ கூடாது. அது மட்டுமல்லாமல் பயணியரின் OTP மற்றும் IP முகவரி மூலம் இத்தகைய பயன்பாடுகள் தொடர்ந்து கண்காணிக்கப்படும் என்பதை பயனாளிகள் மனதில் வைத்து பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் நிபுணர்கள் அறிவுறுத்துகின்றனர்.
1: சென்னையில் பொது இடங்களில் இலவச வைஃபை. எழுதியவர் சு கவிதா.

0: என்னை எரிந்தால் படத்திற்காக வெண்ணிதையால் மகதி பாடிய பாடலை கேட்டோம். நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் இளங்கோவடிகளின் பன்முக திறன் குறித்து வி. ராமதாஸ் காந்தி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். நிலையத்தில் நேரம் இப்பொழுது 7:55. ஆகாஷ்வாணி புத்தம் புது காலையிலேனே
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள ராஜேந்திரன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். ஒவ்வொரு ஊர் நாட்டுக்கும் ஓர் அடையாளம் உண்டு. ஆஸ்திரேலியா, அந்த நாட்டின் அடையாளங்கள் கிராஸ்லாண்ட்ஸ், புல்வெளி தேசம்னு அழைக்கப்படுற இந்த நாட்டின் தேசிய விலங்கு கங்காரு. சுத்தத்துக்கு பெயர் பெற்ற நாடு. எல்லா வெளிநாடுகளுமே சுத்தமாக தான் இருக்குது, நம்ம நாடு தான் சுத்தபத்தமாக இல்லை, நாமளும் அதுக்கு காரணம். ஏன்னா நாம் இந்த நாட்டில் மட்டுமே வசிச்சிட்ருக்கோம், அக்கம் பக்கத்துக்கு போகிறதில்ல, அங்கெல்லாம் என்ன நடைபெறுதுன்னு நமக்கு தெரியறதும் இல்லை. ஆஸ்திரேலிய நாட்டில் கால்நடைகள், குறிப்பாக கறவை மாடுகள் அதிகம். அந்த நாட்டு மெல்போர்ன் நகர் மோர் தயிரின் தரம் வேறெங்கும் கிடைக்காதான், உலகத்தரம் வாய்ந்தவை. ஆஸ்திரேலிய நாட்டிலிருந்து பால் பொருட்கள் சிங்கப்பூருக்கு ஏற்றுமதியாக தான் தினமும். ஆஸ்திரேலிய கறவை மாடுகளை அமெரிக்காவுக்கு வாங்கிட்டு போகிறாங்களாம். இந்த நாட்டு மாடுகளுக்கு அந்த நாடு சப்சிடி, மானிய உதவி கொடுக்குதான். ஆஸ்திரேலியா பரப்பளவில் பெரிய நாடு, மக்கள் தொகையில் சின்ன நாடு. சீ ஃபுட்ஸ்னு சொல்லக்கூடிய மீன், கடல் உணவு வகைகள் ஏராளமாக அங்கே. அந்த நாட்டு மக்கள் நிறைய சோளம் சாப்பிட்றதாகவும் தகவல். ராஜேந்திரன் சார், நீங்கள் ஈரோட்டுக்காரர், பவானி ஆத்தையோ ஏன் அதனுடைய கிளை நதிகளை கூட நீங்கள் தாண்டறதில்லை. அதனால் இப்படி யாராவது அக்கம் பக்கத்து நாடுகளுக்கு போயிட்டு வந்து நல்ல செய்திகள் சொன்னால் அதை காதில் வாங்கிக்கிறது, நாமளே போயிட்டு வந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கடுதாசியில் எழுதுறது போல் மற்றவங்களுக்கும் எழுதிடுறது, வேற என்ன செய்ய முடியும்? ஆஸ்திரேலிய நாட்டில் ஏக்கர் கணக்கில் இருக்குமா பண்ணைகள், ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் சேர்ந்தது ஒரு பண்ணை, ஒருத்தரே அதன் உரிமையாளர். அந்த பண்ணையில் ஆடு மாடுகள் இருக்குமா, ஆனால் ஆடு மாடுகள் இருக்கிற அடிச்சுவடே தெரியாதான் இருக்காதான், சாணி சிறுநீர் ஏன், ஒரே ஒரு ஆட்டாம்புழுக்க கூட அங்கே இல்லையாம், கண்ணில் படாதான், அந்த அளவுக்கு சுத்தத்தை கடைப்பிடிக்கிறாங்க. பெட்டி கடைகளில் விற்கப்படும் உணவு வகைகள் கூட அவ்வளவு சுத்தமாக சுகாதாரமாக தயார் செய்து விற்கப்படுதான் ஆஸ்திரேலியாவில். இதற்கெல்லாம் காரணம் அவர்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு, இது நம்ம நாடு, நாம் வாழும் இடம், சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டியது நமது கடமைன்னு அந்நாட்டு மக்கள் உணர்ந்திருக்காங்க. ராஜேந்திரன் ஐயா, நீங்கள் ஒரு ஆசிரியர், இந்த மாதிரியான நற்பண்புகளை மாணவர்கள் மனசில் விதைக்கணும். நம்ம ஊரில் எங்கே பார்த்தாலும் சண்டை, சச்சரவு, போலீஸ் பாதுகாப்பு அது இதுன்னு பரபரப்பாகவே இருக்கும். அங்கே அவ்வளவு போலீஸ்காரர்களை பார்க்க முடியாதுன்னு கூடுதல் தகவல். மக்கள் தொகை அதிகம்தான் இதையெல்லாம் நம்ம நாட்டில் சரியாக பராமரிக்க முடியாமைக்கு முக்கிய காரணம். ஆஸ்திரேலிய நாட்டில் ஓங்கி உயர்ந்த மரங்களை பார்க்க முடியாதான். ஆஸ்திரேலிய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க, நல்ல செய்திகள் யார் சொன்னாலும் கேட்டுக்கணும், அவற்றை முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கணும். ஷேரிங் த நாலெட்ஜ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அதுபோல் பரிமாறிக்கணும். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல், சரிதானுங்களா? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
0: வழங்கியவர் பி. சரவணன் அவர்கள்.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8:00 மணிக்கு ஒலிபரப்பாகும்.

இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஹெச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு

0: பாரணம் ஆயிரம் படத்திற்காக ஹரிஹரன், தேவன், வி பிரசன்னா ஆகியோர் பாடிய பாடலை கேட்டோம்.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
1: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
2: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
2: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
2: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 25 தேதிக்குள் காலை 11 முதல் மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
2: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
2: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

0: படத்திற்காக உதித் நாராயணன் பாடிய பாடலை கேட்டோம். மீண்டும் திரை இசை பாடல்களை இன்று காலை 8:30 திரை கானத்தில் மீண்டும் கேட்டு ரசிக்கலாம். நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் கேட்டு ரசிக்கலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I am Nishit Kumar. The headlines. Death toll in devastating Nepal-Tibet flash floods rises to 392 while 1,468 people remain missing on both sides of the border.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: நேரம் 8:39. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை கானம். நிகழ்ச்சியில் இனி KGF Chapter 2 திரைப்படத்திற்காக அனன்யா பட் பாடியுள்ள பாடல்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 25 தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4

0: மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி
1: த ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் நிகழ்ச்சி பிரிவு தலைவர் ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு ரூம் நம்பர் 27 ஆல் இண்டியா ரேடியோ காமராஜர் சாலை மயிலாப்பூர் சென்னை 600004
0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR சென்னை instagram.com/AIR சென்னை மற்றும் twitter.com/AIR சென்னை ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள். நேரம் 8:46 நிமிடம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைக்காணும் நிகழ்ச்சியில். இனி வெந்து தணிந்தது காடு திரைப்படத்திற்காக சிலம்பரசன் ரக்ஷிதா பாடியுள்ள பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: நேரம் 8:52. 22 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைக்கானம். திரைக்கானத்தில் இனி கோப்ரா திரைப்படத்திற்காக ஸ்ரேயா கோஷல், நகுல், அபயங்கர், ஜிதின்ராஜ் பாடியுள்ள பாடல்.

துன்பத்தை அனுபவித்த காலத்தை மறந்துவிடு, ஆனால் அது உனக்கு கற்பித்த பாடத்தை மறந்துவிடாதே என்ற சிந்தனையோடு புத்தம் புது காலை நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நேர்களே.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் பெரியபாளையம் பி ராஜி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வி எஸ் டெல்லி பாபு அவர்கள் தவில். முதலில் வாதாபி.

நேரம் 9:30 அரங்கிசையில் பெரியபாளையம் வி ராஜி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். வி எஸ் டெல்லி பாபு அவர்கள் தபில். இனி ஓடோடி வந்தேன் கண்ணா என தொடங்கும் அம்புஜம் கிருஷ்ணா பாடல், தர்மவதி ராகம், ஆதி தாளம்.

நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி முத்து சிதறல். நிகழ்ச்சியின் முதல் பாடல் வெள்ளி விழா திரைப்படத்திலிருந்து எல்.ஆர். ஈஸ்வரி பாடியிருப்பது.

சங்கே முழங்கு திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்பிரமணியம் பி சுசீலா பாடிய பாடலை கேட்டீர்கள். இனி தொடரும் பாடல் பட்டிக்காடா பட்டணம் அத்திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில் ஒலிக்கவிருக்கிறது.

0: வசந்த மாளிகை திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடலை கேட்டீர்கள்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம்

0: மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஹெச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்க

பிள்ளையோ பிள்ளை திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடலை கேட்டீர்கள். இனிவரும் பாடல் நான் ஏன் பிறந்தேன் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில்.

0: சௌந்தரராஜன், பி சுசீலா குரல்களில் ஒலித்த அந்த பாடல் சந்திப்பு திரைப்படத்திலிருந்து.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
1: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
2: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
2: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் In favor of Drawing and Disbursing Officer, All India Radio, Chennai என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
2: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 25 தேதிக்குள் காலை 11 முதல் மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
2: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
2: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
0: முத்துச்சிதறல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். ராமன் தேடிய சீதை திரைப்படத்திலிருந்து TM சௌந்தரராஜன், பி வசந்தா பாடிய பாடல்.
3: திருவளர் செல்வியோ

தத்துவம் உண்டாகணும். நாம பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும்.

கேட்ட பாடல் நல்ல நேரம் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடியது. இனி கேட்கலாம் கருந்தேல் கண்ணாயிரம் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா குரல்களில் பாடல்.

இதய வீணை திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடலை கேட்டீர்கள். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாய் ஒலிக்கவிருக்கிறது காசேதான் கடவுளடா திரைப்படத்திலிருந்து பி. சுசீலா குரலில் பாடல்.

0: பேசுவோம். இலக்கிய ஆர்வலர்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் இளங்கோவடிகளின் பன்முக திறன் குறித்து வி ராமதாஸ் காந்தி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள்.
1: வணக்கம் சார்.
2: வணக்கம் ஐயா.
1: உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்களா?
2: என்னுடைய பெயர் வை ராமதாஸ் காந்தி. புதுவையை சேர்ந்த ஒரு கவிஞர். தனியார் ஆலையில் பணிபுரிந்து பணி ஓய்வு பெற்றுவிட்டேன். நான் 12 நூல்கள் எழுதியிருக்கிறேன். 11 நூல்கள் முழுமையாக கவிதை நூல்களாக எழுதியிருக்கிறேன். சிலப்பதிகாரத்தை மரபு கவிதையில் அந்த கதையை திரும்ப நான் புதுப்பித்து கூறியிருக்கிறேன். அது மட்டுமல்ல, மணிமேகலையும் அப்படி கூறியிருக்கிறேன். மேலும் மூன்றாம் நந்திவர்மன் என்ற மன்னனுடைய வரலாற்றையும் என்னுடைய கவிதை நடையில் கூறியிருக்கிறேன். எனக்கு ஒரே நூல், ஒரே நடை நூல், தமிழே அமுதை என்ற ஒரு நூல் படைத்திருக்கிறேன் ஐயா.
1: இப்ப நீங்க வாங்கின பரிசுகள், பட்டங்கள் இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: நான் வந்து உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் திருவள்ளுவர் விருது வாங்கியிருக்கேன். மதுரை தமிழ்ச்சங்கத்தில் பெருங்கவி என்ற விருது வாங்கியிருக்கிறேன். புதுவை அரசு கலைமாமணி என்ற விருது 4 வருடங்களுக்கு முன்பாக வாங்கியிருக்கிறேன். இப்படி 52 விருதுகள் நான் பெற்றிருக்கிறேன் ஐயா.
1: இலக்கியம் பேசுவோம். இன்றைய நிகழ்ச்சியில இளங்கோ அடிகளின் பன்முக திறன், இது சம்பந்தமா பல்வேறு செய்திகளை நேயர்களுக்கு உங்க மூலமா சொல்லலாம் அப்படின்னு உங்களை சந்திக்க வந்திருக்கேன். ஐம்பெரும் காப்பியங்கள், அதுல ஒன்று சிலப்பதிகாரம். ஐந்தமிழ்

0: காப்பியம் அப்படின்னு கூட இதை நம்ம சொல்லலாம். சிறந்த கவிஞர், அரசியல்ல வந்து நடுநிலை அமைந்தவராகவும், இசை மற்றும் நாட்டிய கலைகளை அறிந்தவராகவும், சமய புதுமை பேணிய மாபெரும் சான்றோராகவும் பன்முக திறன் கொண்டு இளங்கோடிகள் இருந்திருக்காரு. அவரை பத்தின அடிப்படையான செய்திகளை முதல்ல நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: அதாவது ஐம்பெரும் காப்பியத்தின் பெருமையை நம் முன்னோர் பாடலாக நமக்கு வடித்து தந்திருக்கிறார்கள். சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் தான், கந்தா மணிமேகலையும் தான், நந்தா வளையாபதிவான், வாசகனுக்கியும் தான், திளையாத குண்டலையே சிக்கும் என்ற ஒரு பாடலும், சிந்தாமணி திகழ் சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, பஞ்ச காவிய மனக்கிளர்ந்தவர் என்ற ஒரு பாடலும் ஐம்பெரும் காப்பியத்தின் புகழை நமக்கெல்லாம் சாற்றுகின்றன. இத்தகைய பெருமை கொண்ட சிலப்பதிகாரத்தை பலரும் உளங்குளிர பாராட்டி புகழ்ந்துள்ளார்கள். ஓரும் தமிழ் ஒரு மூன்றும் உலகு இன்புற வகுத்த சேரன் தெரிந்த சிலப்பதிகாரம் என அடியார்க்கு நல்லார் உரை சிறப்பு பாயிரம் கூறுகிறது. இந்த அடியார்க்கு நல்லார் தான் முதன் முதலில் சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதியவர். தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரத்தை ஊனிலே எம் உயிர் உள்ளளவும் நிதம் ஓதி உணர்ந்து இன்புறுவோமே என சிலப்பதிகாரத்தை சுவைத்து நம் சிந்தையுள் பாடுகிறார் கவிமணி தேசிய விநாயகம்பிள்ளை. நம் தமிழ்நாட்டை ஆண்ட மூவேந்தர்களை பற்றி தெரிந்து கொள்ளவும், நாட்டின் பலம், ஆட்சி முறை, நகரத்தில் மக்கள் நடை உடை பாவனை ஆகியவற்றை இந்த கதையின் மூலம் படம் பிடித்து காட்டுகிறார் நம் இளங்கோவடிகள். மேலும் முத்தமிழ் என்று அழைக்கும் இயல், இசை, நாடகம் என்ற மூன்றையும் உள்ளடக்கியது இந்த காவியம். கதையில் ஒரே வகையான பாடல்களை தொடர்ந்து அமைக்காமல் கதையின் போக்கிற்கு என்ன தேவையோ அதற்கேற்ப பாடல்களை நூலில் வழங்கியுள்ளார். அதனால்தான் அவருக்கு பின்வந்த புலவர்கள் செம்பு சிலம்பு என்று சிலப்பதிகாரத்தை போற்றி புகழ்கின்றனர். இதை படித்தவர் புலமை நுணுக்கம் செறிந்த இலக்கியம் என்றும், வரலாற்று உண்மைகளை காட்டும் பொன்னேடு என்றும் புகழாரம் சூட்டுகிறார்கள். காவியத்தில் அரசியல் நெறி விளக்கம், தத்துவ செழுமை, பக்தியின் மேன்மை, எல்லா சமயங்களும் சம நோக்கோடு போற்றுதல் ஆகியவற்றை ஒருங்கே காணலாம். உலக மக்கள் தங்கள் வாழ்க்கையில் மூட நம்பிக்கைகளை விட்டொழித்து பகுத்தறிவோடு சிந்தித்து வாழ வேண்டும் என்பதை பல இடங்களில் எடுத்து காட்டியுள்ளார். சேரன் தன் வாரிசுகளான இருவரில் இளையவரான இளங்கோ ஆட்சி பீடம் ஏறுவார் என்று கணிவன் கூறியதும், அண்ணன் சேரன் செங்குட்டுவன் இருக்க தம்பியான நான் அரசாள்வதா என்று உடனே துறவரம் பூண்டு கணிவனுடைய உரையை பொய்யாக்கியவர் நம் இளங்கோவடிகள். மேலும் சில மூட பழக்கங்களை கூடாது என்ற முறையில் கதையில் வரும் பாத்திரங்கள் மூலம் நமக்கு விளக்குகிறார். ஐம்பெரும் காப்பியங்கள் அவற்றுள் இரு நூல்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கவில்லை. சிலப்பதிகாரம், மணிமேகலை, ஜீவக சிந்தாமணி ஆகிய மூன்று நூல்கள் மட்டுமே நமக்கு கிடைத்துள்ளது. நம் மூவேந்தர் மற்றும் அன்றைய ஆட்சியின் நடைமுறைகளை அறிய உதவும் நூல்களாக இவை உள்ளது. கடந்த தமிழரின் முதல் காப்பியம் என்ற பெருமை பெற்ற சிலப்பதிகாரம் காப்பிய கட்டமைப்பாலும் எழுத்துரைப்பாலும் உலகில் வேறெந்த மொழிகளும் காண கிடைக்காததோர் முன்மாதிரி காப்பியம் என்ற பெருமையை பெறுகிறது. இக்காப்பியத்தின் தனித்தன்மையானதோர் அகக்கட்டமைப்பு உயர்ந்தே நம் முன்னோர்கள் இதனை இயல், இசை, நாடகப் பொருள், தொடர்நிலை செய்யுள் என்றும், முத்தமிழ் காப்பியம் என்றும், உரையிடப்பட்ட பாட்டுடை செய்யுள் என்றும் பல அடைமொழிகளோடு அடையாளப்படுத்த முனைந்தார்கள். மேலும் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்ற மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு என்று மகாகவி பாடியிருக்கிறார். சிலப்பதிகாரத்தில் மட்டுமே உள்ளத்தை வயப்படுத்தும் கதையமைப்பும் உயிர்ப்போடு உலா வரும் கதாபாத்திரங்களும் படிக்க படிக்க தவிட்டாத கவி இன்பமும் நம்மை ஈர்ப்புணமாக உள்ளன.
0: இளங்கோவடிகள் அவர் எப்படியெல்லாம் வந்து காப்பியத்தை படைச்சிருக்காரு அப்படிங்கறத பத்தி பல்வேறு விஷயங்களை சொன்னீங்க. அவர் ஒரு சேர மன்னன், சேரன் செங்குட்டுவனுடைய தம்பி அப்படிங்கறதையும் சொன்னீங்க. அந்த காலத்திலேயே மூட நம்பிக்கையை ஒழிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல இளவரசு பட்டத்தை துறந்து துறவரம் மேற்கொண்டார் அப்படிங்கறதையும் நீங்க சொன்னீங்க. இவரது காலம்னு பார்த்தோம்னா நம்ம வந்து கிபி இரண்டாம் நூற்றாண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 1800 வருடங்களுக்கு முன்னாடி சிலப்பதிகாரம் இயற்றப்பட்டிருக்கு. இப்ப இளங்கோவடிகள் அவரு சிலப்பதிகாரத்தை வந்து எழுதின பிறகு நாம ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, மூன்றெழுத்தில் நம் மூச்சிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிற மாதிரி, ஏன்னா தமிழ் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து மூன்று எழுத்து இருக்கு. அது மாதிரி சிலப்பதிகாரத்தை பொறுத்த அளவுக்கு முத்தமிழ், மூவேந்தர், மூன்று நீதிகள், மூன்று தலைநகரங்கள், மூன்று நகரங்களின் பெயர்களிலும் மூன்று எழுத்துக்கள், மூன்று காண்டங்கள், மூன்று பத்து காதைகள், முதன்மை பெற்ற கதை மாந்தர்கள் மூவர், இப்படி பொருளாலும் புனைவுகளாலும்

0: வடிவாலும் வனப்பாலும் சிலப்பதிகாரத்தை வந்து புதுமையாக அவர் எழுதியிருக்காரு. பொதுவா பார்த்தோம்னா சிலப்பதிகாரத்துல வந்து அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்று அப்படிங்கிற ஒரு சொல்லாடலும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் அப்படிங்கிற சொல்லாடலும், உழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படிங்கிற சொல்லாடலும் எல்லோராலும் பேசப்படும் வார்த்தைகள். இது சம்பந்தமான கருத்துக்களையும் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்பது பாண்டிய மன்னன் தன்னுடைய நீதி தவறியதால் அவனுக்கு அதுவே கெமனாக அமைந்தது என்பது முதல். இரண்டாவது, உரைசால் பத்தினி. பத்தினி என்று சொல்லக்கூடியவருக்கு ஒரு வரைமுறை நம்முடைய முன்னோர்கள் வகுத்து இருக்கிறார். அதற்கு ஏற்றவாறு சிறிதும் வழுவாமல் தன்னுடைய கணவன் உயிர் நீத்த போது அங்கு கணவனுக்காக நீதி கேட்டு அந்த பாண்டியன் மன்னன் அவையிலே போய் சென்று நீதியை நிலைநாட்டிய ஒரு வீரமங்கை என்ற உயர்ந்தோர் பின்னால புகழக்கூடிய அளவிற்கு கண்ணகி தன்னுடைய செயலால் உயர்ந்து நின்றார். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும், இது ஒரு பெரிய கதை. ஊழ்வினை என்று சொல்லக்கூடியது, கோவலன் என்பவன் அவனுடைய பிறப்புக்கு முற்பிறப்பிலே ஒரு அரசனுக்கு தளபதியாக இருந்த போது பாடு என்று சொல்லக்கூடிய அந்த மன்னனுடைய ஓரத்தில் காவல் காத்து கொண்டிருந்தான். அப்போது வந்த இரண்டு பேர்கள் நீலி அவனுடைய கணவன் திருமணமாகி வந்தவர்கள். இவர் போலயே அவர்கள் வந்து வாணிபம் செய்ய அந்த நகருக்குள் வருகிறார்கள். இவர்கள் திருடர்கள் என்று சொல்லி அந்த இளையவனை அவன் வாளால் வெட்டி கொள்ளுகிறான். அதனால் அந்த ஊழ்வினை அடுத்த பிறவிகளுக்கு வந்து இவன் தவறு செய்து இல்லாவிட்டாலும் அந்த வினையால் மாய்க்கப்படுகிறான்.
0: சிலப்பதிகாரத்தை பத்தி சொல்லும் போது இயல் இசை நாடகம் இது மூன்றையும் வந்து உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே பார்த்தோம்னா ஆடற்கலை, இசைக்கலை, அழகுக்கலை, கட்டிடக்கலை, வணிகக்கலை, இப்படி சிலப்பதிகாரம் சொல்லும் கலைகளையும் நாம அடுக்கிக்கிட்டே போலாம். நுண்மையாக அறிந்து பண்பாட்டு புதையலாக சிலப்பதிகாரத்தை வந்து இளங்கோடிகள் உருவாக்கி இருக்காரு. இயல் இசை நாடகம் பிரச்சோம் இல்லையா, அதுல இயல் என்ற வகையில் இளங்கோடிகள் என்ன புதுமைய செஞ்சிருக்காரு?
1: அதாவது ஒவ்வொரு இடத்திற்கும் எப்படி பாடலை தர வேண்டும் என்று வெண்பாவிலும் சரி, கட்டளை கலித்துறையிலும் சரி, மற்ற பாவகைகளை எந்த அளவுக்கு எது வர வேண்டுமோ அதை தன்னுடைய கதைக்கு ஏற்றவாறு அவர் தந்து கொண்டிருக்கிறார். கதை முழுக்க
0: பார்த்தோம்னா வெண்பா, குரல் வெண்பா, ஆசிரிய விருத்தம், அப்புறம் சந்தம் ததும்பும் இசை பாடல்கள். இது வந்து சிலப்பதிகாரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி தெரியல, சங்க இலக்கியங்கள் எல்லாம் பார்த்த மாதிரி தெரியல. அதனால வந்து ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயமா நம்ம சிலப்பதிகாரத்தை சொல்றதுக்கு இந்த சந்தம் ததும்பும் இசை பாடல்களை சொல்லலாம். ஏன்னா கோவலனே கண்ணகிய பார்த்து காவேரிய பார்த்து கோவலன் பாடுற மாதிரி எல்லாம் இருக்குது. இப்படி சந்த பாடல்கள் எல்லாம் இருக்குது. நீங்க தொடர்ந்து பேசுங்க.
1: நீதி கேட்கும் நிலையிலே ஒரு வீரமிக்க பாடலை அங்க அவையிலே, அடந்தெழு குருதி அடங்கா பசுந்தினி பிடர்தலை பீடம் ஏறிய மடக்கொடி வெற்றி வேற்றடக்கை கொற்றவை அல்லல் அறுவர் கீழைய நங்கை இறைவனை ஆடல் கண்ட நீ அருளிய அணங்கு சூருடை காளி தாரகன் வதைத்த அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வாயிற்காவலன் போய் அங்கு சொல்லக்கூடிய நெறிய மிக வேகமாக இருக்கும். இப்படி பகுதிக்கு பகுதி அவர் வந்து அழகாக பாடல்களை என்ன சந்தத்தில் தர வேண்டுமோ அப்படி தந்து கொண்டிருக்கிறார் சிலப்பதிகாரம் முழுக்க.
0: அதனாலதான் நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் அப்படின்னு பாரதியார் சொன்னாரு. தொடர்ந்து சொல்லுங்க ஐயா.
1: இப்படி கோவலன் கண்ணகி அவள் அழகை நினைத்து பாடக்கூடிய மாசரு பொண்ணே, வளம்புரி முத்தே, காசரு விரையே, கரும்பே தேனி, கரும்பரல் பாவாய், ஆறுயிர் மருந்தே, பெருங்குடி வணிகன் பெருமடமகளே, மலையிடை பிறவா மணியே என்கோ, அலையிடை பிறவா அமிதே என்கோ, யாழிடை பிறவா இசையே என்கோ, தாழ் இருங்கூந்தல் தையிலே நின்னை என்று பலவாறாக அவளை பாராட்டி அழகாக எளிமையான பாடலாகவும் அவர் பாடுகிறார்.
0: அதாவது இது வந்து அழகா வர்ணனை பண்ணி பாடியிருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்கய்யா, இந்த நேரத்துல ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்க, அதை நம்ம கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.
1: பூம்புகார் என்ற படத்தில் வரக்கூடிய பொன்னால் இது போலே வருமோ இனிமேலே என்ற பாடலை இந்த இடத்திற்கு தகுந்தவாறு கண்ணகி விழித்து அழகுற வர்ணித்து பாடுவதாக இந்த அற்புதமான பாடல்.
0: இதுல வந்து உடுமலை நாராயண கவி வந்து இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, மாசரு பொன்னே வளம்புரி முத்தே, நான்கு வரிகளை எடுத்து அவர் பயன்படுத்தியிருக்கோம். நேயர்களும் இப்ப கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரத்துல இருந்து பாடல்களை அந்த வரிகளை எடுத்து இவர் எப்படி கையாண்டிருக்காருங்கிறத அவங்களும் கேட்கலாம். இப்ப அந்த பாடலை நம்ம கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.

0: ஐயா, பாடலுக்கு முன்னாடி மாசறு பொன்னே வளம்புரி முத்தே கோவலன் கண்ணகியின் அழகை வர்ணிக்கும் பாடல சொன்னீங்க. இப்ப நேயர்களை பொறுத்த அளவுக்கு எல்லாருக்கும் இதனுடைய பொருள் தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால இந்த மாசறு பொன்னே வளம்புரி முத்து இந்த பாடலுக்கு ஒரு விளக்கமும் சொல்லிடுங்களேன்.
1: அதாவது மாசறு பொன்னே என்று தொடங்கும் இந்த பாடலுக்கு குறை ஏதும் இல்லாத பசும் பொன்னே வளம்புரி சங்கின் இடையில் பிறந்த வளமான முத்தே தீதில்லாத நறுமணமே கட்டி கரும்பும் சுவைமிகு தேனும் இனிமை உடையவளே பெறுவதற்கு அறிய பெரும்பேராக இருக்கக்கூடியவளே என்று விழித்து பாடுகிறார். அது மட்டுமல்ல, இதில் என்னுடைய உயிர்க்கு மருந்தாக வரக்கூடியவளே என்ற ஒரு வரி வரும். இது எதை காட்டுகிறது என்றால், இவன் வெட்டு உண்டும் போது இவனுக்காக நீதி கேட்க வருவாள் என்ற ஒரு அர்த்தத்தில் வரக்கூடிய ஒரு வரி தருமாக மருந்தே என்று அந்த பாடலில் பாடியிருக்கிறார்.
0: மறைபொருளாக
1: ஆமாம், ஐம்புலன்களின் வாயிலாக தூய்க்கும் இன்பம் மகளிர் கண்ணிலே உள்ளது என்பார் திருவள்ளுவர். இத்தன்மையில் மெய்வழியே கண்டுறும் இன்பமானது பொன்னே உயிரமுதே எனவும், வாய் வழியில் கண்டுறும் இன்பம் என்பது கரும்பு தேன் அமிழ்து எனவும், கண் வழியில் கண்டுறும் இன்பமானது முத்து மணி எனவும், நாசி வழியில் கண்டுறும் இன்பம் காசரு விரை எனவும், செவி வழியில் இன்புறும் இன்பம் யாழிடை பிறவா இசைய எனவும், கருதிடல் நம் உள்ளத்தில் கவிதை இன்பத்தை ஊற்றி ஊன்றி ஓகை உரை செய்கிறது. இது கோவலன் கண்ணகியிடம் கொண்ட அன்பின் பெருக்கத்தால் பலவாறாக நலம் பாராட்டினான் என்பதை உணர்த்துகிறது.
0: ரொம்ப அருமையா கருத்துக்களை சொன்னீங்க. சிலப்பதிகாரத்துல வந்து இளங்கோடிகள் கோவலனா தன்னை நினைச்சுக்கிட்டு பாடனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து பாடல்களை புனைஞ்சிருக்காரு. இத்தனைக்கும் அவர் ஒரு துறவி, ஆனா இல்லற வாழ்க்கையில எப்படி எல்லாம் இருப்பாங்கிறத எப்படி அறிந்து அவர் பாடினார்னே நமக்கு ஆச்சரியமா இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இயற்கை அழகெல்லாம் சொல்லும் போது பூம்புகாருடைய அழகையும் அங்கே அமைந்த கோட்டங்களையும், அதாவது மாட மாளிகைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, 18 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி

0: அடுக்கு மாளிகை அப்படின்னா இது என்ன கற்பனையா எழுதியிருப்பாரா, இல்ல உண்மையிலேயே அந்த மாதிரி மாளிகையெல்லாம் இருந்துச்சா அப்படின்னு நமக்கு தெரியல. அதே மாதிரி மதுரையோடைய மதில் அழகை கூட அவரு ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காரு. வீதி அழகை சொல்லியிருக்காரு, வணிக மாட்சியையும் சொல்லியிருக்காரு. சேரநாட்டு வேந்தன் இமயத்தை நோக்கி செல்லும் செலவின் பெருமிதத்தை சொல்லியிருக்காரு. நாடுகள், நகரங்கள், ஊர்கள், மலைகள், ஆறுகள், பொய்கைகள், வேந்தர்கள் என பல்வேறு விஷயங்களை அவரு சிலப்பதிகாரத்துல எடுத்து கையாண்டிருக்காரு.
1: ஆமா ஐயா, அதுல ஒரு விஷயம் என்னன்னா, இவர்கள் கண்ணகி கோவலன் வரும்போது அந்த மதிலில் உள்ள கொடிகள் எல்லாவும் இங்கே வராதீர்கள் என்று அவர்களை தடுப்பது போல, அந்த கொடிகள் வரவேண்டாம் வரவேண்டாம் என்று சொல்வது போல பாடல் அமைத்திருக்கிறது.
0: நிச்சயமா, அதாவது காற்றின் திசைக்கு தகுந்த மாதிரி கொடி வந்து அசைந்தாடும், ஆனா அது ஒரு எச்சரிக்கை மணியை வந்து சொல்லுது அப்படிங்கறத வந்து எப்படி அவர் சிந்திச்சிருக்காரு பாருங்க. அந்த காலத்துல வந்து ஒரு நகரம்ல என்ன நடந்தது, ஊர்னா என்ன, இப்ப குறிப்பா கடற்கரை ஓர பகுதிகளில்

0: காற்றின் திசைக்கு தகுந்த மாதிரி கொடி வந்து அசைந்தாடும். ஆனா அது ஒரு எச்சரிக்கை மணியை வந்து சொல்லுது அப்படிங்கறத வந்து எப்படி அவர் சிந்திச்சிருக்காரு பாருங்க. அந்த காலத்துல வந்து ஒரு நகரம்ல என்ன நடந்தது, ஊர்னா என்ன, இப்ப குறிப்பா கடற்கரை ஓர பகுதிகளில் என்னென்ன வியாபாரம் நடந்தது, பொன்னு வைரம் வைடூரியம் இந்த மாதிரி ஆபரணங்கள் இதெல்லாம் எப்படி பயன்படுத்தினாங்க, பல்வேறு விஷயங்களை வந்து அவர் சொல்லியிருக்காரு. எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, கண்ணகியை வந்து அவர் புகழ்ந்து பாடின பாடல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க. அடுத்து அவர் வந்து காவிரியின் சிறப்பு, ஏன்னா காவிரி அப்படிங்கிறது தஞ்சை பகுதியில் டெல்டா மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா மக்களோடு பின்னி பிணைந்த ஒரு தாய் மாதிரி அந்த மக்களை வந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறது காவிரி. அந்த காவிரியை பத்தி அவர் என்ன பாடியிருக்காரு, கோவலனே சந்தத்துடன் பாடுற மாதிரி பாட்டு அது, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: அதாவது காணல் வரி என்ற தலைப்பிலே அவர் எழுதிய மிக அற்புதமான பாடல். கண்ணகியும் மாதவியும் பிரியக்கூடிய ஒரு இடம் கோவலன் இசையில் வல்லவன். அதே மாதிரி மாதவியும் இசை மற்றும் எல்லா நுணுக்கங்களையும் கற்றவன். அதனால் தான் கற்றவரே கற்றவர் காமுறுவர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருவரும் தங்களை இணைத்துக் கொண்டார். 12 வருடங்கள் மாதவியோடு குடும்பம் நடத்தினான் கோவலன். அவன் தன்னை மறந்து அந்த வரிப்பாடல் என்று சொல்லக்கூடிய அற்புதமான பாடலை யாழில் இசைத்து அந்த பாடலை பாடுகிறான். திங்கள் மாலை வெண்குடையான் சென்னி செங்கோல் அது ஓச்சி கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாய் வாழி காவேரி. கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாதொழிதல் கயற்கண்ணால் மங்கை மாதர் பெருங்கற்பென்று அறிந்தேன் வாழி காவேரி. மண்ணும் மாலை வெண்குடையான் வளையா செங்கல் அது ஓச்சி கண்ணி தன்னை புணர்ந்தாலும் புலவாய் வாழி காவேரி. கண்ணி தன்னை புணர்ந்தாலும் புலவாதொழிதல் கயற்கண்ணால் மண்ணும் மாதர் பெருங்கற்பென்று அறிந்தேன் வாழி காவேரி என்று மிக அற்புதமாக அவன் காதலில் இருந்தாலும் கூட அந்நாட்டில் வாழ்ந்த சோழ மன்னனை அவனுடைய சிறப்பை அவன் காவிரியை தாண்டி கங்கை வரை சென்று அவன் வெற்றி கொடி நாட்டினான் என்பதை இந்த காதல் பாடல் மூலமாகவும் தன்னுடைய நாட்டின் பற்றை விளக்குகிறான். அது மட்டுமல்ல, அந்த காவிரி வந்து அந்த தஞ்சை நகர் முழுக்க மக்கள் எல்லாம் செழிப்போடு வாழ்கிறாள் என்பதை காட்டுவதற்காக உழவர் ஓதை மதகோதை உடைநீர் ஓதை தன்பதங்கொள் தன் குளிர்ச்சி பொருந்திய பாதங்கள் குளிர்ச்சி பொருந்தியதாக இருக்க விழவர் ஓதை சிறந்து ஆர்ப்ப நடந்தாய் வாழி காவேரி. அது நடக்கணும், அது ஓடிக்கின்னு இருந்தா உழவர்களுக்கு பயன் தராது. அதெல்லாம் நடந்தாய் வாழி அப்படின்ற வார்த்தையை போட எவ்வளவு அற்புதமான அந்த இளங்கோடிகள்.
0: இதுல 100 விஷயம் நம்ம எடுத்துக்கலாம். எந்த ஒரு நதியும் வந்து மலைப்பகுதிகளில் தான் ஓடி வரும், ஆனா சமவெளி பகுதிகள் வந்தோம்னா அதனுடைய வேகம் குறைஞ்சிரும். இப்ப வந்து திருச்சிக்கு கிழக்க பார்த்தோம்னா சமவெளி பகுதிகளில் வந்து காவிரி மெதுவாக தான் போகுது. அப்ப அந்த மெதுவாக போகக்கூடிய காவிரியை வந்து அவர் நடந்தாய் வாழி காவேரி அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்னொன்று வந்து காவேரி அப்படின்னா அதுக்கு பொன்னின் கூட ஒரு பேர் உண்டு. ஏன்னா பொன் போன்று மின்னக்கூடிய ஏதோ ஒரு தனிமங்கள் தண்ணியில கீழே இருந்திருக்கு. அந்த காலத்துல தங்கமாக தான் அது இருந்திருக்கணும்.
1: ஏன்னா இன்னைக்கு வந்து சொல்றாங்க,
0: ஆமா இன்னைக்கு காவிரி தோன்றுன அந்த குடகு மலை பக்கத்துல தங்க சுரங்கம் இருக்குது, கோலார் தங்க சுரங்கம் நம்ம சொல்றோமே. அப்ப இயற்கையிலேயே அந்த பகுதிகளில் வந்து தங்கம் மண்ணுக்குள்ள இருந்திருக்கு. அந்த மண்ணுக்குள்ள இருந்த தங்கம் வந்து நீரினால் அடித்து வரப்பட்டு காவேரியில வந்து தங்க துகள்கள் மின்னி கொண்டு போயிருக்குது. அதனாலதான் பொன்னி அப்படிங்கிற ஒரு பேரும் காவேரிக்கு வந்திருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இதுல இன்னொரு 4 வரையும் இருக்கு, அதையும் நீங்க சொல்லிடுங்களேன்.
1: அதாவது விழவர் ஓதை சிறந்தார்ப்ப நடந்த எல்லாம் வாய்க்காவா மழவர் ஓதை வளவன் தன் வளவன் என்று சொல்லக்கூடிய அவன் மன்னனை சொல்றாங்க. வளவன் தன் வளனே அவனுடைய வளம் வாழி காவேரி என்று நாட்டையும் மன்னனையும் சிறப்பித்து முடிக்கிறார். இப்படி உழவர் என்று சொல்லும் போது கூட மன்னனை அதனுடன் இணைத்து பாடுகின்ற அந்த சிறப்பு சோழ மன்னரை மட்டுமே இப்படி பாடவில்லை, 3 மன்னர்களையும் சமநோக்கோடு அவருடைய வீரத்தையும் அவருடைய கொடைத்தன்மையும் அவருடைய ஆட்சி முறையும் சிறப்பாக விளக்குகிறார் 3 மன்னர்களையும்.
0: நிச்சயமா, ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, இங்க வளவன் அப்படின்னு சொல்றது வந்து திருமாவளவன் அப்படிங்கிற கரிகார் சோழனை தான் அவரு சொல்ல வர்றாரு.
1: என்ன இவருக்கு முன்னோடி கரிகால் சோழன் தானே, கரிகால் சோழனையே அவர் விழித்து அவருடைய புகழ் வாழ்க என்று பாடுகிறார்.
0: இந்த நேரத்துல ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்க, அதை நம்ம கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
1: அதாவது நடந்தாய் வாழி காவேரி என்று மிக அற்புதமாக சீர்காழி கோவிந்தராஜன் மிக அழகாக பாடியிருப்பார்.
0: அகத்தியர் அவரே நடிச்சிருப்பார்
1: ஏன்னா
0: அகத்தியர் வந்து

0: நம்ம எல்லாம் ஓரளவு தெரிஞ்சு வச்சிருக்கோம். இவரும் கொஞ்சம் குள்ளமானவர், அப்ப இவருக்கு அது பொருத்தமான வேடமா அமைஞ்சிருந்தது. ஆக்ரோஷமான அந்த பெரும் குரல் எடுத்து அந்த பாடலை அவர் பாடியிருப்பாரு. ரொம்ப அற்புதமான பாடல். அந்த பாடலை இப்ப நேர்களோட சேர்ந்து நாமும் கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
1: நடந்தா

0: எனக்கு இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணுங்க ஐயா.
1: சொல்லுங்க ஐயா.
0: பொதுவா இன்றைய காலகட்டத்தில் ஒரு கட்டடம் கட்டணும் அப்படின்னா வந்து அதுக்கு நீளம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு, உயரம் எவ்வளவு, அந்த கட்டடம் வந்து எந்த அளவுக்கு தாங்கும் தன்மை என்ன, பல்வேறு விஷயங்களை பொறியாளர்கள் பார்க்கறாங்க. ஆனா இளங்கோடிகள் அவர் காலத்திலேயே ஒரு அரங்குனா அது எப்படி இருக்கணும், அது குறிப்பா ஆடல் அரங்குனா அதுக்கு நீளம் எவ்வளவு இருக்கணும், அகலம் எவ்வளவு இருக்கணும், ஏன்னா அந்த ஸ்டேஜிங்கிறது வந்து அவங்க அதை செய்யறதுக்கு வந்து தகுதியான இடமா இருக்கணும். ஏன்னா திடீர்னு விழுந்துடக்கூடாது, சாஞ்சிடக்கூடாது, எல்லா விஷயமும் பார்க்கணும் இல்லையா. அந்த மாதவி ஆடல் நிகழ்த்திய அரங்கத்தினுடைய அமைப்பு, அளவு, வலிவு, பொலிவு இதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு இல்லையா. இன்றைய பொறியாளர்களுக்கு இந்த அளவுகள் வந்து இப்ப அறிவியல் முன்னேற்றம் வந்து போச்சு, தொழில்நுட்பம் முன்னேற்றம் வந்து போச்சு, அவங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு செய்யறாங்க. ஆனா அந்த காலத்திலேயே வந்து இளங்கோடிகள் சிலப்பதிகாரத்தில் இதெல்லாம் கரெக்ட் சுட்டி காட்டி சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த நயத்தை கொஞ்சம் திருப்பி சொல்லுங்களேன்.
1: அதாவது தலைக்கோழி பட்டம் என்ற ஒரு பட்டத்தை மாதவிக்கு வழங்குவதற்காக அந்த சோழ மன்னன் பெரிய விழா எடுத்து எதிரி மன்னனை வீழ்த்திய அந்த ஒரு குடையை எடுத்து வந்து அந்த தலைக்கோழி அந்த கொடியை நாட்டி அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பை ஏற்படுத்துவதற்காக அது வழிமுறைகளை வைத்து மூங்கிலை எந்த அளவுக்கு வெட்ட வேண்டும், அது எவ்வளவு அகலம் இருக்க வேண்டும், எவ்வளவு நீளம் இருக்க வேண்டும், திரைச்சீலை எங்கு தொங்க வேண்டும், ஒளி எந்த பகுதியிலிருந்து எந்த பகுதிக்கு ஸ்டேஜுக்கு போக வேண்டும் என்பதை எல்லாம் விளக்கமாக

0: அது மட்டுமல்ல, அந்த அரங்கத்திற்கு எதிரே முதல் வரிசையில் யார் அமர வேண்டும், இரண்டாம் வரிசையில் யார் அமர வேண்டும் என்ற விதிமுறைகளோடு அந்த தலைமை ஆடனங்கு வலப்புறத்தில் நின்று இருக்க வேண்டும், அவளுக்கு தோழிகள் வந்து இடப்புறத்தில் நின்று ஆட வேண்டும், எப்படி கை குவித்து ஆட வேண்டும் என்பதையெல்லாம் மிக விளக்கமாக தன்னுடைய அந்த பகுதியில் ஆடல் அரங்கின் அளவில் என்ற வகையில் அவர் சொல்லியிருக்கிறார். ஆடல் அரங்கு எந்த அளவில் எப்படி இருக்க வேண்டும், சிற்ப நூலாசிரியர் வகுத்த குற்றமற்ற ஒரு நிலத்தில் இருக்க வேண்டும், அரங்கிற்காக வகுத்துக் கொள்ளப்பட்ட அந்த இடம் புண்ணிய மலை என்று சொல்லப்படும் பொதிகை மலையில் தோன்றிய மூங்கிலை கொண்டு அந்த கணுக்கால் என்று சொல்லுவாங்க, அந்த கண்ணுக்கு கண் ஒரு சான் என்று வளர்ந்த மரத்தை கொண்டு 24 விரல் அளவுள்ளதாக நறுக்கி அளவுகோல் செய்யப்பட்டு அக்கோளால் 7 கோல் அளவு அகலம் கொண்டதாகவும் 8 கோல் நீளம் கொண்டதாகவும் இருக்கும் பகுதியை செய்ய வேண்டும். மேல் பகுதி பலகைக்கும் தலைப்பாகைக்கும் இடையே 4 கோல் அளவுக்கு கொண்டதாக இருக்க வேண்டும் என்றும், அரங்கத்தில் அளவுக்கேற்ப 2 வாயில்களை, அதாவது ஒரு வாயில் வருவதற்கும் மறுவாயில் போவதற்கும் என்று 2 வாயில்களை அமைக்க வேண்டும் என்றும், அவை மிக சிறப்பான வேலைப்பாடுகளாக விளங்க செய்தல் வேண்டும் என்றும், அரங்கத்தின் மீது வர்ண பூதங்கள் உருவங்களை அழகாக வரைந்து 4 இடங்களில் வைக்க வேண்டும் என்றும், மேலும் தூண்களின் நிழல் அரங்கத்தில் படியாதவாறு வண்ண நிலை விளக்குகளை ஏற்றி வைக்க வேண்டும் என்றும், பின்பு அந்த தூண் அருகில் பெரிய திரைசீலைகளை தொங்கவிட வேண்டும் என்றும், 2 வலப்பக்க தூண்களில் பெருமுக திரைசீலையும் மேற்கட்டு திரைசீலையாக காத்து வரும் திரைசீலையும் அமைக்க கூறினார். அடுத்து சித்திரக்கலை விளங்கும் வேலைப்பாடு மிக்க விதானத்தை அமைத்தல் வேண்டும் என்றார். பின்பு உயர்ந்து விளங்கும் ஆணிப்பொன் முத்து மாலைகளையும் அழகிய மலர் மாலைகளையும் ஆங்காங்கு தொங்க விட வேண்டும். இப்படி ஒரு அரங்கை அழகாக அமைக்க வேண்டும் என்று பின்வருவர்களுக்கு ஒரு இலக்கணமாக அவர் திகழ்கிறார் என்றால் வியப்பில்லை ஐயா.
1: ஆடல் ஆசிரியன், இசையாளன், கவிஞன், குழலோன், குழல் ஊதுறவங்க, யாழிசை செய்யறவங்க, இசை அமைப்பாளன், இசை கருவி இயக்குவோர், ஆடல் நிகழ்த்துபவர்கள், ஆடல் மகளிர், எல்லாரும் எங்கெங்க என்னென்ன வேலைகளை செய்யணும் அப்படிங்கறதையும் அவர் எழுதியிருக்காரு. ஏன்னா நீங்க வந்து ஸ்டேஜ் எப்படின்னு சொன்னீங்க, அவர் வந்து யாராரு எங்கெங்க உட்காரணும், இப்ப நம்ம வந்து ஒரு நாடகமே இப்ப பாக்குறோம்னு வச்சீங்களேன், நம்ம இதெல்லாம் பாக்கலாம். இசைக்கறி யோசிக்கிறப்பங்க எங்க உட்காந்துருப்பாங்க, அவங்க ஒரு பக்கமா உட்காந்துருப்பாங்க. அப்புறம் நேரடியா நமக்கு தோன்றவங்க ஆடல் மகளிர் தோன்றுவாங்க, பாட்டு படிக்கிறவங்க அவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க. இப்படி நம்ம பாக்குறோம் இல்லையா, இது அந்த காலத்திலேயே அவரு முதன் முதலேயே அவர் எழுதியிருக்காரு பாருங்க.
0: அந்த இசை மீட்டுவருக்கு குயிலுவர் அப்படின்னு ஒரு பேர் கொடுத்திருக்காரு. அந்த ஆடல் அணங்கு தலைமை அணங்கு கூட இருக்கிறவங்க தோரி மகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பெயர் கொடுத்திருக்காரு. இப்படி எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நுண்மையாக நுணுக்கமாக ஒவ்வொரு வேலையை வழங்கி அந்த நாடகம், அந்த ஆடல் அரங்கு சிறப்புற அரசர் வரக்கூடிய இடம் அது எப்படி இருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய அழகான ஒரு கட்டமைப்போடு இங்கு நமக்கு எல்லாம் உரைக்கிறார் ஐயா.
1: இப்ப நம்ம அடுத்ததா நடன கலை, அதை பத்தி இளங்கோடிகள் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது சம்பந்தமான செய்திகள் சொல்லுங்களையா.
0: நடனம் என்பது நடனம் ஆடக்கூடிய மகளும் சரி, நடன ஆசிரியரும் சரி, இயல் என்று சொல்லக்கூடிய அந்த வகையாக நுணுக்கமான பாடல்களையும் உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும், மற்றும் அந்த தாள வகைகளை தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும், மற்றும் இசை குழலாக இருந்தாலும் சரி, யாழாக இருந்தாலும் சரி, அந்த வகைகளை மீட்டக்கூடிய அந்த அறிவு அவங்களுக்கு இருந்தாலும் ஆசிரியனும் சரி, அந்த ஆடக்கூடிய தலைமை ஆடனங்கும் சரி, அவர்கள் அந்த கைகள் எப்படி குவிக்க வேண்டும், கைகளால் எப்படி சைகை செய்ய வேண்டும், இப்படி அந்த அசைவுகள் எல்லாம் அதில் ஆழமாக இருந்தால்தான் இருவருக்கும் அந்த ஆடலை செய்ய முடியும் என்பதை அழகாக நமக்கு எல்லாம் உரைக்கிறார். அதாவது 2 வகை கூத்து அப்படின்னு சொல்றாரு. அதாவது அகக்கூத்து, புறக்கூத்து என்று சொல்லக்கூடிய 2 வகை கூத்தின் இயல்பும் அறிந்து அப்படின்னு சொல்றாரு. அந்த பாடல் அவர் சொல்லக்கூடியது 2 வகை கூத்தின் இலக்கணம் அறிந்து பல வகை கூத்தின் விளக்கினின் புணர்ந்து 11 ஆடலும், ஆடல் வகை வந்து 11 ஆடல் சொல்லிட்டு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்முடைய முன்னோரான இளங்கோடிகள் சொல்கிறார். விதிமான் கொள்கையின் விளங்க அறிந்து ஆங்கு ஆடலும் பாடலும் பாணியும் தூக்கும் கூடிய நெறியில் கொளுத்தும் காலை பிண்டியும் பிணையும் எழுக்கையும் தொழிற்கையும் கொண்ட வகை அறிந்து கூத்து ஒரு காலை கூடை செய்தகை வாரத்து களைதலும் வாரம் செய்தகை கூடையில் களைதலும் பிண்டி செய்தகை ஆடலில் களைதலும் ஆடல் செய்தகை பிண்டியில் களைதலும் குறவையும் வரியும் விரவல செலுத்தி ஆடற்கு அமைந்த ஆசான்

0: தான் தன்னுடும் என்று அழகாக ஆடல் கலையின் வகைகளை நமக்கு விளக்குகிறார் ஐயா.
1: நீங்க வந்து இருவகை கூத்துன்னு சொன்னீங்க, ஆனா அவரே வந்து சாந்தி கூத்து, வசை கூத்து, புகழ் கூத்து, வரி வினோத கூத்து, இயல்பு கூத்து, இதெல்லாம் வந்து சுட்டி காட்டியிருக்காரு. அதே மாதிரி நீங்க 11 வகை ஆடல்கள் சொன்னீங்க. நம்ம பகுதிகளெல்லாம் இப்ப கரகாட்டத்திலிருந்து, மயிலாட்டத்திலிருந்து, குடையாட்டத்திலிருந்து, குடக்கூத்து, பல்வேறு ஆட்டங்கள் இப்பயும் வந்து நம்ம நடைமுறையில இருந்துட்டு தான் இருக்குது. ஆனா அவர் 11 வகை ஆட்டம் சொல்லியிருக்காரு. இதுல வந்து இப்ப நீங்க நடனக்கலை அப்படின்னாவே நம்ம மாதவிய பிரிச்சு பேசிட முடியாது. நடனத்துக்கு பெயர் போன ஒரு விஷயம் என்னன்னா மாதவி தான். மாதவி குளித்தெழுந்த அந்த பங்கைய தடாகம், தடாகம்னா குளம் தான் சொல்லலாம், குளிர்ந்த நீருடைய இடம், அதுல ஊறி மிதந்த 32 வகை நறுமண பொருட்களை கூட அவர் குறிப்பிட்டு காட்டியிருக்காருன்னா.
0: அது மட்டும் இல்ல ஐயா, அவள் அணிந்த நகைகளை இன்று நாம் வகைப்படுத்தவும் முடியாது, அவ்வளவு வகையான நகைகளை அணிந்தால் அப்படி என்று அவர் குறிப்பிடுகிறார்.
1: இந்த நேரத்துல ஒரு பாடல் சொல்லுங்க, அந்த திரைப்பட பாடலை கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து.
0: மாதவி பொன்மையிலால் தொகை விரித்தால் என்று வாலி எழுதிய இருமலர்கள் படத்திலே சிவாஜி கணேசன், பத்மினி, அற்புதமான அந்த பாடல் வந்து நம்ம எல்லாம் மெய்சிலிருக்க வைக்கக்கூடிய பாடல்.
1: இந்த இடத்துல வந்து நாட்டியம்னா நம்ம மாதவின்னு சொன்னோமோ, நாட்டிய பேரொளி வந்து பத்மினி தான். அப்ப அந்த பாடல் இப்ப ஒரு பொருத்தமான பாடலா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப அந்த பாடலை கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
2: மாதவி

தானி சரி பாதமா பபகரி சரிகமணி சரிகம பதமா பதனி சரி கதிரி சதனி நிதா

பதனி சனித தன தஜம் தப ஜோன தஜம் ஜம் பதனி பத பஜம் தஜம் பவதன குஜம் ஜம் பமபதீம் தகிட நிதம ஜம் தரித சனித குக்கும் தகிட கரிணி தஜம் பதனி தஜம் தரிகம தகிட ஜம் கரிணி ததரி தஜம் ரிகம ப பத தஜம் தணம் சகரி நிரித தன தாப ஜனும் தரிகம பதனி தாரி கதி தீத தடிகிணத்து சரி காம பதன் நீ தடிதா நீத தடிகிணத்து திகசா

0: பாடலுக்கு முன்னாடி வந்து இளங்கோ அடிகளின் பன்முகத்திறன் பல்வேறு செய்திகளை நம்ம பார்த்துட்டே வரோம். இப்ப நம்ம கடைசியா வந்து நடனக்கலை பத்தி அவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இப்ப அடுத்து நீங்க எதை பத்தி சொல்ல போறீங்க?
1: அடுத்து வந்து அவர் நவரத்னங்களின் வகைகளை பற்றி இவ்வளவு விரிவாக நம்முடைய இலக்கியங்கள் எதிலே சொல்லல. இன்று வரை அந்த நவரத்தினங்கள் எப்படி இருக்க வேண்டும், நவரத்தினங்கள் முத்து மட்டுமே,
0: அதை வந்து சாணப்படிக்க முடியாது, அதாவது அதை வெட்டுறது கிடையாது
1: கிடையாது.
0: நவமணிகள் தான்,
1: மணிகள் எல்லாம் வெட்டி அதை அழகுபடுத்துதான். ஆனா அதில் விளக்கு பெற்றது முத்து மட்டுமே. அதனால்தான் முத்துக்கு முதலிடம் கொடுத்தார்கள் நம்முடைய முன்னோர்கள்.
0: அது இயற்கையா வென்ற தோன்றது,
1: இயற்கையில் தோன்றது,
0: சிப்பிக்குள் முத்து தானே.
1: ஆமா ஐயா, இப்படி இந்த நவரத்தினங்களின் வகைகள், அதில் உள்ள 11 குற்றங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு
0: குற்றம்னா குறை,
1: ஆமா, அது இல்லாத நம்ம வந்து தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி குறையுள்ள ஒரு நவரத்தினத்தின் வகைகளை நாம் தேர்ந்தெடுத்தால் நமக்கு ஊறு விளைவிக்கும், நம்முடைய குடும்பத்துக்கு ஊறு விளைவிக்கும் என்று சான்றோர்கள் நமக்கு சொல்லி
0: இருக்கிறார்கள்,
1: சொல்லி இருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய நிழல் தன்மை, அதாவது நீரோட்டம், இப்படி சொல்லக்கூடிய குற்றங்களை எல்லாம் நீக்கி ஒரு நவரத்தன கல்லை நம்ம வாங்க வேண்டும் என்பது நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அது பொன் வகைகள்ல, அதாவது 4 வகை பொன்னாக அது வகைப்படுத்தி இருக்கிறார். அது சாதரூபம், கிளிச்சிறை, ஆடகம், சம்பூநதம் என்று 4 வகை பொன்களாக சாதரூபம், கிளிச்சிறை, ஆடகம், சம்பூநதம் என ஓங்கிய கொள்கையின் புலந்தெறி மாக்கள் களங்கிழி தாங்கு இளங்கொடி எடுக்கும் நலங்கிளர் வீதியும். அந்த வீதியில் போனா எந்த பொண்ணு எந்த இடத்து கிடைக்கும் என்பது தெரியும். அப்படிப்பட்ட மிக அற்புதமான நகரம் என்று மதுரை விவரிக்கிறார்.
0: தங்கம் வந்து எப்படி எல்லாம் பயன்படுத்தப்பட்டது,
1: 4 வகை தங்கம் நம்மளுக்கு தெரியாது. அந்த 4 வகை தங்கத்தையும் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் பழக்கத்தில் வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல ஐயா, அங்க மதுரையின் வீதியை சொல்லும் போது அந்த மதுரை வீதியிலே யானைகள் வருகின்றது. இங்க மதுரைக்கு அந்த பிள்ளைகள் எல்லாம் குதித்து அந்த யானைகளை பார்க்கிறது என்று சொன்னால், அந்த வெயில் நாள்களிலே அந்த கேரளத்தில் இருக்கக்கூடிய காடுகளில் தீப்பிடிக்கும் என்று கருதி அவர்கள் இருக்கிற யானைகளில் எல்லாம் மதுரை நகரிலே ஓட்டிட்டு வந்து அழகுற செல்வார்கள் என்பது இந்த மதுரை நகரை அழகுற காட்டுகிறார். மதுரை நகரை அவர் காட்டியது போல வேறு யாரும் எந்த இலக்கியத்திலும் காட்டவில்லை. மிக அற்புதமாக ஒவ்வொரு வணிக வீதிகளாக சொல்கிறார். அது மட்டுமல்ல, நாம் இன்று ஒரு கடைக்கு பெயர் வைக்கிறோம் என்று சொல்கிறோம், அது 2300 வருடங்களுக்கு முன்பாக சிலப்பதிகாரத்தில் இந்த கடை அப்படி என்று விளம்பரப்படுத்தி இருக்கிறார்கள் என்று நமக்கெல்லாம் விளக்கிறார். இப்படி நுணுக்கமாக ஒவ்வொரு நிகழ்விலும் நமக்கு இளங்கோவடிகள் தன்னுடைய காதைகள் மூலம், அதாவது புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு நகரின் பெருமைகளையும் அதில் உள்ள சிறப்புகளையும் அங்கு நடக்கக்கூடிய 3 நிகழ்வுகளையும் மிக அற்புதமாக நமக்கெல்லாம் வழங்கியிருக்கிறார்.
0: இன்னொன்று வந்து கோவலன் கண்ணகி காலத்தில் அரச

0: அரசர்கள் கூட வந்து இவங்கள்ட்ட வந்து சில விஷயங்களுக்கு அதாவது செல்வம் கேட்பாங்க. அந்த அளவுக்கு அரசர்களை விட செல்வந்தர்களா வந்து இவங்க எல்லாம் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கறதையும் சிலப்பதிகாரத்துல.
1: கோவலனுடைய தந்தையார் மாசாத்துவான் என்று சொல்லக்கூடியவன் ஒரு அரசருக்கு நிகராக செல்வத்தை வைத்திருந்தார். அரசர்களுக்கே ஒரு நெருக்கடி வரும்போது இவர்கள் கொடுத்து அந்த அரசை சமப்படுத்துவார்கள் என்று சிலப்பதிகாரத்தில் கூறியிருக்கிறார். மாசாத்துவானும் சரி, கண்ணகியுடைய அப்பா அவரும் சரி, மிக செழுமையாக வாழ்ந்தவர்கள். அது மட்டுமல்ல, ஈகை தன்மை உடையவர்களாக வணிகர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற மிக அற்புதமான செய்திகள் எல்லாம் வஞ்சிக் காண்டத்தில் இவர்களை பற்றி மிக விளக்கமாக விளக்கியிருக்கிறார்.
0: அதாவது கோவலன் வந்து வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டம் வந்தாலும் அவற்றில் இருந்த செல்வங்கள் வந்து மிகப்பெரிய செல்வங்கள் தான். ஒரு மாணிக்க பரலுடைய அந்த கால் சிலம்பு வந்து அது ஒரு அரசன்ட்ட கூட இல்லாது, ஏன்னா வந்து பாண்டிய மன்னன்ட்ட கூட அது இல்லை
1: இல்ல.
0: அப்ப அந்த அளவுக்கு செல்வம் பொருந்திய ஒரு விஷயம்தான். அதாவது பல்வேறு
1: ஒரு சிலம்பை வைத்து வணிகம் செய்யலாம்னா அப்போ அது எவ்வளவு செல்வ செழிப்புமிக்க மதிப்பு மிக்க ஒரு பொருளாக இருந்தது இல்லீங்களா?
0: மாதவி அணிந்த அணிகலன்களை பத்தி பார்க்கும்போது கால் விரல்களில் மகரவாய் மோதிரம், பீலி காலாழி துளங்க அவள் கால்களில் பரியகம், நூபுரம் பாடகம் சதுங்கை சினுங்க, குரங்கு செறி ஒடுங்க ஆடை மீது முத்தரை விளங்க, தோள்களில் கண்டிகையும் முத்து வளையும் மினுங்க, முன் கைகள் இரண்டில் சூடகம் செம்பொன் வளை வாழ்வளை, பவழ பல்வகை குழுங்க கை விரல்களில் முடக்கு மோதிரம் கிளர்மணி, மகரத தாள் செறி விளங்க கழுத்தில் சங்கிலி நுண் தொடர் பூண்ணான், புனை வினை பொழிய பிடரில் முத்துக்கோவை ஒளிர, காதுகளில் நீல குதம்பை வைர குதம்பை அடங்க, தலையில் வலம்புரி தொய்யகம் புல்லகம் அணிந்து, இருபதுக்கு மேற்பட்ட பொன் நகைகள் பொழியும் புன்னகை அரசியாக மாதவிய வந்து அவர் காட்டுறது.
1: ரொம்ப
0: இப்படி எல்லாம் ஒரு பெண் இவ்வளவு நகைகளை அணிஞ்சிருப்பாங்களா அப்படிங்கிறது,
1: அதாவது அவர்
0: ஆச்சரியமா
1: அரசனுக்கு ஈடாக அங்க வாழ்ந்திருக்கிறார்கள் மக்கள் எல்லாம் என்பதை எடுத்து காட்டுவதற்காக இது போல நகைகள் எல்லாம் சொல்றாங்க.
0: எனக்கு என்ன முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, பொதுவா வந்து இன்றைய காலகட்டத்தில் திரைக்கதைகள்ல வந்து பிளாஷ்பேக் அப்படின்னு சொல்லிட்டு முன் கதையை கொண்டு வந்து பின்னாடி காட்டுவாங்க, அப்படியே நினைச்சு பாக்குற மாதிரி அப்படியே சுருள் சுருளா ஓடும். அப்புறம் பார்த்தா பின்னாடி வந்து சின்ன வயசுல நடந்த ஒரு கதையை கொண்டு வந்து இப்ப சொல்லுவாங்க. இந்த முறைய வந்து சிலப்பதிகாரத்துல வந்து இளங்கோடிகள் கையாண்டிருக்காருங்கிறதே ஒரு ஆச்சரியமான செய்தி. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச எந்த காப்பியத்திலும் இந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த நாடகம் அப்படிங்கிற அந்த வடிவு, அதை திரைக்கதை மாதிரி சொல்றாரு இல்லையா, அந்த பாங்கு, இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் நீங்க சொல்லுங்களேன்.
1: அதாவது சிலப்பதிகாரத்தில் மதுரை காண்டத்தில் கவுந்தியடிகள் கண்ணகி மற்றும் கோவலன் வீட்டில் இருக்க அந்த புறஞ்சேரி இருத்த காதையில அங்க இருக்கிறாங்க. அப்போ வந்து அந்த கவுந்தி அடிகளை தேடி ஒரு பெரியவர் வரார். அப்போதுதான் வந்து கோவலன் அவருடைய தந்தையார், கண்ணகி அவருடைய தந்தையார், இவர்கள் எல்லாம் சிறப்புகளை சொல்லி, இவர் சாதாரண மக்கள் இல்லை, இவர்கள் வந்து கொடையில் சிறந்தவர்கள். கோவலன் மாதவியினிடம் கூடி மகள் பிறந்ததையே இங்குதான் சொல்றார். எங்க மதுரையில தான் வந்து மாதவிக்கு பிறந்த மணிமேகலை பற்றி எந்த இடத்திலும் சொல்லாதவர் பிளாஷ்பேக் என்று சொல்லக்கூடிய அற்புதமான அந்த கதை அமைப்பை இங்குதான் சொல்கிறார். அதுவரை மணிமேகலை பற்றி எந்த கதையும், அவருக்கு ஒரு குழந்தை இருக்கிறது என்ற அந்த நிகழ்வுகளை கூறவே இல்லை. இப்படி மிக அற்புதமாக நுணுக்கமாக ஒவ்வொரு செயலிலும் இளங்கோடிகள் மிக அழகாக தன்னுடைய செயலை செய்கிறார்.
0: இன்னொரு விஷயம் என்னன்னா, கணவன் வந்து கொலையுண்டான் அப்படிங்கிற அந்த செய்தி கேட்டு அவள் பொங்கக்கூடிய ஒரு விஷயம். அவர் வந்து அரசனின் ஆணைப்படி கல்வன் அப்படின்னு குற்றம் சாட்டி தன்னுடைய கணவன் வந்து கொல்லப்பட்டு விட்டான் அப்படிங்கிற செய்தி கேட்டு மதுரையில பொதுமக்கள்கிட்ட எல்லாம் ஆவேசப்படுறா, பாக்குறவங்கள்ட்ட எல்லாம் ஆவேசப்படுறா, இந்த நகரத்துல தெய்வம் இருக்கா அப்படின்லாம் கேட்கிறா. அந்த காட்சியெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன், ஏன்னா நாடக காட்சியில உச்சகட்டமா இருக்கும் அது.
1: அந்த ஐயை என்று சொல்லக்கூடிய வாழ்ந்த வீட்டில் இருந்து அந்த பெண் வந்து இவருக்கு சொல்றா, என்னுடைய கணவன் வந்து இந்த மாதிரி விட்டுண்டான், நீங்க போய் பாருங்க அப்படின்னு அழுது கொண்டே சொல்கிறார். அழுது கொண்டே சொல்றது கேட்டு தாங்க உடைய துயரத்தை, ஐயோ என்னுடைய கணவன் எந்த தவறும் செய்யாதவராச்சே, இப்படி வந்து இந்த மதுரை நகரில் வந்து இப்படி கொலைக்கலப்பட்டாரு என்று அந்த ஆவேசம் அவருடைய பாடலில் எப்படி வருகிறது என்றால், இங்க பெண்கள் வாழ்ந்தார்களா இந்த ஊர்ல, கொண்ட கொள்ளரும் உரிமை தாங்குறும் பெண்டீரும் உண்டுகோள் பெண்டீரும் உண்டுகோள்,
0: இந்த அடுக்கு மொழியை வந்து அவர் கையாண்டிருக்காரு.
1: ஆமா ஆமா ஆமா. இது ஒன்னு அழித்து சொல்லும் போதுதான் அதனுடைய வீரியம் தெரியும். ரெண்டு முறை
0: அதை பயன்படுத்தி
1: இருக்க

0: சான்றோரும் உண்டுகோள், சான்றோரும் உண்டுகோள். இங்க இங்க படிச்சவங்க பெரிய அறிஞர்கள் எல்லாம் இருக்காங்களா இந்த ஊர்ல? இருக்க மாதிரி தெரியலையே அப்படின்றதுக்காக சான்றோரும் உண்டுகோள், சான்றோரும் உண்டுகோள். ஈன்ற குழவி எடுத்து வளர்க்கும், அதாவது ஒருவனுடைய குழந்தை எடுத்து வளர்த்தவரும் இந்த ஊர்ல இருக்காங்களா? என்னுடைய கணவன் கோவலன் வந்து அவன் ஒரு பிள்ளை இல்லையா அவங்களுக்கு, இந்த ஊர்ல வந்து விட்டுப்பட்டு சாகிறானே அப்படி என்று சொல்லக்கூடிய சான்றோரும் உண்டுகோள், சான்றோரும் உண்டுகோள் என்று சொல்லி தெய்வமும் உண்டுகோள். தெய்வம் இருக்கிறதா இந்த ஊர்ல? தெய்வம் இருந்தா அந்த நீதியை தவற விட்டு இருப்பானா இந்த மன்னன்? தெய்வமும் உண்டுகோள், தெய்வமும் உண்டுகோள். இந்நகரில் கற்புடைய பெண்களும் இருக்கிறார்களா அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான அந்த சொல்லில் அந்த விளக்கம் சொல்லும் போது, தம் உள்ளத்தில் கொண்ட கணவன் உற்ற துன்பத்தினை பொறுத்து கொள்ளக்கூடிய கற்புடைய பெண்களும் இந்த நகரில் உள்ளார்களா என்று அறச்சீற்றம் கொள்ளக்கூடிய அந்த கண்ணகியின் அற்புதமான அந்த நிகழ்வினை எப்படி எடுத்து சொல்ல முடியும்?
1: அதாவது நடிப்புடன் கூடிய நாடக காட்சியை வந்து நம்ம பாக்குறோம்
0: இல்லையா, காட்டுகிறான்.
1: வந்து உண்மையிலேயே கண்ணகி எந்த அளவுக்கு போர்க்கோளம் பூண்டு அதை செஞ்சிருப்பாங்கிறத வரிகள்லயே காட்டிடுறாரு.
0: அவருடைய பாடல்கள் எளிமையான பாடலாக, மற்ற பாடல்கள் எல்லாம் கொஞ்சம் கடுமையா இருக்கும். மக்களை சென்று அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு
1: புரியும்படி
0: எளிமையா சொல்லியிருக்காரு.
1: இப்ப நம்ம நிறைவான கருத்துக்களை பேச போறோங்க. கண்ணகி வந்து வழக்குரைத்தலோட நம்ம வந்து முடிச்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு திரைப்பட பாடல் ஏதாவது சொல்லுங்களேன்.
0: அதாவது திருவருட்செல்வர் என்ற படத்திலே இந்த மூன்று மன்னர்களை பற்றி மிக அற்புதமாக இவர் இளங்கோடியில் சொன்னதை போன்ற அந்த ஏழு சிறைகளை நீக்கி ஒரு மன்னவன் வருவது போன்ற ஒரு அற்புதமான காட்சியை இந்த மன்னவன் வந்தானடி பாடலுக்கு ஈடாக வேறு எந்த பாடலையும் சொல்ல முடியாது.
1: அதுலயும் மன்னவனா வந்து சிவாஜி கணேசன். அவர் ஏற்கனவே சொல்லுவோம், நம்ம வந்து ஒரு ராஜ நடை நடந்து வருவாரு. இந்த பாடல் இப்ப நம்ம கண் முன்னாடியே வருது. அந்த பாடலை இப்ப நம்ம கேட்டுட்டு நிறைவான கருத்து பேசலாம்.

0: பாடலுக்கு முன்னாடி பல்வேறு விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். சிலப்பதிகாரம் வந்து பேசினா நம்ம விடிய விடிய பேசிட்டே இருக்கலாம், அவ்வளவு செய்திகள் இருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து நேரத்தை கருதி நம்ம முடிக்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கிறோம். எனக்கு என்னன்னா அந்த கண்ணகி வழக்குரைத்தல் அந்த செய்தி ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி இல்லையா, அதை நீங்க சொல்லுங்க, அதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம்.
1: அதாவது கண்ணகி தன்னுடைய அந்த அடர்ந்தெழு குருதி அடங்கா பசுந்தனி வாயிலில் மங்கை வளர்ந்தெழுகனலாய் தாய் அவள் குந்தல் தலைவிரிகோளும் கையுறி சிலம்பும் மெய்யுடல் குருதி மேலவள் கரையாம் வேல் கை கொண்ட வெப்பினும் கொற்றவை செல்விழி தடக்கை சிறந்தவள் தோற்றம் சப்த கண்ணியின் சன்னதியிலேயோல் ஒப்பிலா பிடாரி உற்றவோர் தோற்றம் ஞாழ இருளில் நன்னடம் புரியும் கோலவிழியால் கொற்றவை தோற்றம் அன்றவள் அப்பால் அழலோடு நடமிடும் பொன்றால் காளி புதுப்பொழில் கொண்டவள் என்று அவளை எல்லாம் வர்ணித்து இப்படிப்பட்ட ஒரு அற்புத காளியாக தோற்றம் அளிக்கக்கூடிய ஒருவள் நம்முடைய அந்த அவைக்கு வெளியே நிற்கிறாள், நான் அழைத்து வரவா என்று வாயிற்கு அவளன் அந்த அளவுக்கு சொல்லக்கூடிய அந்த கண்ணகி இரண்டு இடங்களில் அவளை வந்து தெய்வமாக காட்டக்கூடிய ஒன்று அந்த வாயில் காவலன் சொல்வது, மற்றொன்று வந்து ஐயை கோயில் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் அங்கு ஷாலினி என்ற சாமி ஆடக்கூடிய ஒரு பெண் இவள் வந்து காளியாக இருக்கிறாள் அவளை அங்கு கூறுகிறார்கள். இது நம்முடைய தமிழ் மரபின் தலை சிறந்த கற்புக்கரசியை அன்று இலங்கையிலும் சரி இந்தியாவிலும் சரி போற்றக்கூடிய கோயில்கள் இருந்தன. நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அவளை வணங்கினார்கள் என்று அந்த கற்புக்கரசினுடைய வாழ்க்கையை மிக அழகாக நம்முடைய இளங்கோடிகள் சொல்லி அவரையும் தமிழையும் உயர்த்தி இருக்கிறார் என்றால் மிக இல்லையா.
0: ரொம்ப அருமையான கருத்துக்கள் எல்லாம் சொன்னீங்க. சிலப்பதிகாரத்தை வந்து முடிமன்னர் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், தேசிய காப்பியம், கலை மிளிர் காப்பியம் இப்படி எல்லாம் வந்து சிலம்பு செல்வர் மாப்போசி சொன்னாரு, அது உண்மைதான். தமிழ்நாட்டு மக்களுக்கு காவிரி ஆறு அன்னை போல் இருந்து அமுதூட்டியது அப்படிங்கிறது உண்மை. சோழ நாட்டுக்கு காவிரி நாடு அப்படிங்கிற பெயரே இருந்துச்சு. உழவர்களை வந்து காவிரி தன் புதல்வர் அப்படின்னு கூட இளங்கோடிகள் வந்து புகழ்ந்து பாடியிருக்காரு. பல்வேறு செய்திகள் பகிர்ந்துட்டீங்க. ஏன்னா இளங்கோ அடிகள் பன்முக திறன் உடையவர் அப்படிங்கறத நம்ம சொல்ல வேண்டாம், அது உலக மக்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் நம்ம பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துகிட்டோம். நிலையத்துக்கு வந்திருந்து பல்வேறு செய்திகளை பகிர்ந்து கொண்ட உங்களுக்கு நிலையத்தின் சார்பிலும் நேயர்களின் சார்பிலும் மிக்க நன்றி. வணக்கம் ஐயா.
1: நன்றி ஐயா, வணக்கம்.
2: இதுவரை இளங்கோ வடிகளின் பன்முக திறன் குறித்து வி ராமதாஸ் காந்தி அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார்.
3: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி

0: அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: சுடிதார் அணிந்து வந்த ஸ்வர்க்கமே.
2: ஹே வாவ், உன் சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் இந்த துப்பட்டா கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கு.
3: தேங்க் யூ சோ மச். சரி வா, டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம். அப்பவே துப்பட்டாவை கட்டணும் சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
4: she is a fantasy, shanana, oh oh.
3: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க.
5: ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு களிக்கலாம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி சென்னை.
6: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
7: சொல்லுங்க.
6: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
7: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
6: ஆனா அத எப்படி பண்ணனும்?
7: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
6: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
7: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
6: அவ்வளவுதானா?
7: அவ்வளவுதான்,
6: புரிஞ்சிடுச்சு.
7: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
8: ஆர்பிஐ சொல்கிறது,
9: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.

0: 12:10 சங்கீத சாரல் மீரா சுப்பிரமணியன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், ஜே வடிவேல் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் புதிய தொழில் முனைவோரை உருவாக்குதல் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி தேன்கோடு தொகுப்பு நிகழ்ச்சி. பெயர் சொல்லும் கதை வழங்குபவர் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள். எழுத்தின் இசை கவிஞர் குடந்தை அனிதா அவர்களின் உரை. நலமாய் பலமாய் உரை வழங்குபவர் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள். கதையரங்கம் வழங்குபவர் கவிதா. அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி. 2:15 திரைகானம் கேட்கலாம். 2:35 சேர்ந்திசை பாடல் பயிற்சி. ஹிந்தி மொழி பாடல் இன்று. இயற்றியவர் எஸ் சி குப்தா அவர்கள். 5:30 துரைகானம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ரா

0: ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையிலும் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி தினம்தோறும் ஒலிபரப்பாகிறது. மாலை 6:10 6:40 மனதில் நின்றவை. இரவு 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம். 7:10 கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள், வழங்குபவர் எம் ஹரிஹரன். 7:25 பண்ணை செய்தி தொடர்ந்து.
2: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
3: தேனி பெட்டிகளை வந்து கிழக்கு அல்லது தென்கிழக்கு திசையை பார்த்த மாதிரி வைக்கணும். முருங்கை, அகத்தி, எள்ளு, சூரியகாந்தி, கிளைரிசிடியா, செஸ்பேனியா, கொய்யா, தென்னை, வேம்பு, இந்த மாதிரியான தொடர்ந்து வந்து பூக்கள் வந்து ஏதாவது பூத்துட்டே இருக்கிற மாதிரியான செடிகள் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். பூச்சிக்கொல்லிகள் தெளித்தா அந்த இடத்துக்கு வந்துட்டு தேனீக்கள் வராது, அதனால் அதை வந்து தவிர்க்கணும்.
2: அறிவியல் முறையிலான தேனீ வளர்ப்பு குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தோட்டக்கலை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் வி சங்கீதா அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில்.
1: 8:05 திரைகாணம் கேட்கலாம். 9:15 செய்தி சுடர். 9:30 அரங்கிசை நிகழ்ச்சியில் கோப்பூர் பி சாய்ராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், ஜே வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், ஜி ரவிச்சந்திரன் அவர்கள் கட்டம். தோப்பூர் டாக்டர் பி சாய்ராம் அவர்களின் பாட்டு 9:30. சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
4: This is Akashwani. The news read by Anuja Kumar. Prime Minister Narendra Modi has said that the Jan Dhan Yojana has delivered unprecedented scale and transformative outcomes with an unparalleled impact. Under the Pradhan Mantri Jan Dhan Yojana, more than 59 crore accounts have been opened so far, with total deposits amounting to 3,17,000 crore rupees. The scheme was launched by Prime Minister Modi on this day in 2014. As the world's largest financial inclusion initiative, the scheme continues to redefine access to banking for all Indians. Under the scheme, 78% of the accounts have been opened in rural or semi-urban areas, and approximately 56% of accounts are owned by women. India is currently operating 24 nuclear power reactors across 7 sites, with a total installed capacity of 8.78 gigawatt. According to Department of Atomic Energy, 9 additional reactors are under construction. Nuclear energy has emerged as an important component of India's development journey, contributing not only to electricity generation but also to healthcare, agriculture and various industrial applications. The Nuclear Energy Mission for Viksit Bharat aims to achieve 100 gigawatt of nuclear power capacity by 2047. India's nuclear energy program is built on the principle of safety first, guided by stringent regulatory oversight, multiple layers of protection and comprehensive emergency preparedness. It safeguards people and the environment while providing reliable low-carbon electricity. The death toll in devastating Nepal-Tibet flash floods has risen to 392, while 1,468 people remain missing on both sides of the border. Nepalese authorities reported 910 people missing, while officials in Tibet said 558 people remained unaccounted for. Nepalese security personnel have evacuated more than 800 people from the affected districts. The catastrophe has triggered a major rescue effort by India, with External Affairs Ministry saying 290 Indian nationals in Nepal remain uncontactable. The missing Indians include hydropower workers and tourist groups from different states. External Affairs Ministry has also established a 24-hour control room to assist with tracing.

0: இதுவரை சங்கீத சாரலில் மீரா சுப்பிரமணியம் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்டோம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், ஜே வடிவேல் அவர்கள் மிருதங்கம். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் வங்கிக் கணக்கு திட்டம் கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டு மக்களிடையே பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலக சமஸ்கிருத தினத்தையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவும் கனடாவும் இருதரப்பு பொருளாதாரம் மற்றும் நிதிசார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. தமிழகத்தில் அத்தியாவசியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைப்பதற்கான கண்காணிப்பு குழு கூட்டம் வாரந்தோறும் நடத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். தாய்பே சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதின்குமார் சின்ஹா, மணீஷ் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் நாட்டு மக்களிடையே பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடந்த 2014 இதே நாளில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் 12 ஆண்டுகளை கடந்து வெற்றி நடை போடுவதாக அவர் கூறியுள்ளார். 59 கோடிக்கும் மேற்பட்ட வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டு 317,000 கோடி ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் வங்கிக் கணக்கு வைத்திருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்ற நோக்குடன் தொடங்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் மூலம் அரசின் மானியங்கள், நலத்திட்ட உதவிகள் நேரடியாக வங்கிக் கணக்குகளில் செலுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். ஊரக மற்றும் கிராமப்புற பகுதிகளில் 78% வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டிருப்பதாகவும், இதில் 56% கணக்குகள் பெண்களின் பெயரில் உள்ளதையும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான அடித்தளத்தை பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் உறுதி செய்திருப்பதாக கூறியுள்ளார். கோடிக்கணக்கான மக்களின் நிதி பாதுகாப்பை பிரதமரின் ஜன்தன் திட்டம் வகுத்து தந்துள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உலக சமஸ்கிருத தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இந்நாளையொட்டி விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியாவின் அறிவாற்றலை கொண்டு செல்லும் பணியை சமஸ்கிருதம் காலங்கடந்து செய்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் தத்துவம், நாகரீகம், கலாச்சார பாரம்பரிய அறிவாற்றல் ஆகியவற்றை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் சமஸ்கிருதம் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள உலக சமஸ்கிருத தின வாழ்த்துச் செய்தியில், இந்தியாவின் பாரம்பரிய சிந்தனையையும் ஆக்கத்திறனையும் அறிவாற்றலையும் சமஸ்கிருதம் மக்களுக்கு எடுத்துச் செல்வதாக குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு துறைகளில் நேர்மறையான மாற்றங்களை இம்மொழி செய்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் சமஸ்கிருத மொழியை அதிக அளவில் மக்கள் கற்று வருவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். ரக்ஷாபந்தன் பண்டிகையையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களுக்கு ரக்ஷாபந்தன் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்திலும் ஆன்மீகத்திலும் வேரூன்றியுள்ள ரக்ஷாபந்தன் சகோதர சகோதரிகளுக்கு இடையேயான அன்பையும் பாதுகாப்பையும் வெளிப்படுத்தும் நாளாக இது உள்ளது என்று திருமதி திரௌபதி

0: கூறியுள்ளார். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் விடுத்துள்ள செய்தியில், அன்பின் வலிமையை வெளிப்படுத்தும் மகிழ்ச்சிகரமான ரக்ஷாபந்தன் திருவிழாவை கொண்டாடும் மக்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில், நாட்டு மக்களிடையே மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் வெற்றியையும் கொண்டுவரும் நாளாக ரக்ஷாபந்தன் அமையட்டும் என்று வாழ்த்தியுள்ளார். அனைவரும் ஒன்றிணைந்து மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நல்லிணக்கத்தையும் பகிர்ந்து கொள்ளும் ரக்ஷாபந்தன் நாளில் மக்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதனிடையே பஞ்சாப் மாநிலம் அம்ரித்சரில் ரக்ஷாபந்தனையொட்டி நடைபெறும் விவசாயிகள் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் இன்று பங்கேற்கிறார். அம்ரித்சரில் உள்ள பொற்கோவிலில் நாட்டிற்காகவும் பஞ்சாப் மாநிலத்தின் வளர்ச்சிக்காகவும் நடைபெறும் சேவா பூஜையிலும் அவர் பங்கேற்கிறார். திரு சிவராஜ் சிங் சவுகான் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு மக்களிடையே உரையாற்றவும் திட்டமிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 10 ஆண்டுகளை கடந்த UPI பண பரிவர்த்தனை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்தியாவும் கனடாவும் இருதரப்பு பொருளாதாரம் மற்றும் நிதிசார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. கனடாவின் டொராண்டோ நகரில் நடைபெற்ற இந்தியா கனடா நிதி அமைச்சர்களின் பொருளாதார மற்றும் நிதிசார் பேச்சுவார்த்தைக்கு பின் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், கனடா நிதியமைச்சர் பிரான்கைஸ் பிலிப் ஆகியோர் வெளியிட்ட கூட்டறிக்கையில், இவ்வாண்டு மார்ச் மாதம் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் கனடா பிரதமர் திரு மார்க் கார்னியும் புதுதில்லியில் நடத்திய பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா கனடா ஒட்டுமொத்த பொருளாதார ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தத்திற்கு இவ்வாண்டு இறுதி வடிவம் கொடுக்க உறுதி பூண்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. உலகளாவிய பொருளாதார நிகழ்வுகள் மற்றும் இரு நாடுகளின் வெளியுறவு கொள்கைகளுக்கு முன்னுரிமை அளிப்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. வர்த்தகம், முதலீடு ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது, நிதி மற்றும் வர்த்தக தொடர்புகளை வலுப்படுத்துவது உள்ளிட்டவை குறித்தும் இருநாட்டு நிதி அமைச்சர்களும் விவாதித்தனர். 2030 ஆண்டுக்குள் இருதரப்பு வர்த்தகத்தை 70 பில்லியன் கனடா டாலராக உயர்த்துவது என்றும் நிதி அமைச்சர்கள் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க இந்தியா தயாராக உள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். நாட்டில் 8.78 GW மின் திறனுடன் 7 இடங்களில் 24 மின் உலைகள் செயல்பட்டு வருவதாக இந்திய அணுசக்தித்துறை தெரிவித்துள்ளது. மேலும் 9 அணுமின் உலைகள் கட்டப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளது. நாட்டின் வளர்ச்சிப் பாதையில் அணுசக்தி முக்கிய பங்காற்றி வருவதாகவும், மின் உற்பத்தி மட்டுமின்றி வேளாண்மை, மருத்துவம் மற்றும் தொழிலக பயன்பாட்டுக்கும் அணுசக்தி முக்கிய பங்காற்றி வருவதாகவும் அணுசக்தித்துறை கூறியுள்ளது. 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு 100 GW அணுமின் உற்பத்தி திறனை எட்டுவதற்கான அணுசக்தி இயக்கம் நடைமுறையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்புக்கு முதலிடம் என்ற அடிப்படையில் அணுமின் திட்டங்களை இந்தியா செயல்படுத்தி வருவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அணு உலைகள் பன்னெடுக்கு பாதுகாப்பு அம்சங்களுடன் கட்டப்படுவதாகவும், ஒட்டுமொத்த அவசரகால தயார்நிலை உறுதி செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களின் பாதுகாப்புக்கும் சுற்றுச்சூழலுக்கும் உகந்த வகையில் அணுமின் உற்பத்தி நாட்டில் நடைபெற்று வருவதாகவும் இந்திய அணுசக்தித்துறை தெரிவித்துள்ளது. வெங்காய தட்டுப்பாட்டை சமாளிக்க மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கிலிருந்து 450 டன் வெங்காயம் இன்று காலை கண்டா எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் தில்லி கொண்டுவரப்பட்டது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலில், தில்லி மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் தேவையான அளவு வெங்காயம் மக்களுக்கு கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, கொல்கத்தா, எர்ணாகுளம், குவஹாத்தி, வாரணாசி, லக்னோ, பட்னா, சண்டிகர், ஜம்மு மற்றும் அம்ரித்சர் நகரங்களில் தட்டுப்பாடின்றி வெங்காயம் கிடைக்க சரக்கு லாரிகள் மூலம் அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தில்லியில் உள்ள கேந்திரிய பண்டார் ரேஷன் கடைகள் மற்றும் வாகனங்கள் மூலம் கிலோ 35 ரூபாய்க்கு வெங்காய விற்பனை நேற்று முதல் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அத்தியாவசியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைப்பதற்கான கண்காணிப்புக் குழு கூட்டம் வாரந்தோறும் நடத்தப்பட்டு வருவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று கவனஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசிய அவர், மேற்காசிய நாடுகளில் ஏற்பட்டுள்ள குழப்பம் காரணமாக எரிபொருளின் விலை உயர்ந்து வருவதாக குறிப்பிட்டார். 41 அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும், மாவட்டங்களில் உற்பத்தியாகும் பிரத்யேக பொருட்களின் விலையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார்.

0: சென்னையில் இன்னும் ஓரிரு நாட்களில் பசுமை அங்காடிகள் மூலம் உணவுப் பொருட்களை விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு வெங்கடரமணன் தெரிவித்தார். அசாம் மற்றும் மிசோரம் மாநிலங்களில் மத்திய வருவாய் புலனாய்வு இயக்குநரக அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் 76 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தில்லி காவல்துறையின் வடக்கு சரக சிறப்பு காவல் படையினர் பாகிஸ்தானிலிருந்து செயல்படும் ISI அமைப்புக்கு ஆதரவான சமூக வலைதளத்தை முடக்கியுள்ளனர். கடந்த 2024 ஆண்டிலிருந்து பாகிஸ்தானின் புலனாய்வு அமைப்புக்கு சமூக ஊடகம் மூலமாக தகவல் அளித்து வந்ததையும் காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர். இந்தியாவிலிருந்து செல்போன் சிம் கார்டுகள் துபாய் வழியாக பாகிஸ்தானுக்கு கடத்தப்பட்டிருப்பதையும் அவர்கள் உறுதி செய்துள்ளனர். தாய்பேயில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதின்குமார் சின்ஹா மணீஷ் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 7-5 என்ற செட் கணக்கில் தைவானின் ஜெஃப்ரே சு குவான் இ லீ இணையை வென்றது. பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருஷா மகேந்திரன் அமெரிக்காவின் விர்ஜினியா கிராக்கர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற கிராண்ட் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியன் ஃபேபினோ கருணாவை வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவின் பிரக்யானந்தாவுக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் வங்கிக் கணக்கு திட்டம் கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டு மக்களிடையே பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலக சமஸ்கிருத தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவும் கனடாவும் இருதரப்பு பொருளாதாரம் மற்றும் நிதிசார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. தமிழகத்தில் அத்தியாவசியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைப்பதற்கான கண்காணிப்பு குழு கூட்டம் வாரந்தோறும் நடத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். தாய்பே சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதின்குமார் சின்ஹா மணீஷ் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு. வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி வரும் முதல் தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இந்நாட்களில் இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று இதே வேகத்தில் இன்றும் நாளையும் தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் தெற்கு பகுதிகளில் வீசக்கூடும். 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் கிழக்கு மத்திய வங்க கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், தென்கிழக்கு வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் இன்று வீசக்கூடும். 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் நாளை பலத்த காற்று வீசக்கூடும். 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் பல பகுதிகள், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் சில பகுதிகள், தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் தெற்கு பகுதிகளில் வீசக்கூடும். 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வடக்கு வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், மத்திய வங்க கடற்பரப்பின் சில பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசும் வாய்ப்பு உண்டு. 31 தேதியன்று பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் பல பகுதிகள், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் சில பகுதிகள், தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் தெற்கு பகுதிகளில் வீசக்கூடும். கிழக்கு மத்திய வங்க கடற்பரப்பு, மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் 31 தேதியன்று வீசக்கூடும். அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பிலும் காற்று இதே வேகத்தில் வீசும் வாய்ப்பு உண்டு. இந்நாட்களிலும் இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் உயரம் பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீரோடி முதல் ஆரோக்கியபுரம் வரை 15 முதல் 19 வினாடிகளுக்குள் 1.2 முதல் 1.5 மீட்டராக அலைகள் உயரும் வாய்ப்பு உண்டு. ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் ரோஜ்மா நகர் முதல் தீர்த்தாண்ட நத்தம் வரை 16 முதல் 19 வினாடிகளுக்குள் 1.2 முதல் 1.4 மீட்டராக அலைகளின் உயரம் இருக்கும். தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் பெரியத்தலை முதல் வெம்பார் வரை 16 முதல் 19 வினாடிகளுக்குள் 1.1 முதல் 1.4 மீட்டராக அலைகள் உயரும். திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளில் 15 முதல் 19 வினாடிகளுக்குள் 1.3 முதல் 1.5 மீட்டராக அலைகள் உயரும் வாய்ப்பு உண்டு. மீண்டும் வானிலை அறிக்கை.

0: 2:55.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
1: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
2: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
2: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் In favor of Drawing and Disbursing Officer, All India Radio, Chennai, என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
2: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி
1: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
2: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
2: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
0: மெல்லிசை பாடல் ஒன்று கேட்போம். PB ஸ்ரீனிவாஸ் இஸ் ஜானகி பாடியுள்ள பாடல். இயற்றியவர் தமிழ் நம்பி, இசை TR பாப்பா.

0: மெல்லிசை பாடல் கேட்டோம். ஆகாஷ்வாணி சென்னை, நேரம் 1:30.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்ளலாம் ஸ்டார்ட் அப் இந்தியா, அதாவது புதிய தொழில் முனைவோர்களை உருவாக்குதல் திட்டம் குறித்து. 2015 ஆகஸ்ட் 15 சுதந்திர தின உரையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த திட்டத்தை அறிவித்தார். அதைத் தொடர்ந்து 2016 ஜனவரி 16 புதுதில்லியில் ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வில் இது அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது. அன்று முதல் ஜனவரி 16 தேசிய ஸ்டார்ட் அப் தினமாக கொண்டாடப்படுகிறது. 2026 இத்திட்டம் தனது 10 நிறைவை கொண்டாடியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு பின்னால் இருந்த பெரிய யோசனை என்னவென்றால், இந்திய இளைஞர்களை வேலை தேடுபவர்களாக இல்லாமல் வேலை உருவாக்குபவர்களாக மாற்றுவதுதான். இத்திட்டத்தை டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட், DPIIT என்ற துறை நிர்வகிக்கிறது. ஒரு நிறுவனம் இந்த திட்டத்தின் பலன்களை பெற வேண்டுமெனில் முதலில் DPIIT ஸ்டார்ட் அப் என அங்கீகாரம் பெற வேண்டும். இதற்கான தகுதிகள், நிறுவனம் பிரைவேட் லிமிடெட், LLP அல்லது பார்ட்னர்ஷிப்பாக இருக்க வேண்டும், 10 ஸ்தாபிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும், புதுமை மற்றும் அளவீட்டு திறன் கொண்டதாக இருக்க வேண்டும். 2026 சாதாரண ஸ்டார்ட் அப்களுக்கான ஆண்டு வருவாய் வரம்பு 100 200 உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் கூட்டுறவு சங்கங்களும் இப்போது இதில் சேர்க்கப்பட்டுள்ளன. பதிவு முழுவதுமாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு ஸ்டார்ட் அப் இந்தியா போர்ட்டல் அல்லது மொபைல் ஆப் மூலம் அலுவலகங்களுக்கு செல்லாமலேயே முடிக்கலாம். அங்கீகாரம் பெற்றவுடன் கிடைக்கும் மிகப்பெரிய நன்மை வரிவிலக்குதான். முதல் 10 தொடர்ச்சியான 3 லாபத்தின் மீது 100% வருமான வரிவிலக்கு பெறலாம். மேலும் நியாய சந்தை மதிப்பை விட அதிகமான முதலீட்டுக்கு விதிக்கப்படும் ஏஞ்சல் டாக்ஸில் இருந்தும் விலக்கு உண்டு. இது புதிய முதலீட்டாளர்களை ஈர்க்க பெரிதும் உதவுகிறது. பணப்பற்றாக்குறை என்பது ஒவ்வொரு புதிய தொழில் நிறுவனத்தின் மிகப்பெரிய பிரச்சனை. இதை சமாளிக்க பல திட்டங்கள் உள்ளன. ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் 2.0, ₹10,000 crore ஒதுக்கீட்டுடன் செபியில் பதிவு செய்யப்பட்ட வெஞ்சர் ஃபண்டுகள் மூலம் மறைமுக முதலீடு செய்யப்படுகிறது. கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ், பிணையம் இல்லாமல் ₹20 crore வரை கடன் உத்தரவாதம். ஸ்டார்ட் அப் இந்தியா சீட் ஃபண்ட் ஸ்கீம், யோசனை அல்லது முன்மாதிரி நிலையில் உள்ள ஆரம்பகட்ட நிறுவனங்களுக்கு நேரடி மானியம். முத்ரா தருண் பிளஸ், 2026 கடன் வரம்பு 20 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. CGTMSE, சிறு குறு நிறுவனங்களுக்கு பிணையமில்லா கடன், ஆகியவை இத்திட்டத்தின் கீழ் உள்ள நிதியுதவி திட்டங்களாகும். காப்புரிமை, வர்த்தக முத்திரை விண்ணப்பங்களுக்கு 80% வரை கட்டண சலுகை, விரைவான ஒப்புதல் நடைமுறை மற்றும் இலவச லீகல் ஃபெசிலிட்டேட்டர் ஆதரவும் வழங்கப்படுகிறது. தொழிலாளர் மற்றும் சுற்றுச்சூழல் தொடர்பான 9 தன் சான்றளிப்பு அதாவது செல்ஃப் சர்டிபிகேஷன் அனுமதி உண்டு. அரசு கொள்முதலில் GEM போர்ட்டல் மூலம் முன் அனுபவம் அல்லது வருவாய்

0: நிபந்தனைகள் தளர்த்தப்பட்டுள்ளன. மேலும் தொழில் தோல்வி அடைந்தால் விரைவாக மூடிவிடும் வசதியும் உள்ளது. செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் கம்ப்யூட்டிங், செமிகண்டக்டர், பயோடெக் போன்ற துறைகளுக்கென தனி டீப்டெக் ஸ்டார்ட் அப் வகையும் இதில் சேர்க்கப்பட்டுள்ளது. இவற்றுக்கு ₹300 கோடி வரை வரம்பும் 20 ஆண்டுகள் வரை அங்கீகார காலமும் வழங்கப்படுகிறது. WING உமன் இன்னோவேஷன் அண்ட் கேம் சேஞ்சர்ஸ் மற்றும் ஸ்திரீ சக்தி திட்டங்கள் மூலம் பெண்கள் தலைமையிலான நிறுவனங்களுக்கு தனி நிதி மென்டர்ஷிப் ஆதரவும் அளிக்கப்படுகிறது. இன்று இந்தியாவில் 200,000+ அதிகமான DPIIT அங்கீகரிக்கப்பட்ட ஸ்டார்ட் அப்கள் உள்ளன. ஸ்டார்ட் அப் இந்தியா என்பது வெறும் வரிவிலக்கு அல்லது நிதி உதவி மட்டுமல்ல, இது ஒரு தலைமுறையின் சிந்தனை மாற்றம். நான் யோசனை வைத்திருக்கிறேன் ஆனால் தொடங்க பயமாக இருக்கிறது என்று நினைத்த இளைஞர்களுக்கு இன்று ஒரு தெளிவான பாதை உள்ளது. இந்த திட்டத்தை புரிந்து கொண்டு சரியாக பயன்படுத்தினால் இந்தியாவின் அடுத்த பெரிய தொழில் புரட்சியை உருவாக்குபவர்கள் இங்கிருந்தே தோன்றுவார்கள். இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் ஸ்டார்ட் அப் இந்தியா, புதிய தொழில் முனைவோரை உருவாக்குதல் திட்டம் குறித்து அறிந்து கொண்டோம்.
1: நேர்களுக்கு நினைவூட்டுகிறோம், மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். இந்நிகழ்ச்சி மீண்டும் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் 9:00 ஒலிபரப்பாகும். இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: This is Akashvani. The news read by Anuja Kumar. Prime Minister Narendra Modi has said that the Jan Dhan Yojana has delivered unprecedented scale and transformative outcomes with an unparalleled impact in the last 12 years. In a social media post, Mr. Modi said that Jan Dhan Yojana is playing a significant role in advancing financial inclusion and empowering people across the country. Under the Pradhan Mantri Jan Dhan Yojana, more than 59 crore accounts have been opened so far, with total deposits amounting to 3,17,000 crore rupees. The scheme was launched by Prime Minister Modi on this day in 2014. As the world's largest financial inclusion initiative, the scheme continues to redefine access to banking for all Indians. Under the scheme, 78% of the accounts have been opened in rural or semi-urban areas, and approximately 56% of accounts are owned by women. India is currently operating 24 nuclear power reactors across 7 sites with a total installed capacity of 8.78 gigawatt. According to the Department of Atomic Energy, 9 additional reactors are under construction. Nuclear energy has emerged as an important component of India's development journey, contributing not only to electricity generation but also to healthcare, agriculture and various industrial applications. The Nuclear Energy Mission for Viksit Bharat aims to achieve 100 gigawatt of nuclear power capacity by 2047. India's nuclear energy program is built on the principle of safety first, guided by stringent regulatory oversight, multiple layers of protection and comprehensive emergency preparedness. It safeguards people and the environment while providing reliable low-carbon electricity. The death toll in devastating Nepal-Tibet flash floods has risen to 392, while 1,468 people remain missing on both sides of the border. Nepalese authorities reported 910 people missing, while officials in Tibet said 558 people remained unaccounted for. Nepalese security personnel have evacuated more than 800 people from the affected districts. The catastrophe has triggered a major rescue effort by India, with External Affairs Ministry saying 290 Indian nationals in Nepal remain uncontactable. The missing Indians include hydropower workers and tourist groups from different states. External Affairs Ministry has also established a 24-hour control room to assist with the tracing and evacuation efforts. India has so far rescued 84 nationals. The flood threat in Bihar has for now receded following severe floods in Nepal. After a rise in the Gandak River's water flow on Wednesday night, the discharge has been declining since yesterday. As a precautionary measure, all 8 Gandak-affected districts have been kept on alert. Water Resources Department teams are maintaining round-the-clock surveillance and patrolling of the embankments. Finance Minister Nirmala Sitharaman will be on a 6-day visit to the United States.

0: States beginning today. During her visit to US, she will travel to Chicago, Asheville, and New York. In Chicago, Finance Minister will participate in a roundtable conference with prominent investors and engage with the leading CEOs, presidents, and senior representatives of the private sector. Bilateral one-to-one meetings with CEOs and senior leadership of select companies in Chicago will also be held. The discussion will focus on India's investment opportunities, economic outlook, and areas for strengthening linkages with India's rapidly expanding startup and innovation ecosystem. Prime Minister Narendra Modi will visit the Central Asian country Uzbekistan tomorrow. He will be on a two-day visit to the Tashkent city. During his visit, the Prime Minister will hold delegation-level talks with the President of Uzbekistan, Mr. Shavkat Mirziyoyev, to further strengthen the strategic partnership between the two countries. In Jammu and Kashmir, the annual Sri Amarnath Yatra will officially culminate today with the traditional Chadi Mubarak ceremony at the Holy Cave Shrine. It will proceed to the Holy Cave today where special prayers and traditional rituals will be performed. The annual Budha Amarnath Yatra will also culminate today. The IMD has issued an orange colour warning for heavy to very heavy rainfall along with thunderstorms and lightning over Odisha and Bihar today. And that is the end of this news bulletin.
1: நேரம் ஒரு மணி பத்து நிமிடம்.
2: ஆகாஷ்வாணி என்னுயிர் தோழி, தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பெயர் சொல்லும் கதை, எழுத்தின் இசை, நலமாய் வளமாய் மற்றும் கதை அரங்கம் ஆகியவை இடம்பெறும். பெயர் சொல்லும் கதை வழங்குகிறார் முனைவர் என். சுலோச்சனா அவர்கள்.
3: இன்னைக்கு எந்த ஊருக்கு போறோம் அப்படின்னா சாயர்புரத்துக்கு போறோம். அது எங்கே இருக்கு சாயர்புரம் அப்படின்னு கேட்குறீங்களா? தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் வட்டத்தில் தான் இந்த சாயர்புரம்னு ஊர் இருக்கு. இந்த ஊருக்கு ஏன் சாயர்புரம் பேர் வந்திருக்கிறது அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டுறதுக்கு பெரிய ஆவலாக இருக்கிறோம். எப்படி வந்தது அப்படின்னா, போர்த்துகீசிய கிறித்துவ மறைப்பணியாளரான சாமுவேல் சாயர் அவர் வந்து இந்த சாயர்புரத்திற்கு வந்து அங்கே இறைப்பணி செய்வதற்காக வந்திருக்கிறார். அவர் வந்து கிறித்துவ மதம் பரப்புவதற்காக வந்த மறைப்பணியாளராக இருந்திருக்கிறார். அப்படி அவர் அங்க கிறித்துவர்களுடைய அமைதியான நல்வாழ்விற்காக ஒரு பரந்த நிலப்பகுதியை விலைக்கு வாங்கி அதில் அவர்களை குடியேறுவதற்கேற்ற பல வசதிகளை செய்து கொடுத்திருக்கிறார். அவருடைய சமூக பணிக்கும் அவருடைய இந்த தொண்டு உள்ளத்தையும் போற்றும் வகையிலும் பாராட்டும் வகையிலும் அங்கு வாழும் மக்கள் அந்த ஊருக்கு சாமுவேல் சாயரின் நினைவாக சாயர்புரம் என்றே பெயர் வைத்திருக்கிறதே நாம் வரலாற்றில் அறிகிறோம். புறம் என்றால் பொதுவாக கிராமப்புறங்களில் நிறைய புறம் என்று ஒற்றோடு ஊர் பெயர்கள் அமைந்திருக்கிறதை நாம் பார்ப்போம். அப்படிதான் இது சாமுவேல் சாயரின் நினைவாக இந்த ஊருக்கு சாயர்புரம் என்றே பெயர் வந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் இதுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, நிறைய அயல் நாட்டிலிருந்து கிறித்துவ மதத்தை பரப்புவதற்காக வந்த இறைப்பணியாளர்கள் இங்கே தங்கியிருந்து மதம் மட்டும் அல்லாமல் கல்வி பணியையும் நிறைய செய்திருக்கிறார்கள் என்று நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். அப்படி தமிழ் மொழிக்கு தொண்டாற்றிய மேல்நாட்டு அறிஞர்களுள் வீரமாமுனிவர், கால்டுவெல் ஐயர், ஹென்ரிஸ் பாதிரியார் போல ஜி யு போப்பும் இங்கே 1844 திருமறை கல்லூரியை தொடங்கியிருக்கிறார் சாயர்புரத்தில். அப்படி அவர் தொடங்கிய கல்லூரி சமய பணிக்காக மட்டுமல்லாமல் அவர் கல்வி பணியையும் இரண்டு கண்களாக போற்றி வந்திருக்கிறார் என்று வரலாற்றில் பார்க்கிறோம். கிபி 1839 தமிழகத்திற்கு வந்த இவர் தமிழக வரலாற்றிலும் தமிழ் மொழியின் வரலாற்றிலும் சிறந்த இடத்தை பெற்றுள்ளார் என்று நாம் அறிகிறோம். ஏனா திருக்குறள், நாலடியார் போன்ற நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததை நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். இப்படி கல்விப்பணை செய்தவர் தான் ஜி யு போப். அவர் கிபி 1844 இந்த சாயர்புரத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தை நிறுவியிருக்கிறார். பல ஐரோப்பிய மொழிகளை மக்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இப்பள்ளி வந்து கிறித்துவ மத குருக்களையும் ஆஸ்

ஆசிரியர்களையும் உருவாக்கி இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். கிபி 1846 சகல பரிசுத்தவான்கள் ஆலயத்தை ஜி யு போப் கட்டியிருக்கிறார். போர்த்துகீசியரின் வீழ்ச்சியை அடுத்து முத்து குளிக்கும் துறையில் டச்சுக்காரர்கள் ஆதிக்கம் செலுத்தியிருக்கிறாங்க. அது என்ன முத்து குளித்தல் அப்படின்னா, தூத்துக்குடினாலே முத்து குளித்தல் என்று நம்மளுக்கு தெரியும். முத்தெடுப்பதில் முத்து வளம் செறிந்த ஒரு பாண்டிய நாட்டு பகுதியாக தூத்துக்குடி விளங்கி இருக்கிறது. அப்படியாக முத்துக்குழி துறையில் டச்சுக்காரர்கள் ஆதிக்கம் செலுத்தியிருக்கிறார்கள். பரலோகமாத ஆலயம் டச்சுக்காரர்களால் கைப்பற்றப்பட்டு அங்கு அவர்களுடைய பாதுகாப்புக்காக வெடிமருந்து வைக்கும் இடமாக அந்த இடத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். வீரமாமுனிவர் கிபி 1746 மணப்பாட்டில், மணப்பாட்டு அப்படின்னா மணப்பாடுன்ற ஒரு ஊர் இருக்கிறது திருநெல்வேலி பக்கத்துல, அந்த ஊரில் அவர் அங்கு இறைப்பணியும் சமூக பணியும் செய்யும் காலகட்டமாக இருந்ததில் அவருடைய இறுதி நாட்களும் அங்குதான் கழிந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அவரது உடல் பரலோகமாத ஆலயத்தலத்தில் அடக்கம் செய்யப்பட்டதாகவும், அவ்வாலயத்தை பின் மணல் மூடிவிட்டதாகவும் அங்கு இருக்கும் முந்தைய வரலாறு சொல்கிறது. அழிவுற்ற இந்த ஆலயத்தினுடைய கற்களையெல்லாம் பெயர்த்தெடுத்துவிட்டு 1852 பரிசுத்த ஆவிக்கு சிற்றாலயம் எழுப்பப்பட்டது என வரலாறு சொல்கிறது. இப்படி திருக்குறளை உலகறிய செய்த பெருமை ஜி யு போப் அவர்களையே சாரும். கிபி 1886 திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறார். 1893 நாலடியாரையும், 1900 திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட கல்வி பணியையும் இறைப்பணியையும் சமூக பணியையும் செய்த ஜி யு போப் அவர்கள் சாயர்புரத்தில் இன்னைக்கு இருக்கிற போப் உயர்நிலைப் பள்ளியில் அவர் அங்கு தங்கியிருந்திருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. அப்படி ஜி யு போப்பின் நினைவாக இப்ப சாயர்புரத்தில் இருக்கும் போப் கல்லூரி மிக புகழ் வாய்ந்த ஒரு கல்லூரியாகும். இப்படி கிறித்துவ மதத்தை பரப்புவதற்கு வந்த இறைப்பணியாளர்களான சாமுவேல் சாயர் அவர்களுடைய நினைவாக இந்த சாயர்புரம் விளங்குகிறது என்று சொல்லும் பொழுது எவ்வளவு பெரிய வரலாற்றை உள்ளடக்கிய ஒரு ஊராக திகழ்கிறது என்பதை நாம் அறியலாம்.

0: எழுத்தின் இசை பகுதியில் கவிதை வழங்குகிறார் கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள்.
1: கவிதையின் தலைப்பு தூளி. சாளரம் சாத்திய வீட்டில் குழந்தையின் அழுகை சத்தம் போல், சாளரம் சாத்திய வீட்டில் குழந்தையின் அழுகை சத்தம் போல், நீள் காம்புகள் பூக்கும் மரமல்லி பூக்களின் வாசம், நீள் காம்புகள் பூக்கும் மரமல்லி பூக்களின் வாசம் என் நாசி தொட்டதும் மயங்கி நின்று, என் நாசி தொட்டதும் மயங்கி நின்று, ஏனையிலிருந்து எட்டி பார்க்கும் மரமல்லிக்கு துணையாக, ஏனையிலிருந்து எட்டி பார்க்கும் மரமல்லிக்கு துணையாக அங்கேயே விட்டு செல்கிறேன் என் மனதை, அங்கேயே விட்டு செல்கிறேன் என் மனதை. மொட்டாய் வான் நோக்கி கொத்தாய் மலர்ந்து, மொட்டாய் வான் நோக்கி கொத்தாய் மலர்ந்து, எட்டி எட்டி நிலம் நோக்கும் மரமல்லி மரத்திற்கு, எட்டி எட்டி நிலம் நோக்கும் மரமல்லி மரத்திற்கு பால்வாசம் வீசும் பச்சை உடம்புக்காரியின் சாயல், பால்வாசம் வீசும் பச்சை உடம்புக்காரியின் சாயல். நீள் காம்பு கொண்ட மரமல்லிப்பூவை தூளியில் தலைநீட்டி எட்டி பார்க்கும் குழந்தை போல என்ற ஓமையுடன் எடுத்துச் சொல்லும் இந்த கவிதை, குழந்தையின் அழுகை ஓர் கவன ஈர்ப்பு என்றால் மரமல்லியின் மனமும் அப்படியானதே. அதாவது மரமல்லி மரம் இருக்கும் பகுதியை கடந்து செல்லும் போது மலரின் மனம் திரும்பி பார்க்கச் செய்யும் அல்லது நிமிர்ந்து பார்க்கச் செய்யும் என்பதாக. குழந்தையை விரும்பாதவர் யாரேனும் உண்டா? இல்லைதானே. அதுபோலவே கொத்து கொத்தாய் மலரும் மரமல்லி வாசமும் என்றும் முத்தாய்ப்பாக மலரை சிலாகிக்கும் கவிஞர் மரமல்லி மரத்தை பால்வாசம் வீசும் பச்சை உடம்புக்காரியின் சாயல் என்று சிலாகிக்கிறார்.

0: நலமாய் வளமாய் வழங்குபவர் யோக கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். இதுவரையிலும் வந்து நமக்கு நிகழக்கூடிய மென்ஸ்ட்ரேஷன், இர்ரெகுலர் பீரியட்ஸ், பிஎம்எஸ், ஃபர்டிலிட்டி, ரீப்ரொடக்ஷன், ப்ரெக்னன்சி இப்படி பற்றின பெண்களுக்கு நிகழக்கூடிய இந்த மாதிரி ஃபேஸஸை பற்றி பார்த்தோம். அது மட்டுமல்ல, யோகா

ஆசனாக்கள் மற்றும் மூச்சு பயிற்சிகள் மூலமாக எப்படி அந்தந்த காலகட்டத்தில் நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்தலான்றதும் நம்ம பார்த்தோம். நம்மளுக்கு ஏதாவது இந்தந்த ஃபேஸில் வந்து நம்மளோட ஆரோக்கியத்திற்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம எப்படி எதிர்கொண்டு யோகா மூலமாக சரி செய்யலான்றதும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இந்த வாரம் 40 வயசுலேருந்து 55 வயசில் இருக்கிற பெண்களுக்கு நார்மலாக வரக்கூடிய பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, அது ஒரு காலகட்டம் மெனோபாஸ். அதை பற்றியும் அந்த மெனோபாஸோட டிஃப்ரெண்ட் வெவ்வேறு ஸ்டேஜஸ் பற்றியும் கட்டம் பற்றியும் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பெண்களோட மாதவிடாய் நிற்கும்போது வரக்கூடியது தான் இந்த மெனோபாஸ் என்ற காலம். இந்த மெனோபாஸ் ஸ்டேஜை வந்து 3 நிலையாக நம்ம பிரிக்கலாம். நம்மளோட உடம்புல வந்து ஹார்மோன் மாற்றங்களும் ஏற்படக்கூடிய காலம் இது மெனோபாஸ் காலம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய மெனோபாஸ். இந்த பெரிய மெனோபாஸ்ன்றது வந்து மெனோபாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் ஸ்டேஜ், இது முந்தைய காலம். இது இந்த காலகட்டத்தில் ஈஸ்ட்ரோஜனோட அளவு குறைய தொடங்குவதால் மாதவிடாய் சுழற்சி வந்து ஒழுங்காக வராது, அதாவது மென்சுரல் சைக்கிள் ப்ராப்பராக இருக்காது, இர்ரெகுலராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இர்ரெகுலராக இருக்கும்போது நம்ம உடம்புல வந்து ஹாட் ஃப்ளாஷஸ், சூடான உணர்வு, இரவு நேரத்தில் வந்து நமக்கு வேர்வை ஜாஸ்தியாக வர்றது, மனநிலை மாற்றங்கள், மூட் ஸ்விங்ஸ், ஒழுங்காக தூக்கம் வராமல் இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் உடம்பு வந்து சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருக்கிறது வந்து நார்மல் தான். பட் இந்த மாதிரி அறிகுறிகளை வந்து நம்ம யோகா பயிற்சி நம்ம தொடர்ந்து செய்கிறதுனால இந்த மாதிரி அறிகுறிகள் இல்லாமல் நம்ம உடம்பை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். ரெண்டாவது ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் மெனோபாஸ் ஸ்டேஜ். இந்த மெனோபாஸ் ஸ்டேஜில் வந்து தொடர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு 12 மந்த்ஸ், ஒரு 12 மாதங்கள் வந்து உங்களுக்கு வந்து பீரியட்ஸே வராமல் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி அவங்கள செக் பண்ண சொல்லிட்டு நீங்கள் அது மெனோபாஸானு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இது பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா 45 வயசு தொடங்கி 55 வயசுக்குள்ள இந்த மெனோபாஸ் ஸ்டேஜ் வர்றது வந்து பெண்களுக்கு வந்து ஒரு நார்மலான விஷயம் அது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்தைய காலகட்டத்தில் பெரிய மெனோபாஸ் ஸ்டேஜில் இருக்கிற சிம்டம்ஸுமே வந்து இதில் தொடரலாம். அதே மாதிரி கருமுட்டைகளோட உற்பத்தி கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகக்கூடிய காலம் வந்து மெனோபாஸ் ஸ்டேஜ். முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு 30-35 வயசுலேருந்தே நீங்கள் யோகா பண்ணும்போது இந்த சிம்டம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக குறைச்சி உங்களுக்கு நார்மலான லைஃப் லீட் பண்ணலாம். தேர்ட் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் மெனோபாஸ். நம்மளுக்கு பீரியட்ஸ் நின்னதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய மற்ற காலம் வந்து போஸ்ட் மெனோபாஸ் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு நல்லாவே அந்த ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ் குறையறதுனால எலும்பு தேய்மானம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும், ஆஸ்ட்ரியோபோரோசிஸ் வர்ற அளவுக்குமே வந்து சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 30 வயசுலேருந்தே நீங்கள் யோகா மூலமாக உங்களோட எலும்புகளை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணணுன்ற அதுக்கான ஆசனாவும், அதே மாதிரி உங்களோட மசில்ஸ் அதாவது உங்களோட தசைகள் வீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரி ஆசனா பண்ணலாம் அப்படின்றதும் வந்து நீங்கள் கற்றுட்டு தொடர்ந்து பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆஸ்ட்ரியோபோரோசிஸ் எலும்பு தேய்மானம் வந்து ரொம்ப வராமல் தவிர்க்கலாம், அதாவது சீக்கிரமாக அந்த தேய்மானம் நடக்கிறத வந்து நம்ம வந்து கண்ட்ரோல்டாக வைக்கலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பெரிய மெனோபாஸ் ஸ்டேஜில் காமனாக இருக்கக்கூடிய அறிகுறிகள் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மூட் ஸ்விங்ஸ். திடீர்னு வந்து நம்மளுக்கு கோபம் வரும், காரணமே இருக்காது, திடீர்னு வந்து ரொம்ப வந்து அப்செட் ஆகிடுவோம், அதாவது நார்மலாக யாராவது பேசினா கூட நம்மளுக்கு வந்து அது ஹர்ட்டிங்காக இருக்கும், திடீர்னு அப்செட் ஆகிடுவோம், நம்மளோட மைண்ட் வந்து ஒரு நிலையாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய மூட் ஸ்விங்ஸ் வந்து இந்த பெரிய மெனோபாஸ் ஸ்டேஜில் ரொம்பவே காமன். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து அந்த ஹாட் ஃப்ளஷஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹாட் ஃப்ளஷஸ் எல்லாம் நம்ம வந்து கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு, வராமல் இருக்கிறதுக்கு சீத்தலி பிராணயமான்ற ஒரு அருமையான ஒரு மூச்சு பயிற்சி இருக்குங்க யோகாவில். அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரொம்ப எளிமையான பயிற்சி, ஆனால் அவ்வளோ நல்ல எஃபெக்ட் இருக்கும் உங்கள் பாடியில். நீங்கள் கண்டிப்பாக இந்த பயிற்சி வந்து பண்ணணும். இது பெரிய மெனோபாஸ் ஸ்டேஜில் இருக்கிறவங்க தான் பண்ணணும்னு இல்லை, எல்லாருமே பண்ணலாம். முக்கியமாக சென்னை மாதிரி வெப்பம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய சிட்டிஸில் வந்து நீங்கள் இந்த மூச்சு பயிற்சியை ரெகுலராக பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது செய்யும். ஆக்சுவலாக இந்த மூச்சு பயிற்சி செய்கிறது மூலமாக நம்மளோட உடலில் இருக்கிற வந்து வெப்பநிலை குறைஞ்சி நம்மளோட உடம்பு வந்து நார்மல் நிலைக்கு வரத்துக்கு, நார்மல் டெம்பரேச்சர் வரத்துக்கு வந்து இந்த பிராணாயமம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் ஒரு யோகா மேட் இல்லைனா ஒரு நார்மல் காட்டன் மேட் கூட எடுத்துக்கலாம். இந்த மூச்சு பயிற்சினால நமக்கு ஆன்டிஸ் கிட் மேட் தான் வேணும்ன்றது அவசியம் இல்லை. கீழே உட்கார முடியாதவங்க வந்து சேர்ல கூட உட்காந்துக்கலாம். சேர்ல உட்காந்துட்டு உங்கள் கால் கடியில வந்து ஒரு காட்டன் டவலோ இல்ல மேட்டோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. கால் வந்து வெறும் தரையில படுற மாதிரி உட்காராதீங்க. முதுகெலும்பு ஸ்ட்ரெயிட்டா வச்சு உட்காரணும். கீழே உட்கார்ந்தாலும் சரி, சேர்ல உட்காந்தாலும் சரி. இந்த மூச்சு பயிற்சி செய்யறதுல நீங்க என்ன ஒன்று கவனிக்கணும் அப்படின்னா, யூஸ்வலா வந்து நம்ம மூச்சு உள்ள இழுக்கிறதும் வெளியில விடுறதும் மூக்கு வழியா விடுவோம், உள்ள இழுப்போம் விடுவோம்.

ஆனால் இந்த மூச்சு பயிற்சியில் நம்ம வாய் வழியாக மூச்சை உள்ளே எடுக்க போகிறோம், மூக்கு வழியாக வெளியில் விட போகிறோம். அந்த வாய் வழியாக எடுக்கிறது எப்படின்றது சொல்கிறேன். உங்கள் நாக்கு நல்லா வெளியில் தள்ளிட்டு உங்கள் நாக்கை வந்து யூ வடிவத்தில் வந்து சுருட்ட போகிறீங்க. சில பேருக்கு வந்து அவங்களோட நாக்கோட அமைப்புனால வந்து அந்த யூ ஷேப்பு கரெக்டாக வராது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட நாக்கு நார்மலாக உள்ளே வச்சுட்டு உங்களை ரெண்டு பல்லு, மேல் வரிசையில் இருக்கிற பல்லும் கீழ் வரிசையில் இருக்கிற பல்லும் நல்லா ரெண்டும் ஒன்றா சேர்த்துக்கணும், ஒன்னோட ஒன்று தொடர மாதிரி சேர்த்துக்கணும். உங்கள் வாயை நல்லா ஓப்பன் பண்ணிக்கணும். நல்லா நம்ம பல்லு இழிக்கிறோம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களோட வாயை நல்லா ஓப்பன் பண்ணிக்கணும். யூ ஷேப்பில் வைக்க முடியாதவங்க இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ யூ ஷேப்பில் வைக்கிறது இந்த பிராணாயாம பேர் சீத்தலி பிராணாயாமா. ரெண்டு பல்லும் ஒன்றா சேர்த்து பண்ணுறது சீத்தக்காரி. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ வடிவில் வச்சாலும் ஓகே, பல்லை ஜாயின் பண்ணாலும் ஓகே, உங்கள் வாய் வழியாக மூச்சை உள்ளே இழுக்க போகிறீங்க. உங்கள் வாய் வழியாக மூச்சை உள்ளே இழுக்கும் போதே உங்களுக்கு நல்லா சில்லுன்னு உங்களுக்கு அந்த காற்று உள்ளே போகிறத உங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியும். நல்லா உள்ளே இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு உங்கள் வாயை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. உங்கள் வாயை மூடிடணும். உங்கள் நாக்கை உள்ளே தள்ளி வாயை மூடிடுங்க. இப்போ மெதுவாக உங்கள் மூக்கு வழியாக மெதுவாக வந்து அந்த காற்றை வெளியேற்றணும். ஸோ எக்ஸலேஷன் வந்து உங்கள் மூக்கு வழியாக பண்ண போகிறீங்க. இன்னொரு தடவை சொல்கிறேன், உங்கள் வாய் வழியாக மெதுவாக இன்ஹேல் பண்ணிவிட்டு உங்கள் நாக்கை உள்ளே தள்ளணும். தள்ளிட்டு அதுக்கப்புறம் வாயை க்ளோஸ் பண்ணிவிட்டு மூக்கு வழியாக மூச்சை வெளியில் விட போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 6-8 தடவை வரலாம் நீங்கள் பண்ணலாம். ரொம்ப ஜாஸ்தியாக பண்ணுறதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் உடம்புக்கு நிறைய சில்னஸ் வந்துடும். அதுவுமே நல்லது கிடையாது நம்மளுக்கு. ஸோ நம்ம பாடி வந்து நார்மல் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ரொம்ப வெப்பம் ஜாஸ்தியாக இருக்கும்போது 8 தடவை பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா நார்மலாக இருக்கும்போது 6 தடவை பண்ணால் போதும். மூச்சு பயிற்சி பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு அந்த பெரிமெனோபோஸ் ஸ்டேஜில் வரக்கூடிய அந்த ஹார்ட் ஃப்ளஷஸ், வெப்பத்தன்மைகளை வந்து நல்லாவே குறைக்கும். ஸோ எந்த யோகா ஆசனா பண்ணாலும் சரி, மூச்சு பயிற்சி பண்ணாலும் சரி, ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு யோகா நிபுணரோட கைடன்ஸோடு நீங்கள் பண்ணுறது வந்து மிக மிக அவசியம். யோகா பயிற்சி செய்யுங்க, ஆரோக்கியமாக இருங்க. எடியே.

0: கதை அரங்கம் வழங்குகிறார் கவிதா அவர்கள்.
1: வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நான் சொல்ல போற கதை ஒரு தேநீர் கோப்பையை பற்றியது. ஆனா முடிவுல அது நம்ம வாழ்க்கையை பற்றியதான் மாறிடும். ஒரு நாள் ஒரு இளைஞன் வந்து ரொம்ப மனவேதனையோட ரொம்ப சோகமா தன்னோட ஆசிரியரை பார்க்க போறான். ஐயா, நான் எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் என்னை யாருமே மதிக்கிறதில்ல. நான் பேசுனா கூட யாருமே கேட்கறதில்ல. நான் செய்யும் வேலைக்கு அங்கீகாரமும் கிடைக்கிறதில்ல. சில நேரங்கள்ல நான் மதிப்பே இல்லாதவன் போல தோணுது ஐயா அப்படின்னு சொல்றான். ஆசிரியர் எதுவும் பேசல, நேரா சமையல் அறைக்கு போறாரு. ஒரு அழகான பீங்கான் தேநீர் கோப்பையை எடுத்துட்டு வராரு. அந்த கோப்பையில சூடான தேநீரை ஊத்தி இதோட விலை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்கிறாரு. இளைஞன் சொல்றான், ஒரு 500 ரூபாய் இருக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஆசிரியர் அந்த தேநீரை ஒரு வெள்ளி கோப்பையில ஊத்துறாரு. இப்போது 2000 ரூபாய் இருக்கலாம் ஐயா அப்படின்னு சொல்றான். பிறகு அதையே ஒரு தங்க கோப்பையில ஊத்துறாரு. இப்போ எவ்வளோ இருக்கும் சொல்லு. ஐயா, 500000 மதிப்பு இருக்கும் ஐயா அப்படின்னு சொல்றான். ஆசிரியர் சிரிக்கிறாரு. தேநீர் மாறிடுச்சா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல ஐயா. அதோட சுவை மாறிடுச்சா? இல்ல ஐயா. அப்படின்னா விலை மட்டும் ஏன் மாறிடுச்சு? இளைஞன் கொஞ்ச நேரம் யோசிக்கிறான். யோசிச்சுட்டு சொல்றான், அது இருக்கிற கோப்பை மாறிடுச்சு ஐயா அப்படிங்கிறான். ஆசிரியர் மெதுவாக சொன்னாரு, அதுதான் வாழ்க்கை. உன்னுடைய திறமை, உழைப்பு, நல்ல குணம் இவை எல்லாம் அந்த தேநீர் மாதிரி. ஆனா நீ இருக்கிற சூழல், உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள், உன் மதிப்பை உணரக்கூடியவர்களா அப்படிங்கிறது தான் அந்த கோப்பை. தவறான இடத்துல நீ இருந்தா வைரம் கூட சாதாரண கல்லாதான் தெரியும். சரியான இடத்துல நீ இருந்தா சாதாரண மனிதனோட திறமையும் உலகம் முழுக்க பேசப்படும். அதனால உனக்கு மதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒருபோதும் நினைக்காத. உன்னை புரிஞ்சு கொள்ற இடத்த தேடு. உன்னை மதிக்கிற மனிதர்களோட பயணம் செய். அப்போதுதான் உன்னோட வாழ்க்கையுடைய மதிப்பை இந்த உலகமே உணரும். இந்த கதையுடைய நீதி என்ன? உன்னுடைய மதிப்பு எங்கேயுமே குறைஞ்சு போகல. அதை உணராத இடத்துல நீ இருக்கிற அதுதான் அர்த்தம். சரியான இடம் கிடைச்சா உன்னுடைய ஒளியை யாராலும் மறைக்க முடியாது. மதிப்பை தேடாதீர்கள், மதிக்கும் சூழலை தேடுங்கள். நன்றி.
0: தேன் கூடு தொகுப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
2: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. aircennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை, காமராஜர் சாலை, சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
3: தொகுப்பில் உதவி எம் விஜயகாந்த், அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி,
0: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
4: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
5: தேனி பெட்டிகளை வந்து கிழக்கு அல்லது தென்கிழக்கு திசையை பார்த்த மாதிரி வைக்கணும். முருங்கை, அகத்தி, எள்ளு, சூரியகாந்தி, கிளைரிசிடியா, செஸ்பேனியா, கொய்யா, தென்னை, வேம்பு, இந்த மாதிரியான தொடர்ந்து வந்து பூக்கள் வந்து ஏதாவது பூத்துட்டே இருக்கும்.

0: மாதிரியான செடிகள் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். பூச்சிக்கொல்லிகள் தெளித்தா அந்த இடத்துக்கு வந்துட்டு தேனீக்கள் வராது, அதனால அதை வந்து தவிர்க்கணும்.
1: அறிவியல் முறையிலான தேனீ வளர்ப்பு குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தோட்டக்கலை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் வி சங்கீதா அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள், வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். நாட்டில் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய மக்களுக்கு ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டம் மிகுந்த பயனளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சகோதரத்துவத்தை வலியுறுத்தும் ரக்ஷா பந்தன் நாடு முழுவதும் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த 21 தமிழர்கள் உட்பட 84 இந்தியர்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. சென்னை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் 914 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 842 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிகள் துபாயில் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். நாட்டில் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய மக்களுக்கு ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டம் மிகுந்த பயனளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டம் தொடங்கி இன்றுடன் 12 ஆண்டுகள் நிறைவடைவதை ஒட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில், இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 59 கோடி வங்கிக் கணக்குகளுக்கு மேல் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதில் 56% மகளிர் என்றும், ஊரக மற்றும் நடுத்தர நகர்ப்புற பகுதிகளில் 78% வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கடந்த 19 தேதி நிலவரப்படி இத்திட்டத்தில் உள்ள மொத்த இருப்பு தொகை 3,17,000 கோடியாக அதிகரித்துள்ளது எனவும் பிரதமர் குறிப்பிட்டார். இத்திட்டத்தில் 41,29,00,000 ரூபாய் அட்டைகள் விநியோகிக்கப்பட்டு இதன் பயன்பாடு கணிசமாக அதிகரித்துள்ளது. ஜன்தன் வங்கிக் கணக்கு, ஆதார், கைபேசி எண் ஆகியவற்றின் இணைப்பின் மூலம் எவ்வித கசிவுகளோ இடைத்தரகர்களின் ஆதிக்கமோ இல்லாமல் மக்கள் நலத்திட்டங்களின் நிதி நேரடியாக வங்கிக் கணக்குகளில் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் கூறியுள்ளது. வங்கி சேவையை வாடிக்கையாளரின் வீடுகளுக்கே கொண்டு சேர்த்தது ஜன்தன் திட்டம் என்று பாரத ஸ்டேட் வங்கியின் திருச்சி மண்டல துணை மேலாளர் திரு முருகானந்தம் தெரிவித்துள்ளார்.
1: வங்கி சேவையை மக்களின் வீட்டு வாசலுக்கே கொண்டு செல்வதில் ஜன்தன் யோஜனா முக்கிய பங்காற்றியது. பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா என்பது ஒரு வங்கி கணக்கு மட்டுமல்ல, இது ஒரு குடும்பத்தை பேங்கிங், சேவிங்ஸ், கிரெடிட் ஃபெசிலிட்டி, இன்சூரன்ஸ், பென்ஷன், டிபிடி, டிஜிட்டல் பேங்கிங் என்ற முழுமையான ஃபைனான்சியல் எக்கோ சிஸ்டத்திற்குள் கொண்டு வரும் ஒரு உன்னதமான தேசிய முயற்சியாகும்.
0: இத்திட்டத்தின் மூலம் அரசின் நலத்திட்ட உதவிகள் வங்கிக் கணக்கில் நேரடியாக வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக பயனாளி ஒருவர் தெரிவிக்கிறார்.
2: என் பேர் கீர்த்தனா, கருமண்டபம். ஜன்தன் கணக்கு ஸ்டார்ட் பண்ண பிறகு பணத்தை எப்படி பாதுகாப்பா வச்சுக்கிறது, வங்கி பரிவர்த்தனைகளை மேற்கொள்வது போன்ற பல விஷயங்களை நான் கத்துக்கிட்டேன். மேலும் அரசின் நலத்திட்ட உதவிகள் வந்து நேரடியா எங்களுக்கு வந்துருது. என்ன போன்ற குடும்பங்களுக்கும் இந்த திட்டம் வங்கி சேவைக்கான கதவை திறந்ததோடு மட்டுமல்லாம எதிர்கால பாதுகாப்பிற்கான நம்பிக்கையும் அளிச்சிருக்கு.
0: தர்மபுரி மாவட்டத்தில் 407,000 ஜன்தன் வங்கிக் கணக்குகள் உள்ளதாக மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் திரு எஸ் தீபன் தெரிவித்துள்ளார்.
3: நாட்டில் உள்ள அனைவரையும் வங்கி சேவையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா தொடங்கப்பட்டது. ரூபே டெபிட் கார்டு, பணப்பரிமாற்றம் உள்ளிட்ட அடிப்படை வங்கி சேவைகளுடன் தகுதியின் அடிப்படையில் விபத்து காப்பீடு மற்றும் ஓவர்டிராப்ட் வசதியும் பெறலாம். தர்மபுரி மாவட்டத்தில் மட்டும் தற்போது சுமார் 4.07 லட்சம் PMJDY வங்கிக் கணக்குகள் செயல்பாட்டில் உள்ளன. அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மானியங்களை DBT மூலம் நேரடியாக வங்கிக் கணக்கில் பெறுவதற்கு PMJDY பெரிதும் உதவுகிறது.
0: சகோதரத்துவத்தை வலியுறுத்தும் ரக்ஷா பந்தன் நாடு முழுவதும் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சகோதர சகோதரிகளுக்கிடையே அன்பையும் நம்பிக்கையையும் வலுப்படுத்தும் இந்நன்னாளில் அனைவரது வாழ்விலும் மகிழ்ச்சி, வளம், வெற்றியை இவ்விழா கொண்டு வரட்டும் என வாழ்த்தியுள்ளனர். நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கிய தமிழர்களை மீட்கும் நடவடிக்கையாக தமிழக அமைச்சர்கள் திரு ராஜ்மோகன், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு வினோத், திரு தென்னரசு ஆகியோர் தில்லியில் தூதரக அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர்.

0: இல்லத்தில் அமைக்கப்பட்டுள்ள உதவி மைய கட்டுப்பாட்டு அறையில் அமைச்சர்கள் ஆய்வு மேற்கொண்டதோடு தகவல் சேகரிப்பு மீட்பு நடவடிக்கைகள் குறித்து அலுவலர்களிடம் கேட்டறிந்தனர். இதனிடையே ஒன்றுக்கும் மேற்பட்ட குழுவைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் நேபாளம் சென்றிருப்பது தற்போது தெரிய வந்துள்ளதாக அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு நேபாள அரசுடன் பேசி அவர்களுக்கான உதவிகளை செய்வதோடு விரைவில் அவர்களை மீட்டு வருவோம் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார். இந்தியர்கள் 290 பேரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இச்சம்பவத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 469 அதிகரித்துள்ள நிலையில் 1545 பேர் காணவில்லை என்றும் வெளியுறவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 21 தமிழர்கள் உட்பட 84 இந்தியர்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளதாக அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே திபெத் நாட்டில் உள்ள அணை உடைந்ததால் நேபாளத்தில் மீட்பு பணிகளை நிறுத்தி வைத்து அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல நேபாள காவல்துறை மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சென்னை, கடலூர், மதுரை, திருவள்ளூர், கன்னியாகுமரி மாவட்டங்களில் 914 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 842 அடுக்குமாடி குடியிருப்புகள் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் கட்டப்படும் என்று வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று தமது துறை மானிய கோரிக்கை அறிவிப்புகளை வெளியிட்டு பேசிய அவர், மனை மேம்பாட்டு திட்டத்தின்கீழ் 564 மனைகள் 45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை, கிருஷ்ணகிரி, கடலூர், சேலம், ராணிப்பேட்டை, நாமக்கல் மாவட்டங்களில் அமைக்கப்படும் என்றார். சென்னை மாநகர் சிஐடி நகரில் 18 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 20 குடியிருப்புகள் வாடகைக்கு விடும் திட்டத்தின் கீழ் கட்டப்படும் என்றார். சுய சான்றளிப்பு மூலம் வழங்கப்படும் கட்டடங்களுக்கான பரப்பளவு 5000 சதுர அடியாக உயர்த்தப்படும். சிறிய வணிக கட்டடங்களுக்கு சுய சான்றளிப்பு மூலம் திட்ட அனுமதி வழங்கும் நடைமுறை அறிமுகப்படுத்தப்படும். கோயம்பேடு விற்பனை வளாகத்தில் கூடுதலாக 7.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் கடைகள் கட்டப்படும். 10 கோடி ரூபாய் செலவில் விற்பனை அங்காடிகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகளை வெளியிட்டார். சென்னை பெரம்பூரில் சாலையோரங்கள் மற்றும் ஆட்சேபகரமான பகுதிகளில் வாழும் ஏழை எளிய வீடற்ற மக்களுக்கு பெரம்பூரில் 111 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 462 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் அத்தியாவசியப் பொருட்களின் விலைவாசி உயர்வை அரசு தீவிரமாக கண்காணித்து வருவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று திமுக உள்ளிட்ட கட்சிகள் கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த அமைச்சர், விலையை கட்டுப்படுத்துவதற்கும் மக்களை பாதுகாப்பதற்கும் உரிய நடவடிக்கைகளை அரசு எடுக்கும் என்று உறுதியளித்தார். ஈரான் உள்ளிட்ட நாடுகளில் போர்ச்சூழல் காரணமாக விலைவாசி உயர்ந்துள்ளதாகவும் கூறிய அமைச்சர், சர்க்கரை அதிகமாக உற்பத்தி செய்யும் மகாராஷ்டிரா மாநிலத்திலேயே சர்க்கரை விலை உயர்ந்துள்ளதை சுட்டிக்காட்டினார். முன்னதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் விலைவாசி உயர்வு குறித்த கவனஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டுவந்து பேசியபோது, கடந்த மாதத்திற்கும் இந்த மாதத்திற்கும் ஏற்பட்டுள்ள அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை ஆதாரங்களுடன் சுட்டிக்காட்டினார். அஇஅதிமுக சட்டப்பேரவைக் குழு தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி பேசுகையில், அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் விலைவாசி உயர்வு ஏற்பட்டபோது மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டினார். திருச்சி கிழக்கு உள்ளிட்ட 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டுமென தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் வழக்கு நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, அம்பாசமுத்திரம், பெருந்துறை ஆகிய 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல வழக்கில் முதலமைச்சர் சார்பில் இந்த பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. சென்னை புழல் சிறையில் முதலமைச்சர் இன்று ஆய்வு மேற்கொண்டார். கைதிகளின் நிலை, அவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவை குறித்து சிறைத்துறை அதிகாரிகளிடம் அவர் கேட்டறிந்தார். திமுகவில் 110 மாவட்ட செயலாளர்களை நியமிப்பதற்கு வசதியாக தொகுதிகளை பிரித்து அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் இன்று அறிவிப்பு வெளியிட்டார். இதன்படி 2 தொகுதிகளுக்கு 1 மாவட்ட செயலாளர் வீதம் நியமிக்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். தமிழகம் முழுவதும் அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் கைரேகை பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. நாகை வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலய ஆண்டு பெருவிழா நாளை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் பாத யாத்திரையாக வேளாங்கண்ணி வந்த வண்ணம் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலய ஆண்டு

0: விழா நாளை கொடியேற்றத்தில் தொடங்கி வருகிற 8ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. தற்போது சென்னை, கடலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும், பாண்டிச்சேரி உள்ளிட்ட பிற மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் வேளாங்கண்ணி பாத யாத்திரையாக வருகின்றனர். கடற்கரை, கலைத்தெரு, பழைய வேளாங்கண்ணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
1: ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி துபாயில் இன்று தொடங்குகிறது. வரும் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டிகளில் இந்தியா உட்பட 8 அணிகள் பங்கேற்கின்றன. இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் நாளை மறுநாள் தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய மக்களுக்கு ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டம் மிகுந்த பயனளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சகோதரத்துவத்தை வலியுறுத்தும் ரக்ஷா பந்தன் நாடு முழுவதும் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. நேபாள பெருவளத்தில் சிக்கிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த 21 தமிழர்கள் உட்பட 84 இந்தியர்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. சென்னை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் 914 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 842 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிகள் துபாயில் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் 1:55:35. ஆகாஷ்வாணி.
3: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.

0: 1,500 people remain missing on both sides of border. External Affairs Ministry informs 290 Indian nationals in Nepal remain uncontactable. Rescue and evacuation efforts underway in flood-hit areas. Fresh flood warning issued in Nepal as 5.1 magnitude earthquake hits Sichuan province of China. Finance Minister Nirmala Sitharaman to be on a six-day visit to US beginning today. And India's Vilavan Senthil Kumar to take on Balázs Farkas of Hungary in the final of PSA Budapest Squash Open tonight. And with that, we end the midday news.
1: நேரம் 2:15. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியால 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு தொடர்கிறது. நேர்களுக்கு நினைவூட்டுகிறோம், 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி கேட்கலாம். இன்று ஹிந்தி மொழி பாடலை கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். அதுவரை திரைகானம். 2:35 வரை ஒலிக்கவிருக்கும் திரைகானத்தின் முதல் பாடல் கே கே ஸ்ரேயா கோஷல் பாடியது படம் வசூல் ராஜா MBBS.

0: மொழி.
1: மீண்டும் திரைப்பட பாடல்களை மாலை 5:30 கேட்டு ரசிக்கலாம். அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது. நேரம் 2:35:35. ஆகாஷ்வாணி செய்திசை பாடற் பயிற்சி. எஸ் சி குப்தா அவர்கள் இயற்றிய ஹிந்தி மொழி பாடலை இன்று கற்றுக்கொள்ளவிருக்கிறோம்.

0: குழந்தைகளே, இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போற பாட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாட்டோட பொருள் என்ன அப்படிங்கிறத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சொல்றேன். இந்திய நாடு பண்பாட்டால் ஒன்றுபட்டது. இந்த ஒருமைப்பாட்டை நாம் எப்பொழுதும் காப்போம். இணைந்து உழைத்து இந்த நாட்டை நாம் முன்னேறச் செய்வோம். இந்த முயற்சியில் ஏற்படும் தடைகளையெல்லாம் ஒன்றுபட்டு நின்று முறியடிப்போம். இதுதான் இந்த பாட்டோடைய பொருள். இப்போ பாட்டு எழுதிக்கிறீங்களா? என்ன, ரெடி ஆயிட்டீங்களா?
1: ஹம் ஏக் ஹே, ஹம் ஏக் தே, ஹம் ஏக் ரஹேங்கே.
2: ஹம் ஏக் ஹே, ஹம் ஏக் தே, ஹம் ஏக் ரஹேங்கே.
1: ஹம் ஏக் ஹே, ஹம் ஏக் தே, ஹம் ஏக் ரஹேங்கே.
0: முதல் சரணம் எழுதிக்கங்க.
1: மில்கர் கதம் பட்ஹாயேங்கே, மில்கர் கதம் பட்ஹாயேங்கே, ஆகே பட்தே ஜாயேங்கே, ஆகே பட்தே ஜாயேங்கே. ஹம்கோ ஹம்கோ ரோக் சகே நா கோயி, ஹம்கோ ரோக் சகே நா கோயி. ஹம் வாயு கா, ஹம் வாயு கா வேக் ஹே.
0: இப்போ மீண்டும் முதல் சரணத்தை சொல்றேன், கவனமா கேட்டு எழுதிக்கங்க.
1: மில்கர் கதம் பட்ஹாயேங்கே, ஆகே பட்தே ஜாயேங்கே, ஹம்கோ ரோக் சகே நா கோயி, ஹம் வாயு கா வேக் ஹே.
0: எழுதிட்டீங்களா? எங்க இப்ப வாசிங்க பார்க்கலாம்.
2: மில்கர் கதம் பட்ஹாயேங்கே, ஆகே பட்தே ஜாயேங்கே, ஹம்கோ ரோக் சகே நா கோயி, ஹம் வாயு கா வேக் ஹே.
0: இது முதல் சரணம். மறுபடியும் பல்லவிய பாடணும்.
1: ஹம் ஏக் ஹே, ஹம் ஏக் தே, ஹம் ஏக் ரஹேங்கே. ஹம் ஏக் ஹே, ஹம் ஏக் தே, ஹம் ஏக் ரஹேங்கே.
0: இனி இரண்டாவது சரணம்.
1: ஹம் கிசி சே கம் நஹி,
2: ஹம் கிசி சே கம் நஹி,
1: ஹமே கிசி கா டர் நஹி, ஹமே கிசி கா டர் நஹி. ஏக் ஏக் மில் கியாரா ஹோதே, ஏக் ஏக் மில் கியாரா ஹோதே, ஹம் சப் படே திலேர் ஹே, ஹம் சப் படே திலேர் ஹே. ஹம் கிசி சே கம் நஹி, ஹமே கிசி கா டர் நஹி, ஏக் ஏக் மில் கியாரா ஹோதே, ஹம் சப் படே திலேர் ஹே.
2: ஹம் கிசி சே கம் நஹி, ஹமே கிசி கா டர் நஹி, ஏக் ஏக் மில் கியாரா ஹோதே, ஹம் சப் படே திலேர் ஹே.
0: சரி, இதுதான் இரண்டாவது சரணம். இதுக்கு அப்புறம் பல்லவிய பாடணும்.
1: ஹம் ஏக் ஹே, ஹம் ஏக் தே, ஹம் ஏக் ரஹேங்கே.
0: என்ன, எழுதி முடிச்சிட்டீங்களா? இப்ப மூன்றாவது சரணம்.
1: ஜீவன் சரஸ் பனாயேங்கே, ஜீவன் சரஸ் பனாயேங்கே, தன் தானிய உப்ஜாயேங்கே, தன் தானிய உப்ஜாயேங்கே, கோயி மானவ் துக்கி ரஹே நா,
3: கோயி மானவ் துக்கி,
1: ஐசி சப்கி டேர் ஹே. ஜீவன் சரஸ் பனாயேங்கே, தன் தானிய உப்ஜாயேங்கே, கோயி மானவ் துக்கி ரஹே நா, ஐசி சப்கி டேர் ஹே.
0: இதுதான் மூன்றாவது சரணம். இதுக்கு அப்புறம் மறுபடி பல்லவி வரும்.
1: ஹம் ஏக் ஹே,

0: என்ன நீங்க எல்லாம் பாட்ட நல்லா கத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.
1: சேந்திசை பாடற் பயிற்சி எஸ் சி குப்தா அவர்கள் இயற்றிய ஹிந்தி மொழி பாடலை கற்றுக்கொண்டோம்.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: கோயம்புத்தூர் மாவட்டம் நிராரணை 3 சென்டிமீட்டர், சேலம் மாவட்டம் கடத்தூர், பனமரத்துப்பட்டி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், மதுரை மாவட்டம் கல்லன்றி, நீலகிரி மாவட்டம் மவலாஞ்சி, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம், வென்ட்வர்த் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதுமில்லை. 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 39.7 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்தள வெப்பநிலையான 22.5 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்தள வெப்பநிலை 11.8 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை திண்டுக்கல், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு அதிகரித்திருந்தது. கரூர் மாவட்டத்தின் சில இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாய் காணப்பட்டது. திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. சென்னை, நீலகிரி, கடலூர், தருமபுரி, ஈரோடு, மதுரை, நாகப்பட்டினம், சேலம், திருப்பத்தூர், திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாய் இருந்தது. அதிகள வெப்பநிலை சில இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. இன்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், ராமநாதபுரம், சிவகங்கை, டெல்டா மாவட்டங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை பலத்த காற்றுடன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை மறுநாள் 30ஆம் தேதி அன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. இதே வானிலை 31ஆம் தேதி அன்றும் தொடரும். வரும் 1ஆம் தேதி அன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளின் சில இடங்களில் அதிகள வெப்பநிலை சற்று உயர்ந்திருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகள வெப்பநிலை இயல்புக்கு உயர்ந்திருக்கும் வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்பு உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 30.2 டிகிரி செல்சியஸ், குறைந்தள வெப்பநிலை 23.7 டிகிரி செல்சியஸ். இன்று தொடங்கி வரும் 1ஆம் தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், ஒரு 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளில் 15 முதல் 19 வினாடிகளுக்குள் அலைகளின் உயரம் 1.2 முதல் 1.5 மீட்டராக இருக்கக்கூடும். ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் 1.2 முதல் 1.4 மீட்டராக இருக்கும். தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் 1.1 முதல் 1.4 மீட்டராக அலைகள் உயரும் வாய்ப்பு உண்டு. திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளில் 1.3 முதல் 1.5 மீட்டராக அலை

கல் உயரக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3:10 ஆகாஷ்வாணி சென்னை 100.1 சென்னை எஃப்எம் கோட், 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை ஆகாஷ்வாணி மத்திய அலை 720 KHz இந்த ஒலிபரப்பு இத்துடன் நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.

நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியலை 760 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய மாலை ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது. குறள் அமுதம் கேட்கலாம்.

0: சூது என்பது இருக்கின்ற பொருளை அழிக்கும், பொய்களை பேச வைக்கும், இரக்கமற்ற செயல்களை செய்ய வைக்கும், பல துன்பங்களுக்கு ஆளாக்கும். குறள் எண் 938, அதிகாரம் சூது.
1: பொருள் கொடுத்து பொய் மேற்கொழி, அருள் கெடுத்து அல்லல் உழப்பிக்கும் சூது.
0: சூது என்பது இருக்கின்ற பொருளை அழிக்கும், பொய்களை பேச வைக்கும், இரக்கமற்ற செயல்களை செய்ய வைக்கும், பல துன்பங்களுக்கு ஆளாக்கும். குறள் எண் 938, அதிகாரம் சூது.
2: குறளமுதம் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேரம் 5:30. ஆகாஷ்வாணி திரைக்காணம் கேட்போமா நேர்களே? எஸ்பி பாலசுப்ரமணியம் ஹரிணி குரல்களில் ஒலிக்கிறது உன்னுடன் படப்பாடல்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம்.

0: மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: திரைக்காணத்தின் அடுத்த பாடல் ஒலிக்கிறது எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் பிரியமுடன் படத்திலிருந்து.

நேரம் 5:43. திரைகாணம் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களே. அடுத்த பாடல் ஒலிக்கிறது உன்னிகிருஷ்ணன் சித்ரா குரல்களில், பூவேலி படத்திலிருந்து.

நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி நிகழ்ச்சி நிரல். இன்றும் நாளையும் நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். இன்று மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 7:10 கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் ஹரிஹரன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் அறிவியல் முறையிலான தேனீ வளர்ப்பு குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தோட்டக்கலை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் வி சங்கீதா அவர்கள் கூறும் கருத்துகள், மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:05 திரைகாணம். 9:15 செய்தி சுடர். 9:30 அரங்கிசையில் தோப்பூர் டாக்டர் பி சாய்ராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், ஜே வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், ஜி ரவிச்சந்திரன் அவர்கள் கட்டம். 10:45 காற்றோடு கலந்திடவா. இனி தொடர்வது நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ச செந்திலாண்டவன் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவும் தொடர்ந்து வானிலை. 7:00 முதல் 9:00 வரை புத்தம்பது காலை, இதில் சுழல் விளக்கு. தமிழ் அமுதம் வழங்குபவர் தங்க சங்கர பாண்டியன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளின் 5ஆம் பகுதி இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு ஹாக்கி விளையாட்டின் மாயாஜால வித்தைக்காரர் மேஜர் தியான்சந்த் அவர்களின் பிறந்த தின சுற்றறி கேட்கலாம். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 முதல் 8:30 திரைகாணம். 9:00 அரங்கிசையில் ஐஸ்வர்யா சங்கர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். கல்பனா கிஷோர் அவர்கள் வயலின், நெல்லை ஏ பாலாஜி அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல், 11:00 இளைய பாரதம், இதில் ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா. நடத்துபவர் டி கே பத்மநாபன் அவர்கள் பங்கேற்போர். ஆர் தக்ஷா, பி எஸ் மோனிகா, யு நிவேதா, எம் யு லாவண்யா, வி பாரதிக்கண்ணன், எஸ் ஜீவா ஆகியோர். கதைகள் நேரம் வழங்குபவர்

வர் ஏ அபர்ணா, செவ்வாழை கூறும் சமத்துவம் வழங்குபவர் எஸ் கீர்த்தனா, முன்னேற துணியலாம் ஊக்கமளிக்கும் கதைகள் சொல்பவர் எஸ் தர்ஷினி. நண்பகல் 12:10 சங்கீத சாரல், இதில் பென்னேஸ்வர மடம் பி ஆர் ரகு அவர்களின் நாகசுர இசை கேட்கலாம். கதறிக்குப்பம் கே ஜி ரவிச்சந்திரன் அவர்கள் தவில். 12:50 வானிலை, 12:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் உயர்கல்வி மாணவர்களுக்கு இலவச படிப்பு வழங்கும் இணையதளம் ஸ்வயம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 பெருமை மிகு பாரதம், பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம். உரை சித்திரம் எழுதியவர் ஆர் ரவிசங்கர் அவர்கள், அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ். 2:15 திரைகாணம், 2:55 வானிலை. மாலை 5:30 திரைகாணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள், 7:00 திரைகாணம், 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எஸ் ராஜசேகரன் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் இயற்கை வழி வேளாண்மை முறைகள் குறித்து கலவை தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் சுதர்சன் பிரதீப் அவர்களின் உரை கேட்கலாம். எல்னினோ தாக்கத்தில் இருந்து கோழிகளை பாதுகாத்தல் குறித்து தகவல்கள் வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலையத்தின் தலைவர் மற்றும் முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் எம் எஸ் கண்ணதாசன் அவர்கள். 8:50 திரைகாணம், 8:45 த யூனிவர்ஸ் அன்பிளக்ட் ஆங்கில நிகழ்ச்சி, இந்திய விண்வெளி வாரம் மற்றும் மன் கி பாத் தொடர்பாக விண்வெளி ஆர்வலர் வி தினேஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம். நிறைவு பகுதி 10:00 அகில பாரத இசையில் டாக்டர் மண்டபாக்க சாரதா அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் மாநில ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 37.2°C, குறைந்த அளவு வெப்பநிலை 27.3°C, பதிவான ஈரப்பதம் 72%. சென்னை மீனம்பாக்கம் மாநில ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 37.4°C, குறைந்த அளவு வெப்பநிலை 27.8°C, பதிவான மழையளவு 0.8 mm, பதிவான ஈரப்பதம் 76%. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
2: நாவலந்தீவிலே வைஷ்ணவ சமயமே மேலான சமயம் என்று நிலைநாட்டுவதற்காக வாதப்போர் அதிலே ஈடுபட்டு கொண்டிருந்தான் ஆழ்வார்க்கடியான். அவன் முன்னாலே குவித்து வைக்கப்பட்டிருந்த பட்டு பீதாம்பரங்களும் பொற்காசுகளும் ருத்ராட்ச மாலைகளும் மகர கண்டிகைகளும் கமண்டலங்களும் குண்டலங்களும் அவன் பலரை வாதப்போரில் வீழ்த்தியதற்கு சான்றாக அமைந்தது. அதே நேரத்தில் சற்று தூரத்தில் கையிலே சுழற்றிய கத்தியுடன் இடுப்பில் துணியுடன் வந்தியத்தேவன் நின்று கொண்டிருந்தான். யாராவது ஏறுக்கு மாறாக வாதப்போரிலே நடந்து கொண்டிருந்தால், தகராறு செய்தால், அவர்களை நன்றாக கவனிப்பதற்காக அவன் சித்தமாக இருந்தான். கவனித்தும் கொண்டு வந்தான். எச்சரிக்கை: நியாயமாக வாதப்போர் செய்வோர் செய்யலாம். அத்துமீறி இந்த வைஷ்ணவன் மீது யாராவது கையை வைத்தால் இந்த வாளுக்கு இரையாவார்கள் என்று கூறியதுடன் கத்தியையும் இருமுறை சுழற்றினான். கோபத்துடன் வந்த சைவர்கள் சாந்தமடைந்தார்கள். அவர்களில் ஒருவர், ஓ வைஷ்ணவனே, ஏதோ நீ இன்றைக்கு வாதத்தில் ஜெயித்து விட்டதாக எண்ணி கர்வம் கொள்ளாதே. திருநாரையூருக்கு போ. அங்கே உன்னை வாதில் வென்று புறமுதுகிட்டு ஓடச் செய்யக்கூடிய நம்பியாண்டார் நம்பியிருக்கிறார் என்றார்.
3: உங்கள் திருநாரையூர் நம்பியை திருநாராயணபுரத்து அனந்த பட்டரிடம் வந்து வாதமிடச் சொல்லுங்கள். அங்கே நானும் ஒருவேளை இருந்தாலும் இருப்பேன்
2: என்று கூறினான் ஆழ்வார்க்கடியான். பலமுறை அவன் நாவலோ நாவல் என்று கூவியும் யாரும் புதிதாக வாதிட வரவும் இல்லை. எனவே நாவல் கலையை எடுத்துவிட்டு சங்கு சக்கரம் பொறித்த வெற்றிக்கொடியை ஆழ்வார்க்கடியான் நட்டார். பக்கத்தில் நின்று எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த வைஷ்ணவர்கள் சிலர் உடனே அருகில் வந்து அவனை தூக்கி தோளில் வைத்து கொண்டு, நாராயணனே நம் தெய்வம், நாம் எல்லோரும் துதி செய்வோம் என்று பாடிக்கொண்டு கூத்தாடினார்கள். பிறகு அவர்கள், வீர வைஷ்ணவனே, எங்கள் இல்லத்துக்கு வந்து அமுது செய்து அருள வேண்டும்

0: என்று பிரார்த்தித்தார்கள்.
1: அங்கனமே ஆகுக
0: என்று ஆழ்வார்க்கடியான் கம்பீரமாக கூறிவிட்டு வந்தியத்தேவனையும் அழைத்து கொண்டு சென்றான். இருவரும் புளியோரை, திருக்கண்ணமுது, ததியோன்னம் ஆகியவற்றை வயிறு முட்டும்படி உருகை பார்த்தார்கள். ஆழ்வார்க்கடியான் தான் வாதப்போரில் சம்பாதித்த பொருள்களில் அங்கவஸ்திரமாக அணியக்கூடிய பீதாம்பரம் ஒன்றை மட்டும் வந்தியத்தேவனிடம் கொடுத்துவிட்டு மற்றவற்றை ஸ்ரீ வைஷ்ணவர்களிடம் கொடுத்து அவற்றின் பெருமானத்துக்கு பொற்கழிஞ்சுகள் பெற்றுக்கொண்டான். வைஷ்ணவ சமயத்தின் மேன்மையை நிலைநாட்டிக் கொண்டு வடக்கே ஹரித்வாரம் வரையில் போக வேண்டியிருப்பதால் தனக்கு பொற்காசுகள் தேவை என்பதாக அவன் தெரிவித்துக் கொண்டான். ஸ்ரீ வைஷ்ணவர்களும் மனமு வந்து பொருள்களின் பெருமானத்துக்கு அதிகமாகவே பொற்காசுகளை கொடுத்தார்கள். பெற்றுக்கொண்டு ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனும் பிற்பகலில் கடம்பூரை நோக்கி பிரயாணப்பட்டார்கள். கொள்ளிடத்தில் அப்போது பெருவெள்ளம் போய்க் கொண்டிருந்தபடியால் அவர்கள் ஏறி வந்த குதிரைகளை கொண்டு வர முடியவில்லை. அவர்கள் நதியை கடந்த ஓடத்தில் ஜனங்கள் அதிகமாக ஏறியிருந்தபடியால் படகு கரையை அடையும் சமயத்தில் கவிழ்ந்து விட்டது. மற்றவர்களைப் போல வந்தியத்தேவனும் ஆற்று வெள்ளத்தில் விழுந்து நீந்தி கரை சேர வேண்டியதாயிற்று. அந்த சமயம் அத்தனை காலமாக எத்தனையோ நெருக்கடியான நிகழ்ச்சிகளிலும் வந்தியத்தேவன் காப்பாற்றி கொண்டு வந்த அவனுடைய அரைக்கச்ச சுருளும், அதில் அவன் பத்திரப்படுத்தி வைத்திருந்த இலச்சினைகளும், இளைய பிராட்டி தந்த ஓலையும் கூட நதி வெள்ளத்தில் போய்விட்டன. அவற்றுடன் இருந்த பொன் நாணயங்களும் போய்விட்டன. புதிய குதிரைகள் வாங்குவதற்காக பணம் சேகரிப்பதற்காகவே முன்னர் சொன்ன யுக்தியை அவர்கள் கையாண்டார்கள். உத்தி பலித்து கொஞ்சம் பணமும் கிடைத்தது. ஆனால் அந்த கிராமாந்திர பகுதிகளில் குதிரை எங்கும் விலைக்கு கிடைக்காது என்று தெரிந்தது. கடம்பூர் கிராமத்தில் வாரம் ஒரு நாள் நடைபெறும் சந்தையில் ஒருவேளை குதிரைகள் விற்பனைக்கு வரலாம், இல்லாவிடில் திருப்பாதிரி புலியூர் சென்று வாங்க வேண்டும். கடம்பூருக்கு போவதா வேண்டாமா என்பது பற்றி அந்த நண்பர்களுக்குள் வாதம் நடந்தது. அதில் உள்ள சாதக பாதகங்களை பற்றி விவாதித்தார்கள். கடம்பூரில் ஆதித்த கரிகாலரின் வருகையை பற்றி ஏதேனும் செய்தி கிடைத்தாலும் கிடைக்கலாம். காஞ்சியிலிருந்து புறப்பட்டு விட்டாரா, எந்த வழியாக வருகிறார் என்று ஏதேனும் தகவல் தெரிந்தால் நல்லதல்லவா? ஆனால் கடம்பூரில் தெரிந்தவர்களின் கண்ணில் படக்கூடாது. கந்தமாறனை சந்திக்க நேர்ந்துவிட்டால் ஆபத்தாய் போய்விடும். ஒருவேளை பழுவேட்டரையரின் பரிவாரங்கள் இதற்குள் வந்திருந்தால் ஹோ, அதுவும் தொல்லைதான். வைஷ்ணவனே, உனக்குத்தான் இரவில் சுவர் ஏறி குதிக்க தெரியுமே. சம்புவரையர் குதிரையில் ஆயத்திலிருந்து இரண்டு குதிரைகளை கொண்டு வந்து விடலாமே என்றான் வந்தியத்தேவன்.
1: நான் சுவரேறி குதிப்பேன், ஆனால் குதிரைகளுக்கு சுவரேறி குதிக்க தெரிய வேண்டுமே
0: என்றான் வைஷ்ணவன். பழுவூர் பரிவாரங்கள் அங்கே வந்திருந்தால் இரண்டு குதிரைகளை அடித்து கொண்டு போகலாம். அவர்கள் முன்னொரு சமயம் கடம்பூரில் என்னுடைய குதிரையை விரட்டி அடித்தார்கள் அல்லவா, அதற்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்றான் வாணர்குல வீரன். சில மாதங்களுக்கு முன்பு கடம்பூரில் அவர்கள் சந்தித்தது பற்றியும் அன்று இரவு நடந்த அபூர்வமான சம்பவங்களை பற்றியும் வழிநடுக பேசிக் கொண்டு வந்தார்கள். இருவரும் சூரியன் அஸ்தமிக்கும் சமயத்துக்கு கடம்பூரை அடைந்தார்கள். கடம்பூர் அவர்கள் எதிர்பார்த்தது போல அமர்க்களப்பட்டு கொண்டுதான் இருந்தது. அரண்மனையும் கோட்டை வாசலும் கொடிகளாலும் தோரணங்களாலும் தொங்கல் மாலைகளாலும் அலங்கரிக்கப்பட்டு விளங்கின. கோட்டை வாசலிலும் சரி, மதில் சுவரை சுற்றியும் சரி, முன்னைவிட காவல் பலமாக இருந்தது. பட்டத்து இளவரசர் ஆதித்த கரிகாலர் வருகிறார் என்றால் கேட்க வேண்டுமா? அதே சமயத்தில் தனாதிகாரி பெரிய பழுவேட்டரையரும் ராணியுடன் வரப்போகிறார். இரண்டு பேருடைய பரிவாரங்களும் வருவார்கள். சில நாளைக்கு ஊர் தடபுடல் பட்டுக்கொண்டுதான் இருக்கும். இதையெல்லாம் பற்றி கடம்பூர் கடைத்தெருவில் ஜனங்கள் பேசிக் கொண்டிருந்ததை இரு நண்பர்களும் கேட்டார்கள். ஜனங்கள் பேச்சிலிருந்து இரு சாராரும் இன்னும் வந்து சேரவில்லை என்று தெரிந்தது. சம்புவரையர் மகன் கந்தமாறன் ஆதித்த கரிகாலரை அழைத்து வர காஞ்சிக்கே புறப்பட்டு போயிருக்கிறான் என்றும் தெரிந்தது. இந்த பரபரப்பான பேச்சுக்களுக்கிடையில் சிலர் கடல் கொண்டு விட்ட இளவரசன் அருள்மொழிவர்மனை பற்றியும் மெல்லிய குரலில் பேசினார்கள். அவ்வளவு பெரிய துக்க சம்பவம் நடந்திருக்கும் போது இங்கே விருந்துகளும் களியாட்டங்களுக்கும் ஏற்பாடு நடந்து வருவது பலருக்கு பிடிக்கவில்லை என்று ஜாடை மாடையாக அவர்கள் பேசிக் கொண்டதிலிருந்து தெரிந்தது. ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனும் இந்த பேச்சுக்களையெல்லாம் காது கொடுத்து கேளாதவர்கள் போல கேட்டுக்கொண்டு ஊரை தாண்டி போனார்கள். ஊருக்குள் எங்கேயும் இரவு தங்க அவர்கள் விரும்பவில்லை. ஊருக்கு அப்பால் சமீபத்தில் எங்காவது பாழடைந்த மண்டபம் அல்லது சத்திரம் சாவடி இல்லாமலா போகும்? அப்படி இல்லாவிட்டால் இரவு வீரநாராயணபுரத்துக்கு போய் தங்கிவிடுவது நல்லது. அங்கே உள்ள பெரிய பெருமாள் கோயிலின் நூற்றுக்கால் மண்டபத்தில் நிம்மதியாக படுத்துறங்கலாம்.

0: முதன் நாள் இரவு நிகழ்ச்சிகளுக்கு பிறகு ஓரிரவு நல்ல தூக்கம் அவர்களுக்கு அவசியமாயிருந்தது. கடம்பூரை தாண்டி சாலையோடு சிறிது தூரம் சென்றதும் அடர்த்தியான மூங்கில் காடு ஒன்றும் அதற்குள் ஐயனார் கோயில் ஒன்றும் தெரிந்தன. வைஷ்ணவரே, இனிமேல் என்னால் நடக்க முடியாது. இரவு இந்த கோயிலில் படுத்திருக்கலாம். யார் கண்ணிலும் படாமல் இருப்பதற்கு இது நல்ல இடம் என்றான் வந்தியத்தேவன்.
1: அப்பனே, நீ சொல்வது தவறு. இம்மாதிரி இடங்களுக்கு நம்மை போல இன்னும் யாராவது வந்து சேரமாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம்
0: என்றான் ஆழ்வார்க்கடியான். அப்படி வருகிறவர்கள் குதிரைகளுடன் வந்தவர்களானால் ரொம்ப நல்லது என்றான் வந்தியத்தேவன்.
1: இந்த மூங்கில் காட்டுக்குள் எந்த குதிரையும் நுழைய முடியாது. மனிதர்கள் நுழைந்து செல்வதே கடினமான காரியமாயிற்று.
0: எங்கேயாவது ஒற்றையடி பாதை ஒன்று இல்லாமற் போகாது. கோயில் பூசாரி வரக்கூடிய வழியேனும் இருந்துதானே ஆக வேண்டும். இருவரும் அடர்த்தியான மண்டி கிடந்த மூங்கில் புதர்களை சுற்றி சுற்றி வந்து கடைசியாக குறுகலான ஒற்றையடி பாதை ஒன்றை கண்டுபிடித்தார்கள். அதன் வழியிலே உடம்பில் முட்கள் கீறாமல் நடந்து போவது மிகவும் பிரயாசையாக இருந்தது. இவ்விதம் சிறிது தூரம் சென்ற பிறகு கொஞ்சம் இடைவெளி காணப்பட்டது. அதில் சிறிய ஐயனார் கோயில் இருந்தது. கோயிலுக்கு எதிரே பலிபீடமும் அதையொட்டி மண்ணினால் செய்து காளவாயில் சுடப்பட்ட யானைகளும் குதிரைகளும் வரிசையாக வைக்கப்பட்டிருந்தன. ஐயனாருக்கு வேண்டுதல் செய்து கொள்ளும் பக்தர்கள் இவ்விதம் மண்ணினால் செய்த குதிரைகளும் யானைகளும் கொண்டு வந்து வைப்பது வழக்கம். அவற்றை பார்த்ததும் வந்தியத்தேவன், குதிரைகளை பற்றி இவ்வளவு கவலைப்படுகிறோமே, ஐயனாரை கேட்டு ரெண்டு குதிரைகள் வாங்கிக் கொள்ளலாமே என்றான்.
1: மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கக்கூடாது என்ற பழமொழி தெரியாத
0: என்றான் ஆழ்வார்க்கடியான். வைஷ்ணவனே, எங்கள் ஐயனார் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம். கேட்ட வரத்தை உடனே கொடுக்கக்கூடியவர். உங்கள் விஷ்ணுவைப் போல பக்தர்களை தவிக்க விட்டு பட்டப்பகலில் தூங்கிக் கொண்டிருப்பவர் அல்ல என்றான் வந்தியத்தேவன்.
1: அப்படியானால் இந்த மண் குதிரைகளுக்கு உயிர் கொடுத்தாலும் கொடுப்பார் என்று சொல்லு. ரொம்ப நல்லதாய் போயிட்டு, பணம் மிச்சம்.
0: உண்மையான பக்தி இருந்தால் மண் குதிரைகளும் உயிர் பெறும். பார்க்க போனால் நம்முடைய உடம்புகள் மட்டும் என்ன, பிரம்மதேவன் மண்ணினால் செய்து உயிர் கொடுத்ததுதானே.
1: நன்கு சொன்னாய் தம்பி. இந்த உடம்பு மண்ணினால் செய்த உடம்பு என்பதை மறந்து விடுகிறோம். அதை அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்வதற்காக திருமண்ணை குழைத்து நெற்றியிலும் உடம்பிலும் இட்டுக் கொள்ளும்படி வைஷ்ணவ ஆச்சாரிய புருஷர்கள் கட்டளையிட்டிருக்கிறார்கள்.
0: வந்தியத்தேவன் உஷ் என்று சொல்லி ஆழ்வார்க்கடியானுடைய கையை பிடித்துக் கொண்டு இன்னொரு கையினால் எதிரே சுட்டிக்காட்டினான்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: தமது முயற்சி பலனளிக்காமற் போகவே மனம் நொந்து திரும்பி போயிடுறார் பாட்டன் மலையமான். இதுவரை நிலவியிருந்த இறுக்கத்தை விடுவிக்க காட்சி மாற்றம் செய்கிறார் ஆசிரியர். கொள்ளிடத்தின் வடகரை திருக்கானாட்டு உள்ளூர். அறையில உடுத்திய துணி, கையில கத்தி, இப்படி காட்சி தர்றான் வல்லவரையன். திருமலையப்பனோட வாதம் பண்ணி தோற்று போய் நிபந்தனைப்படி இப்படி நிக்கிறானோன்னு தோழிடுச்சு. ஆனா படகு கவிழ்ந்து ஆற்று வெள்ளத்துல அரைக்கச்ச சுருள், அதிலிருந்த இலச்சனைகள், முக்கியமான ஓலை எல்லாம் போயிட்டுதுன்னு தெரிஞ்சதும் இந்த புதிருக்கு விடை கிடைச்சாலும் நிலைமையின் நெருக்கடி புரியுது. பணம் கிடைச்சாச்சு, குதிரை வாங்கணுமே. தென்மேற்கே 40 கிலோமீட்டர்ல உள்ள திருப்பனந்தாளுக்குத்தான் போகணும்னா இயலாத காரியம். கொள்ளிடத்துல வெள்ளப்பெருக்கு. வடக்க 60 கிலோமீட்டர்ல திருப்பாதிரி புலியூர், வெள்ள அறுக்குறுக்கிடும். அதுல வெள்ளப்பெருக்கு எப்படியோ. குதிரையை விட இப்போ ஓய்வு தான் தேவைப்படுது. கடம்பூருக்கு வர வேண்டிய இரு சாராரும் இன்னும் வந்து சேரல. பேசாம 6 கிலோமீட்டர் வடக்க இருக்கிற திருநாராயணபுரம் போய் ஓய்வெடுக்கலாம்னு முடிவு செய்கிறாங்க ரெண்டு பேரும். நல்ல முடிவு தான். ஆசிரியர் நமக்கு தந்த குறிப்புப்படி ஆதித்த கரிகாலன் வடக்கே 60 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கான். நல்லது. நாவுக்கும் கருத்துக்கும் விருந்தா வந்திருக்கிற தொடர்கள் புளியோரை. புளி ஓரை, புளியும் சமைத்த சோறும் கலந்த உணவு. ஓரை சமைத்த சோறு, புளியோரை புளியோதரை ஆயிட்டது. புளி, மிளகாய், வாசனை பொருள்கள், வேர்க்கடலை இதெல்லாம் சேர்த்து புளிக்காய்ச்சல் என்கிற விழுதோட வடித்த சாதத்தை கலந்து செய்வாங்க. திருக்கண்ணமுது, திருத்தமான பேரு திருக்கண்ணல் அமுது. கண்ணல் அமுதுன்னா பாயசம். அரிசி, வெல்லம், பால், நெய், முந்திரி, ஏலக்காய் சேர்த்து செய்யப்படுது. ததி ஒன்றும், அதாவது ததி ஓதனம். ததி தயிர், ஓதனம் சோறு, தயிர் சோறு. சமைத்த சாதம் காய்ச்சின பால், கெட்டி தயிர்,

0: உப்பு இவற்றோட நல்லெண்ணெயின் கடுகு, சீரகம், பெருங்காயம், கறிவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி தாளிச்ச கலவையை சேர்த்து கலறினா கிடைக்கிறது தசியோன்னம். இவற்றை தவிர கூடுதலாக முனியோதரன் பொங்கல் என்கிற முனையதரையன் பொங்கல் பற்றியும் பார்ப்போம். திருக்கண்ணபுரம் என்னும் திவ்ய தேசத்தில் படைக்கப்படுற நைவேத்தியம் பச்சரிசி, பாசிப்பருப்பு, வெண்ணெய் உருக்கின நெய், முறையே 5 பங்கு, 3 பங்கு, 2 பங்குங்கிற விதத்தில் வெல்லம் சேர்த்து செய்யப்படுற பொங்கல். ஹரித்வாரம் பற்றிய குறிப்பு. இமயம் சிவாலிக் மலைத்தொடர்களின் அடிவாரத்தில் கங்கை நதிக்கரை தலம். புதுடெல்லியிலிருந்து வடகிழக்கே ஏறத்தாழ 220 கிலோமீட்டர் தொலைவு. சரி, சந்திப்போம் அடுத்த பகுதியில்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர்

0: அடுத்த பகுதியில்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: இனி ஸ்ரீ ராகவேந்திரா படத்திலிருந்து பாடல் ஒன்று கேட்போமா நேயர்களே?

0: திரை இசை கேட்டீர்கள்.
1: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
0: ஆகாஷவாணி. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். நேபாள வெள்ளத்தில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் மீட்கப்பட்டு தில்லி அழைத்து வரப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சர்க்கரை போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் பற்றாக்குறை இல்லை என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மின்சார பேருந்துகளின் இயக்கத்திற்கு ஊக்கமளிக்கப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக தாவேக அரசு அறிவிக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. உலக மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நேபாள வெள்ளத்தில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் மீட்கப்பட்டு தில்லி அழைத்து வரப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் தமிழில் இதனை பதிவு செய்துள்ள அவர், விமான நிலையத்தில் 21 பேரையும் வரவேற்றதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த மீட்பு நடவடிக்கையை மேற்கொண்ட நேபாள ராணுவம் மற்றும் அந்நாட்டு அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கான ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொண்ட நேபாளத்தில் உள்ள இந்திய தூதரகத்தின் செயல்பாடுகள் பாராட்டுதலுக்குரியது என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே மீட்கப்பட்ட தமிழர்கள் 21 பேரும் ஆரோக்கியத்துடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
3: அத்தனை பேரையும் நேர்ல பார்த்து பேசிட்டேன். இங்க வந்து ரிஸ்கே வந்திருக்கிறவங்க எல்லாம் நல்ல உடல்நலத்தோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாருமே பாஸ்போர்ட் எல்லாம் தவற விட்டுட்டாங்க. டிராவல் டாக்குமெண்ட்ஸ் அவங்க கிட்ட இல்ல. என்னென்ன உதவிகள் அவங்களுக்கு தேவைப்படுதோ அதெல்லாம் செய்ய சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களினுடைய அறிவுறுத்தின் பேர்ல துரிதமாக செயல்பட்டு அவர்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இப்ப நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். நல்லபடியா அவங்க வந்து சென்னை வந்து சேரும். சோ 50+ டீமா தான் இவங்க போயிருக்காங்க. சோ இந்த 57 டீம்ல வந்து 21 பேர் ரெஸ்கியூ பண்ணிட்டோம். அந்த மிச்ச பேரை எப்படியாவது கான்டாக்ட் பண்ணலாமான்னு நாங்க ரிசோர்ஸ் பண்ண வந்து ரொம்ப கடுமையா போராடிட்டு இருக்கிறோம். நாங்க மட்டும் கிடையாது, நாங்க இங்க தமிழ்நாடு ஹவுஸ்ல வந்து நம்ம வந்து ஒரு கண்ட்ரோல் ரூம் ஓபன் பண்ணிருக்கோம், வார் ரூம் ஓபன் பண்ணிருக்கோம். அது வந்து தொடர்ந்து வேலை செய்யுது. அப்புறம் இன்றைய தினம் எங்களுடைய ஃபாரின் செக்ரட்டரி சாரையும் நேரில் பார்த்தவர் கூட எலாபரேட்டிவ் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் சென்ட்ரல்ல போடப்பட்டிருக்கிற அந்த வார் ரூமுக்கும் போய் அவங்களை எப்படியாவது கான்டாக்ட் பண்ணலாம் நாங்க ட்ரேஸ் பண்ணிருக்கோம்.
2: முன்னதாக நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து தமிழக அமைச்சர்கள் குழுவிடம் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி எடுத்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து திரு ஆதவ் அர்ஜுனா தலைமையிலான அமைச்சர்கள் குழு வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வரும் கட்டுப்பாட்டு அறையையும் பார்வையிட்டது. சர்க்கரை போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் பற்றாக்குறை இல்லை என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. சர்க்கரை விநியோகம் சீராக இருப்பதை உறுதி செய்வதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் காரணமாக கரும்பு ஆலைகளில் சர்க்கரை விலை 20% குறைந்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சில்லறை விற்பனையிலும் சர்க்கரை விலை விரைவில் குறையத் தொடங்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் புழல் மத்திய சிறையில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். சிறைவாசிகளுக்கான அடிப்படை வசதிகளை முதலமைச்சர் ஆய்வு செய்ததாக மாநில

0: செய்தி குறிப்பு தெரிவிக்கிறது. சிறைவாசிகளுக்கான தொழிற்கூடத்திற்கு சென்று அங்கு தயாரிக்கப்படும் பல்வேறு பொருட்கள் மற்றும் தையல் பிரிவினையும் முதலமைச்சர் பார்வையிட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறைவாசிகளின் தேவைகள் குறித்தும் திரு விஜய் அவர்களிடம் கேட்டறிந்தார். இதன் பின்னர் புழல் காவல் நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்தும் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்சார பேருந்துகளின் இயக்கத்திற்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கூறியுள்ளார். இன்று நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். டீசல் வாகனங்களின் இயக்கத்தால் காற்று மாசு ஏற்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக அரசு பேருந்துகள் மின் பேருந்துகளாகவும் இயற்கை எரிவாயு பேருந்துகளாகவும் மாற்றப்பட்டு வருவதாக அவர் கூறினார். அனைத்து பேருந்துகளையும் குளிர்சாதன வசதியுடன் கூடிய பேருந்துகளாக மாற்றவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 10 ஆண்டுகளை கடந்த UPI பண பரிவர்த்தனை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக தாவேக அரசு அறிவிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தில் உள்ள 14,000 மேற்பட்ட நீர்நிலைகளில் 29% முற்றிலுமாக வறண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 5,000 மேற்பட்ட நீர்நிலைகளில் 25% வரைதான் நீர் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு வறட்சி பாதித்த மாநிலமாக தமிழகத்தை அறிவித்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தாவேக அரசு வழங்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க விரைவில் சிறப்பு சட்டம் கொண்டுவரப்படும் என்ற தாவேக அரசின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சமூக நீதித்துறை அமைச்சர் இதற்கான அறிவிப்பினை சட்டப்பேரவையில் வெளியிட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். கலப்பு திருமணம் செய்து கொண்டவர்களின் குழந்தைகளுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் தனி இட ஒதுக்கீடு வழங்கவும் தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை முதல் அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பு விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பு வட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். தூத்துக்குடி மாநகராட்சியில் மழைநீர் தேங்காமல் வெளியேற்றப்படுவதற்கு ஏதுவாக 16 மழைநீர் வடிகால்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மேயர் திரு ஜெகன் பெரியசாமி கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் உதவிகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கால்நடைகளுக்கான கோமாரி நோய் தடுப்பு மருந்து முகாமினை ஆட்சியர் திரு தினேஷ்குமார் இன்று தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் தனியார் நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வு நிதியின் கீழ் செயல்படுத்தப்படும் பெண்களுக்கான கல்வித் திட்டம் குறித்த கலந்தாய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் தலைமையில் இன்று நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் கள்ள நோட்டை பயன்படுத்தியது தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை எழும்பூர் அஞ்சலக கோட்ட அலுவலகத்தில் குறைதீர் முகாம் அடுத்த மாதம் 3ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலக மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தென்கொரியாவின் டேகுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் நீளம் தாண்டுதல் பிரிவில் ஜாக்கப் முட்டப்பில்லில் ஜோசப்பும், மகளிர் ஈட்டி எறிதலில் வெங்கட சுப்புலட்சுமியும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சூர்யா கரிஸ்மா தமிரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 21-18 என்ற செட் கணக்கில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் நுரானி ரத்து அசாராவை வென்றார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்

0: ஜார்ஜி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 11-7, 12-14, 10-12, 13-11, 11-7 என்ற செட் கணக்கில் ஸ்லோவேக்கியாவின் லுபோமிர் பிஷ்டேயை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி ஆகாஷ் பால் இணையும் இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 11-4, 11-13, 11-5, 11-5 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் சியாஃபிக் கமால் முகமதை வென்றார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் பபார்கர் தாய்லாந்தின் குணான் பதத்தானான் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் சஃபீர் அசாம் நவ்னீத் ரகுராம் இணையை வென்றது. ஸ்லோவேக்கியா ஒபன் செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் லியோன் லியூக் மெண்டோன்கா 4 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா பெல்ஜியம் இடையேயான 7வது இடத்திற்கான ஆட்டம் இன்று பெல்ஜியத்தில் நடைபெறவுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று துபாயில் தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேபாள வெள்ளத்தில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் மீட்கப்பட்டு தில்லி அழைத்து வரப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சர்க்கரை போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் பற்றாக்குறை இல்லை என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மின்சார பேருந்துகளின் இயக்கத்திற்கு ஊக்கமளிக்கப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக தாவேக அரசு அறிவிக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. உலக மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கல பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. இனி விளம்பரம்.
1: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, உயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, ஆப்பட்டம் மாவட்டம் திருக்கோலத்தாலுக்கா பக்கத்துல இருக்க வடக்கமணி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23-24 ஆண்டுக்கு மகனும் ஒரு உதவி அமைக்க ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ளம் எடுத்து போய் அறுவடை பண்ண முடியாம
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: டி கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு
6: ஆகாஷ்வாணி நேரம் 6:41. மனதில் இன்றவை நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஒலிக்கிறது கிளிப்பேச்சு கேட்கவா படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல்.

0: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்கலாம். எழுதியவர் துரை கருணாநிதி அவர்கள், வாசிப்பவர் ஷியாமலா அவர்கள்.
1: சமூக நீதித்துறை, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை ஆகிய துறைகளுக்கான மானிய கோரிக்கைகள் மீது நேற்று நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர்கள் திரு வன்னியரசு, திரு வே சம்பத்குமார், திரு ஷாஜகான் ஆகியோர் வெளியிட்ட சில முக்கிய அறிவிப்புகளும், விலைவாசி உயர்வு குறித்து எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த கவனஈர்ப்பு தீர்மானமும், வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மீதான மானிய கோரிக்கைகள் மீது நடைபெற்ற விவாதம் மற்றும் அமைச்சர்களின் பதிலுரையும் இன்றைய பேரவை நடவடிக்கை குறிப்பிடத்தக்கதாகும். தமிழக சட்டப்பேரவையில் இன்று காலை அவை நடவடிக்கைகள் தொடங்கியதும் தமிழகத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை உயர்வு குறித்த சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், கடந்த மே மாதத்தை விட இப்போது அரிசி, பருப்பு, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை பல மடங்கு உயர்ந்திருப்பதாக கூறி, இதை கட்டுப்படுத்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்று கேள்வி எழுப்பினார். கடந்த காலத்தில் வழங்கியது போல நியாய விலை கடைகளின் மூலம் அத்தியாவசிய பொருட்களை குறைந்த விலைக்கு விற்பனை செய்வதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இது தொடர்பாக முதலமைச்சர் தலைமையில் உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர்கள் அதிகாரிகளை கொண்ட சிறப்பு ஆலோசனைக் குழு ஒன்றை அமைத்து விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அடுத்து பேசிய அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமியும் விலைவாசி உயர்வு தொடர்பான தகவலை தெரிவித்ததுடன், தமது ஆட்சிக் காலத்தில் விலையை கட்டுப்படுத்தியதாகவும், இப்போது கட்டுப்படுத்துவதற்கு அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்றும் கேள்வி எழுப்பினார். பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார், காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் திருமதி தாரகை கத்பட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு ராமச்சந்திரன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு செல்லசாமி ஆகியோரும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், மக்களுக்கு நியாய விலை கடைகள் மூலம் குறைந்த விலையில் அத்தியாவசிய பொருட்களை விநியோகிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டனர். இதற்கு பதிலளித்து பேசிய உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன், ஈரான் போர்ச்சூழல் காரணமாக பெட்ரோலியப் பொருட்களின் தட்டுப்பாடு ஏற்பட்டதால் அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்துவிட்டதாக கூறினார். விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு தனியாக கட்டுப்பாட்டு குழு ஒன்றை அமைத்திருப்பதாகவும், இந்த குழுவின் ஆலோசனையை அடுத்து இன்னும் 2-3 நாட்களில் நியாய விலை கடைகள் மற்றும் பசுமை கடைகள் மூலமாக மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவித்தார். பின்னர் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தமது பதிலுரையை தொடங்கிய நேரத்தில் எம்ஜிஆர் திரைப்பட பாடலான தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று என்று பாடல் வரிகளில் வரும் தெருத்தெருவாய் கூட்டுவது பொதுநலத் தொண்டு என்ற வரிகளையும், மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்வார், தம் மக்கள் நலம் ஒன்றையே பெரிதெனக் கொள்வார் என்ற வரிகளையும் பாடி சில கருத்துக்களை தெரிவித்தபோது திமுகவினர் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது அவையில் சிறிது நேரம் சலசலப்பு நிலவியது. தொடர்ந்து பேசிய அமைச்சர் திரு சம்பத்குமார், 15 மாவட்டங்களில் உள்ள 150 பிற்படுத்தப்பட்ட மாணவர் விடுதிகளில் ஆய்வுகள் நடத்தி அங்கு தேவையான

குடிநீர், தங்கும் வசதி உள்ளிட்டவற்றை உடனடியாக செய்து தருவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு 4000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருவதாகவும், இதற்கென மத்திய அரசு மற்றும் மாநில அரசு மூலமாக 33 கோடி ரூபாய் ஒதுக்கியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இது தவிர உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்க மத்திய மாநில நிதியாக 202 கோடி ரூபாய் ஒதுக்கியிருப்பதாகவும் அவர் கூறினார். ஒவ்வொரு மாதமும் விடுதிகளில் ஆய்வு செய்து அந்த ஆய்வின் அடிப்படையில் முதல் மாதத்தில் கண்டறிந்த குறைகளை அடுத்த மாதத்திலேயே தீர்ப்பதற்குரிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும் என்றார். வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு குறித்து பேரவையில் இன்று காரசாரமான விவாதம் நடைபெற்றது. இந்த விவாதத்தில் திமுக உறுப்பினர்கள் திரு ஏ வ வேலு, திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம், அஇஅதிமுக சார்பில் திரு எடப்பாடி பழனிசாமி, திரு சி வி சண்முகம் ஆகியோர் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தனர். ஒவ்வொருவரும் மாறி மாறி இந்த இடஒதுக்கீட்டிற்கு உரிமை கொண்டாடிய நிலையில் விவாதம் நீண்டு கொண்டே போனதை அறிந்த பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரன் இந்த பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்து சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹானை பதிலுரை வழங்குமாறு அழைத்தார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் ஆற்றிய பங்களிப்பை விரிவாக எடுத்துரைத்த அமைச்சர் திரு ஷாஜஹான், மறைந்த இஸ்லாமிய தலைவர் காயிதே மில்லத் வழியில் மிக கண்ணியமாகவே தாம் உரையாற்ற விரும்புவதாக குறிப்பிட்டார். 1967 அண்ணா தலைமையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போதும், 1977 எம்ஜிஆர் தலைமையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போதும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அவர்களோடு இணைந்து பங்காற்றியதை நினைவு கூர்ந்த திரு ஷாஜஹான், 1977 தேர்தலில் அதிகபட்சமாக 10 தொகுதிகளை இந்திய யூனியன் முஸ்லீம் லீகிற்கு வழங்கிய எம்ஜிஆருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். சிறுபான்மையின மக்களுக்கென 5 மாவட்டங்களில் 10 கோடி ரூபாய் செலவில் சமுதாய கூடம் அமைக்கப்படும் என்றும், அவர்களில் 10,000 பேரை தேர்ந்தெடுத்து திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்படும் எனவும், இதற்கென 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருப்பதாகவும் கூறினார். 10 மாவட்டங்களில் சிறுபான்மையினர் நலத்துறைக்கென புதிய அலுவலகம் கட்டப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு புதிய அறிவிப்புகளை அமைச்சர் திரு ஷாஜஹான் வெளியிட்டார். இந்த நேரத்தில் இஸ்லாமியர்களுக்கு யார் அதிக சலுகை செய்தது என்பது குறித்த விவாதமும் காரசாரமாக நடைபெற்றது. இந்த நேரத்தில் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் குறுக்கிட்டு, எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அவர்களால் இயன்ற அளவு சிறுபான்மையின மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருப்பதாக கூறியதுடன், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையிலான அரசு நடைபெற்றபோது இஸ்லாமியர்களுக்கு ஹஜ் பயணம் செல்ல அரசு நிதியுதவி வழங்குவது போல கிறிஸ்தவர்களுக்கு ஜெருசலேம் செல்ல நிதியுதவி வழங்க வேண்டும் என்று தாம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவர் உடனடியாக நிறைவேற்றி தந்ததை நினைவூட்டினார். சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு பதிலளித்து பேசுகையில், தன்னுடைய அரசியல் வாழ்வுக்கு துணை நின்றவர்களின் பட்டியலை கூறி நன்றி தெரிவித்ததுடன், மறைந்த பல்வேறு தலைவர்களின் பெயர்களை கூறி அவர்களுக்கும் வீர வணக்கம் செலுத்தினார். சமூக நீதி, சமத்துவம், தமிழ் தேசியம் உள்ளிட்டவற்றை முன்னெடுத்து விடுதலை சிறுத்தைகள் தங்களது அரசியல் பயணத்தை தொடங்கிய விவரங்களையும் அவர் பட்டியலிட்டார். அம்பேத்கர் அயலக கல்வி உதவி திட்டத்தின் கீழ் வெளிநாடுகளுக்கு சென்று உயர்கல்வி பெறும் சுமார் 360 மாணவர்களுக்கு 36 லட்சம் ரூபாய் வீதம் உதவித்தொகை வழங்குவதற்கு நடப்பு நிதியாண்டில் 131 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருப்பதாக கூறினார். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதமும் இன்று பேரவையில் நடைபெற்றது. இந்த விவாதத்தில் திமுக உறுப்பினர்கள் திரு மார்க்கண்டேயன், திரு அப்துல் வஹாப், குட்டி என்ற சுதாகர், அஇஅதிமுக உறுப்பினர்கள் திரு பாலகிருஷ்ண ரெட்டி, திரு பழனிசாமி, தாவேக உறுப்பினர்கள் திரு மு வி கருப்பையா, திரு கே ராம்குமார், திரு எம் கோபிசன், தேமுதிக உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆகிய 9 பேர் பங்கேற்று தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர். இந்த விவாதங்களுக்கு வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் பதிலளித்து பேசுகையில், சுயநிதி திட்டத்தின் கீழ் 842 அடுக்குமாடி குடியிருப்புகள் 917 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை மாவட்டம் புரசைவாக்கம், எர்ணாவூர், நந்தனம், கடலூர் மாவட்டம் குண்டுசாலை, மதுரை மாவட்டம் எல்லிஸ் நகர், திருவள்ளூர் மாவட்டம் திருமழிசை, கன்னியாகுமரி மாவட்டம் வல்லன் குமாரவிளை ஆகிய இடங்களில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் கட்டப்படும் என்றார். தொடர்ந்து பேசிய அமைச்சர், வாரிய வாடகை குடியிருப்பு திட்டத்தின் கீழ் 20 குடியிருப்புகள் 18 கோடி ரூபாய் செலவில் கட்டப்படும் என்றும் கூறினார். தவணை முறை திட்டத்தில் ஒதுக்கீடு பெற்றவர்களுக்கு விற்பனை பத்திரம் வழங்க அபராத வட்டி தள்ளுபடி செய்யப்படும் என்றும், இந்த திட்டம் ஓராண்டுக்கு மட்டும் சிறப்பு திட்டமாக செயல்படுத்தப்படும் என்றும் கூறினார்.
நகர் ஊரமைப்பு ஆணையரகம் சார்பில் அறிவிப்புகளை வெளியிட்ட அமைச்சர், நில உபயோக மாற்ற விண்ணப்பங்களுக்கான முழுமையான இணைய வழி செயல்முறை நடைமுறைப்படுத்தப்படும் என்று

0: கூறினார். சுய சான்றிதழ் மூலம் வழங்கப்படும் குடியிருப்பு கட்டிடங்களுக்கான பரப்பளவு 5000 சதுர அடியாக உயர்த்தப்படும் என்றும் தெரிவித்தார். சிட்கோ, சிப்காட், எல்காட் மற்றும் ஒப்புதல் அளிக்கப்பட்ட தொழிற்சாலை மனைப்பிரிவுகளில் அமையும் கட்டிடங்களுக்கு 3 தரப்பு சான்றிதழ் மூலம் கட்டிட அனுமதி வழங்கும் நடைமுறை அறிமுகப்படுத்தப்படும் என்றும், குடியிருப்பு கட்டிட அனுமதிக்கான கூடுதல் அதிகாரம் உள்ளாட்சிகளுக்கு வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் மாற்றத்தக்க வளர்ச்சி உரிமைகள் பரிவர்த்தனைக்கான மின்னணு இணைய வழித்தளம் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும் என்றும், சாத்தங்காடு இரும்பு சந்தைக்கான வளாகம், கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடி வளாகம் ஆகியவற்றில் உள்ள சாலைகள் 20 கோடி ரூபாய் செலவில் சீரமைத்து மேம்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். கோயம்பேடு வளாகத்தில் 22,000 சதுர அடி பரப்பளவில் 5.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடங்கள் கட்டப்படும் என்றும் அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறினார். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் நகர்ப்புறங்களில் உள்ள 20 திட்ட பகுதிகளில் சிதிலமடைந்த அடுக்குமாடி குடியிருப்புகளை இடித்துவிட்டு புதிதாக 12,648 அடுக்குமாடி குடியிருப்புகள் மறுகட்டுமானம் செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வெற்றி பெற்ற பெரம்பூர் தொகுதியில் சாலையோரங்களில் ஆட்சேபகரமான இதர பகுதிகளில் வாழும் வீடற்ற ஏழை எளிய குடும்பங்களுக்காக 462 அடுக்குமாடி குடியிருப்புகள் சுமார் 111 கோடி ரூபாய் செலவில் கட்டப்படும் என்ற மகிழ்ச்சிகரமான அறிவிப்பை அமைச்சர் திரு ராஜ்குமார் வெளியிட்டு அவையை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தினார். சில நேரத்தில் ஆளுங்கட்சி எதிர்கட்சிகளுக்கு இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டாலும் பேரவைத் தலைவரின் சாத்வீகமான நடவடிக்கையால் பேரவையின் இன்றைய நடவடிக்கைகள் அமைதியோடு முடிவிற்றது.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் துரை கருணாநிதி அவர்கள், வாசித்தவர் ஷியாமலா அவர்கள். நேரம் 7:10:10. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். வாசிப்பவர் எம் ஹரிஹரன்.
2: கோவை மாவட்டம் வால்பாறையில் வந்தே மாதரம் பாடலின் 150 ஆண்டு தினம் மற்றும் சுதந்திர தினத்தை முன்னிட்டு வால்பாறை தலைமை அஞ்சலக அதிகாரி மணிவண்ணன் தலைமையில் தேசியக்கொடி பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் இந்திய தாய் நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் தங்களின் இல்லங்களில் மூவர்ண கொடியான தேசிய கொடியை ஏற்றி வந்தே மாதரம் பாடலை பாடி சிறப்பிக்கும் வகையில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. வால்பாறை தலைமை அஞ்சலகத்தின் முன்பு தொடங்கிய இந்த பேரணி நகர்பகுதி வழியாக காந்தி சிலை பேருந்து நிலையம் மற்றும் புதிய பேருந்து நிலையம் வழியாக சென்று அஞ்சலகத்தில் நிறைவு செய்யப்பட்டது. மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மத்திய மக்கள் தொடர்பகம் சார்பில் மக்கள் நலத்திட்டங்களான பெண் குழந்தையை காப்போம், பெண் குழந்தைக்கு கற்பிப்போம், தூய்மை இந்தியா திட்டம், பிரதமரின் மக்கள் மருந்தக திட்டம் மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு பாரத இயக்கம் குறித்து 2 சிறப்பு விழிப்புணர்வு முகாம் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் உதவி இயக்குநர் திரு பாலநாகேந்திரன் தலைமையுரையாற்றினார். இந்திய தர நிர்ணய அமைவனம் கோயம்புத்தூர் அலுவலகத்தின் விஞ்ஞானி டாக்டர் எஸ் ரினோ ஜான் மற்றும் கனரா வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் இயக்குநர் எம் சுகன்யா ஆகியோர் சிறப்புரையாற்றினர். மேலும் காவல் துணை கண்காணிப்பாளர் நவீன்குமார் இதில் கலந்து கொண்டு போதை ஒழிப்பு குறித்து மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதத்தில் உறுதிமொழி எடுக்கப்பட்டது. ஆண்டுதோறும் ஜூலை 29 சர்வதேச புலிகள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்திய நாட்டின் தேசிய விலங்கான புலிகள் பாதுகாப்பு மற்றும் அதன் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதன் அவசியம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்துள்ள ஆனமலை புலிகள் காப்பக வனத்துறை சார்பில் ஆழியார் பகுதியில் விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. இந்த பேரணியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தன்னார்வ அமைப்புகளுடன் கல்லூரி மாணவ மாணவிகள் இணைந்து புலியின் படங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு வனத்தை காப்போம், புலிகளை காப்போம் என கோஷங்கள் எழுப்பி ஊர்வலமாக சென்றனர். இந்த ஊர்வலத்தை பொள்ளாச்சி வனச்சரகர் அப்துல்லா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஆழியார் அணை பூங்கா, மின்வாரிய குடியிருப்பு, ஆழியார் அறிவு திருக்கோவில் வழியாக சென்று வனத்துறை சோதனை சாவடியில் உறுதிமொழி எடுத்து ஊர்வலம் நிறைவு பெற்றது. கோவை எட்டிமடை பகுதியில் உள்ள அமிர்தா விஸ்வ வித்யா தீபம் பல்கலைக்கழகத்தின் 30th பட்டமளிப்பு விழா கல்லூரி அரங்கில் நடைபெற்றது. இதில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைவர் ஞானேஷ்குமார், நிதி ஆயோக் அமைப்பின் உறுப்பினர் பாலசுப்பிரமணியம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் சிறப்புரையாற்றிய நிதி ஆயோக் அமைப்பின் உறுப்பினர் டாக்டர் சுப்பிரமணியம், இளைஞர்கள் தொழில் முனைவோராக மாற வேண்டும் எனவும், நிதி மேலாண்மை மட்டுமின்றி தொழிலில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு சிறந்த வகையில் தீர்வு காண்பவர்களாக உருவாக வேண்டும் என குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து சிறப்புரையாற்றிய இந்திய தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார், நாட்டின் ஜனநாயகத்தில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்றி வருவதாகவும், அவர்களுக்கான கல்வி அறிவுக்கு பல்கலைக்கழகங்கள் அடித்தளம் இடுவதாகவும், அதே நேரத்தில் மாணவர்களின் மனநலனையும் பாதுகாத்து சிறந்த பாரதத்தை உருவாக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். மத்திய ஜவுளி அமைச்சகத்தின் கைத்தறி அபிவிருத்தி ஆணையத்தின் கீழ் செயல்படும் நெசவாளர் சேவை மையம் மற்றும் சிறுமுகை கைத்தறி உற்பத்தியாளர்கள் நிறுவனம் ஆகியவை

0: சார்பில் கோயம்புத்தூர் மாவட்டம் சிறுமுகையில் கைத்தறி தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சேலம் நெசவாளர் சேவை மையத்தின் உதவி இயக்குநர் புகழேந்தி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கைத்தறி நெசவுக்கு மத்திய மாநில அரசுகள் வழங்கி வரும் முக்கியத்துவம் மற்றும் நலத்திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் கைத்தறி நெசவில் நீண்ட காலமாக ஈடுபட்டு வரும் நெசவாளர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. தேசிய கைத்தறி வளர்ச்சி திட்டத்தின் கீழ் தேசிய விருது பெற்ற 4 கைத்தறி நெசவாளர்களுக்கு மாதந்தோறும் 8,000 ரூபாய் வழங்கும் ஓய்வூதிய திட்டத்தின் பயன்களும் இந்நிகழ்வில் வழங்கப்பட்டன. மேலும் ஜவுளித்துறையில் உயர்கல்வி பயிலும் கைத்தறி நெசவாளர்களின் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் ஒப்புதல் ஆணைகளும் வழங்கப்பட்டன. சுதேசி ஜக்ரான் மஞ்ச் அமைப்பு சார்பில் கோவை ரத்னம் கிராண்ட் அரங்கில் சுதேசி மேலா எனும் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கான நிகழ்ச்சி நடைபெற்றது. இதன் துவக்க விழா நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு சுதந்திர போராட்ட தியாகி வ.உ. சிதம்பரனார் அவர்கள் முன்னெடுத்த சுதேசி இயக்கத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்போது வெற்றிகரமாக செயல்படுத்தி வருவதாகவும், கோவை சுதேசி மேலா போன்ற நிகழ்வுகள் உள்நாட்டு உற்பத்தியாளர்களை ஊக்குவிப்பதோடு புதிய தொழில் முனைவோரை உருவாக்கும் எனவும் குறிப்பிட்டார். தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு மத்திய அரசின் இளைஞர் நலத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மேரா யுவ பாரத் சார்பில் கேலோ இந்தியா சம்வாத் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக கோயம்புத்தூரில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக மண்டல வளாகம் மற்றும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரி ஆகிய இரு இடங்களில் இந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. நிகழ்ச்சியின் முக்கிய அம்சமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் உரை நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இதில் மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் மை பாரத் தன்னார்வலர்கள் ஏராளமானோர் பங்கேற்று போதை பழக்கத்திற்கு எதிராக உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர்.
1: கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வாசித்தவர் எம். ஹரிஹரன் அவர்கள். இன்னும் சிலோடுகள் தொடர்ந்து தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள், வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 4 மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விளையாட்டுத் துறைக்கான முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தொழில்துறை கடந்த மாதம் 6.7% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நேபாள வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 547 அதிகரித்துள்ளது. பொன்ட்ரியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 4 மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதுதொடர்பாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எடுத்துரைத்த புள்ளி விவரங்களையும் பகிர்ந்துள்ளார். பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதியும் 39,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக திரு நரேந்திர மோடி அதில் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களை ஏற்றுமதி செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு எளிதாக்கியுள்ளது. ஒருங்கிணைந்த சீர்திருத்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த நெறிமுறைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்களுக்கு சர்வதேச அளவில் வர்த்தக வாய்ப்புகளை எளிதாக ஏற்படுத்தி தரும் நோக்கில் இந்த சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விளையாட்டுத்துறைக்கான முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்தியாவில் நடத்தப்பட உள்ள சர்வதேச போட்டிகளுக்கான ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் இக்கருத்தை பதிவு செய்துள்ளார். 2036 ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துவதற்கான உரிமை கோருவது தொடர்பாக இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள காமன்வெல்த் போட்டிகளுக்கான ஏற்பாடுகள் குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக திரு அமித்ஷா கூறியுள்ளார். தீவிரவாத செயல்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்கென தேசிய புலனாய்வு முகமையின் 3 புதிய நீதிமன்றங்களை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திரா, ராஜஸ்தான் மற்றும் பீகார் மாநிலங்களில் இந்த நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் உயர்நீதிமன்றங்களை கலந்து ஆலோசித்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்தல் மேலாண்மையில் ஒருங்கிணைந்து செயல்படுவதென இந்தியாவும் அர்ஜென்டினாவும் முடிவு செய்துள்ளன. இந்தியாவிற்கான அர்ஜென்டினா தூதர் திரு மரியானோ அகஸ்டின் காசினோ தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமாரை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். தேர்தல் நடவடிக்கைகள் தொடர்பாக அலுவலர்களுக்கு பரஸ்பரம் பயிற்சி அளிப்பது என்றும் இந்த பேச்சுகளின் போது தீர்மானிக்கப்பட்டது. கடல்சார்

ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் முடிவு செய்துள்ளன. இதுதொடர்பாக ஆஸ்திரேலியாவுக்கான இந்திய தூதர் திரு நாகேஷ் சிங் கான்பராவில் அந்நாட்டு கடற்படை தலைமை தளபதி பால் பக்லியை சந்தித்து பேசினார். இரு நாடுகளுக்கு இடையேயான கடல்சார் ஒத்துழைப்பு குறித்து இந்த சந்திப்பின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டது. பொதுத் தேர்வுகளில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து சம்பந்தப்பட்ட தரப்பினர் பரிந்துரைகளை சமர்ப்பிக்குமாறு மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட உயர்நிலைக் குழு கேட்டுக் கொண்டுள்ளது. திரு நந்தன் நிலைக்கனி தலைமையிலான இந்த குழு தேர்வு முறைகளில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து ஆராய்ந்து வருவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 10 ஆண்டுகளை கடந்த UPI பண பரிவர்த்தனை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். தொழில்துறை கடந்த மாதம் 6.7% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உற்பத்தி துறை 7.3%, மின் மற்றும் எரிவாயுத்துறை 8.7% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மேற்குவங்கத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 60 பச்சிளங்குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக அம்மாநில தலைமைச் செயலருக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஊடகங்களில் வெளியான செய்திகளின் அடிப்படையில் தாமாக முன்வந்து இந்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ள தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இதுகுறித்த விரிவான அறிக்கையை 2 வாரங்களுக்குள் சமர்ப்பிக்குமாறு அந்த நோட்டீஸில் அறிவுறுத்தியுள்ளது. மால்டா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இம்மாதம் 60 பச்சிளங்குழந்தைகள் உயிரிழந்ததை அடுத்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. கர்நாடகாவில் 72,000 அரசு காலி பணியிடங்களை பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில துணை முதலமைச்சர் திரு பரமேஸ்வரா கூறியுள்ளார். பெங்களூருவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த கொள்கை அளவில் முதலமைச்சர் ஒப்புக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இதற்கிடையே அம்மாநில அமைச்சர் திரு நாகேந்திரா தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக அறிவித்துள்ளார். பெங்களூருவில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழங்குடியினர் நலத்திட்டங்களுக்கான வாரிய முறைகேடுகளில் தமக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என்று கூறினார். இருப்பினும் இப்பிரச்சினையில் எதிர்க்கட்சிகள் தம்மீது தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவிப்பதாகவும் இதற்கு தார்மீக பொறுப்பேற்று தமது பதவியை ராஜினாமா செய்வதாகவும் திரு நாகேந்திரா தெரிவித்தார். தொழில்துறை வளர்ச்சிக்காக மகாராஷ்டிரா அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். நாசிக்கில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். நாசிக் நகரின் தொழில் வளர்ச்சி இடையில் சற்று பின்தங்கியதாகவும் தற்போது அது சரி செய்யப்பட்டு வளர்ச்சி வேகம் கண்டு வருவதாகவும் அவர் கூறினார். மகாராஷ்டிரா வளர்ச்சியில் நாசிக் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்தார். கோவாவில் மதமாற்ற தடைச்சட்ட வரைவு மசோதா தொடர்பான விவாதம் சட்டப்பேரவையில் நடைபெறும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் கூறியுள்ளார். இன்று பனாஜியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவா சட்டப்பேரவை மழைக்கால கூட்டத்தொடர் வரும் திங்கட்கிழமை தொடங்க உள்ளதை சுட்டிக்காட்டினார். இந்த மசோதாவிற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் திரு பிரமோத் சாவந்த் தெரிவித்தார். இந்த மசோதாவிற்கு காங்கிரஸ், ஆம் ஆத்மி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. பஞ்சாபில் போதைப் பொருட்கள் மற்றும் ஆயுதங்களை கடத்தியதாக 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில காவல்துறை தலைவர் திரு கௌரவ் யாதவ் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்களும் போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு கௌரவ் யாதவ் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் வருடாந்திர அமர்நாத் யாத்திரை இன்று நிறைவடைந்தது. 57 நாட்கள் நடைபெற்ற இந்த யாத்திரை இன்று உரிய பூஜைகளுடன் நிறைவு பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா குவைத் இடையேயான பாதுகாப்பு குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. பாதுகாப்புத்துறை இணைச் செயலர் திரு அமிதாப் பிரசாத் தலைமையிலான குழுவினர் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். நேபாள வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 547 அதிகரித்துள்ளது. 1500 மேற்பட்டோரை தேடும் பணி நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே சீனாவில் நேரிட்ட நிலநடுக்கம் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக

பல்வேறு பகுதிகளிலிருந்து 800க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர். மேலும் ஒரு காட்டாற்று வெள்ளம் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளதால் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக நேபாள அரசு தெரிவித்துள்ளது. நார்வே மன்னர் 5ஆம் ஹரால்ட் இன்று காலமானார். அவருக்கு வயது 89. அவரது மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்பட பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். போன்சியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-9, 21-15 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் பொன்பிச்சா சோய்கி வாங்கை வென்றார். அமெரிக்காவில் நடைபெற்ற கிராண்ட் செஸ் டூர் போட்டியில் பட்டம் வென்ற பிரக்ஞானந்தாவுக்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சீனாவுக்கு எதிரான முதலாவது ஜூனியர் பயிற்சி ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டிக்கு தயார்படுத்தும் வகையில்

0: வி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சீனாவுக்கு எதிரான முதலாவது ஜூனியர் பயிற்சி ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டிக்கு தயார்படுத்தும் வகையில் இரு அணிகளும் 3 பயிற்சி போட்டிகளில் பங்கேற்கின்றன. புனே சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரிஷிகா நந்தி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 4 மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விளையாட்டுத் துறைக்கான முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தொழில்துறை கடந்த மாதம் 6.7% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நேபாள வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 547 அதிகரித்துள்ளது. பொன்ச்சியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 7:25. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் பண்ணை செய்திகள் கேட்கலாம். உழவர் நண்பர்களே, அடுத்து வரும் மழையை நம்பி பயிர் சாகுபடிக்காக காத்திருக்கிறோம். அடுத்த பருவத்தில் என்ன பயிர் சாகுபடி செய்ய இருக்கிறோம்? நெல், உளுந்து, மக்காச்சோளம், கேழ்வரகு, குதிரைவாலி, வரகு, சாமை, பாசிப்பயிறு, கொள்ளு, நிலக்கடலை, ஆமணக்கு, தீவனச்சோளம், அகத்தி, குதிரை மசால், வேலி மசால், காய்கறி பயிர்களான தக்காளி, கத்தரி, மிளகாய், பீர்க்கன், வெண்டை, புடலை, வெங்காயம், செடி முருங்கை, அவரை, கொத்தவரை, காய்கறி தட்டைப்பயிறு, சாம்பல் பூசணிக்கீரை, பாலக்கீரை, இவற்றின் விதைகள் தேவையா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுங்கள். அல்லது இயக்குநர், விதை மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர், 641-0003 என்ற முகவரியை தொடர்பு கொள்ளுங்கள். அல்லது தொலைபேசி எண்கள் 0422-6611-23 இந்த எண்ணை தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் வாரியாகவும் தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் முகவரி seedunit@tnau.ac.in. பண்ணையாளர்கள் கவனத்திற்கு, புறக்கடையில் கோழிகள் வளர்ப்பதன் மூலம் வீட்டிற்கு தேவையான இறைச்சி மற்றும் முட்டைகள் கிடைக்கின்றன. குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெற இயலும். மகளிருக்கு ஏற்ற சுய வேலைவாய்ப்பு தொழில் இது. மேம்படுத்தப்பட்ட இனங்களான ரோபோ வெள்ளை, கிரிராஜா, வனராஜா, கிராமப்பிரியா, ராமலட்சுமி ஆகிய கோழி இனங்களை வளர்க்கலாம். நாட்டு இனங்களான கொண்டை கோழி, சண்டை கோழி, கழுகு கோழி, கருங்கால் கோழி ஆகிய இனங்களையும் வளர்க்கலாம். பெட்டை கோழிகள் 25-30 வார வயதில் முட்டையிட ஆரம்பிக்கும். நாட்டு இனங்கள் ஒரு வருடத்திற்கு 60-120 முட்டைகள் வரை இடும். மேம்படுத்தப்பட்ட இனங்கள் ஒரு வருடத்திற்கு 130-180 முட்டைகள் வரை இடும். தீவனமாக உடைத்த அரிசி, கம்பு, சோளம், கேழ்வரகு, மக்காச்சோளம், புழு பூச்சிகள், கரையான்கள் போன்றவற்றை பயன்படுத்தலாம். கோழிகளில் ஏற்படும் வெள்ளைக்கழிச்சல் நோய்க்கு எதிராக 8-16 வார வயதில் ராணிக்கெட் தடுப்பூசியை போடுதல் அவசியம். புறக்கடை கோழி வளர்ப்பு பற்றி இன்னும் விவரங்கள் வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்களை அணுகுங்கள். அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முருங்கை சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு, உங்கள் முருங்கைக்காயில் காய் ஈ தாக்குதலினால் காய்கள் காய்ந்தும் பிழந்தும் காணப்படும். காய்களில் இருந்து தேன் போன்ற திரவம் வடியும். இது பிசின் போல காணப்படும். இதனை கட்டுப்படுத்த தாக்கப்பட்ட மற்றும் காய்ந்து விழுந்த காய்களை சேகரித்து அழிக்க வேண்டும். பூச்சியினை ஈர்க்கும் பொருட்களான சிட்ரோனெல்லா எண்ணெய், நீலகிரி எண்ணெய், வினிகர், அசிட்டிக் அமிலம், டெக்ஸ்ட்ரோஸ் அல்லது லாக்டிக் அமிலத்தை வைத்து ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். மரங்களை சுற்றியுள்ள நிலத்தை உழவு செய்து மண்ணில் இருக்கும் கூட்டுப்புழுக்களை அழித்து தாய்ப்பூச்சி உருவாவதை தவிர்க்கலாம். நிம்பிசிடின் என்ற வேம்பு சார்ந்த மருந்தினை 1 லிட்டருக்கு 3 மில்லி என்ற அளவில் கலந்து காய் உருவான பிறகும் 35 நாட்கள் கழித்தும் தெளித்து முருங்கையில் காய்

0: ஏன் வள்ளி, நான் சொன்னதை பத்தி யோசிச்சியா இல்லையா? பதிலே சொல்ல மாட்டேங்கிற.
1: எதை பத்தி கேக்குற செல்வி?
0: சரியா போச்சு, கூடுதல் வருமானம் பார்க்கணும், அதுவும் சின்ன முதலீட்டுலன்னு யோசனை கேட்டியே.
1: ஆமா ஆமா, நீ கூட தேனி வளர்ப்பு செய்ய சொன்னல்ல.
0: இப்ப வாச்சும் ஞாபகம் வந்துச்சு. இது விஷயமா முடிவெடுத்தியா இல்லையா?
1: செல்வி, நீ சொன்ன யோசனை நல்லா தான் இருக்கு. ஆனா
0: ஆனா என்ன பிள்ள?
1: ஆனா தேனீக்களை எப்படி பராமரிக்கிறது, எப்படி வளர்க்கறது, எப்படி தேனை சேகரிக்கிறது?
0: வள்ளி பொறு பொறு பொறு, நீ பேசுறத பார்த்தா உனக்கு தேனி வளர்ப்புல ஆர்வம் இருக்கு, ஆனா அதுல சந்தேகங்களும் இருக்குன்னு புரியுது. சந்தேகம் இருந்தா அதை முத தெளிவுபடுத்திக்கணும் புள்ள, அப்பதான் நல்ல முடிவா எடுக்க முடியும்.
1: நீ சொல்றதும் சரிதான்.
0: இங்க பாரு வள்ளி, தேனி வளர்ப்புல பல தொழில்நுட்பங்களை நாம தெரிஞ்சுக்கணும். அறிவியல் முறையிலான தேனி வளர்ப்பு பத்தின விவரங்களை காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தோட்டக்கலை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் வி சங்கீதா அவங்க எடுத்து சொல்றாங்க. முத இந்த விவரங்களை கேட்டுக்க.
2: தேனி இனங்களை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். எதனாலன்னு பாத்தீங்கன்னா, அதை பத்தி ஒரு புரிதல் இருந்தா தான் எந்த வகையான தேனியை வந்து நம்ம வளர்க்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு புரிதல் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். உலகத்துல வந்து கிட்டத்தட்ட 20,000 மேற்பட்ட தேனி இனங்கள் இருக்கிறதா அறியப்படுது. அதில் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வகையான தேனி இனங்கள் தான் வந்து வளர்ப்புக்கு உகந்தவை. வணிக ரீதியாகவும் சரி, மகரந்த சேர்க்கைக்கு ப்ளஸ் வந்து தேன் எடுக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்துட்டு அந்த 5 தேனீக்கள் தான் வந்து முக்கிய பங்களிப்பை வந்து வழங்கிட்டுருக்கு. அதில் வந்து முதலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேனி. இது வந்து இந்தியாவில் பாரம்பரியமாக வளர்க்கக்கூடிய ஒரு முக்கிய தேனீர் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மரப்பட்டிக்கு இல்லை வளர்க்குறதுக்கும் ரொம்ப உகந்ததாக இருக்குது. இந்த இந்திய தேனீக்கூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து 20,000 to 40,000 தேனீக்கள் வந்து இருக்கும். இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 5 to 15 kg வரைக்கும் தேன் வந்து நம்மளால் எடுக்க முடியும். இந்த இனத்தோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து இந்திய தேனி அப்படின்றதுனால இந்தியாவில் நிலவக்கூடிய காலநிலைக்கு ஏற்ற மாதிரி ஓரளவுக்கு பொருந்தி வளரக்கூடிய தன்மை கொண்டது. அதனால் இது வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடிய, அதாவது தேனி வளர்ப்பை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வகை தேனியை வந்து தேர்வு செஞ்சு வளர்ப்புக்கு எடுத்துகிட்டு போகலாம். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இத்தாலிய தேனி. இது வந்து வணிக ரீதியாக வளர்க்குறதுக்கும் ரொம்ப உகந்ததாக இருக்குது. இதோட கூட்டில் வந்து பார்த்திங்கன்னா 50,000 to 80,000 வரையில் தேனீக்கள் வந்து இருக்கும். இதில் வந்து நல்ல மேலாண்மை முறை இருந்துச்சு அப்படின்னா 30 to 60 kg வரைக்கும் தேன் எடுக்க முடியும். அதே மாதிரி இது வந்து மகரந்த சேர்க்கைக்கும் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி, கடுகு, அது மட்டும் இல்லாமல் கொய்யா, சப்போட்டா, இது மாதிரி பல தோட்டங்கள் வச்சிருக்கிறவங்க, எண்ணெய் வித்து பயிர்கள் வச்சிருக்கிறவங்கலாம் வந்துட்டு இந்த வகையான தேனீக்கள் இருக்கும்போது நல்ல வந்து மகரந்த சேர்க்கை நடைபெற்று மகசூல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பும் வந்து அதிகமாக இருக்கு. ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலாண்மை, நோய் மேலாண்மையும் உணவு மேலாண்மையிலையும் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். ஏன்னா அதிகப்படியான நோய் தாக்குதலுக்கு உட்படக்கூடியது. அதே மாதிரி உணவும் வந்து அதிகப்படியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ரகம். அடுத்ததாக வந்து மலைத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், இங்கிலீஷில் ராக் பீ அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து மரப்பெட்டியில் வந்து வளர்க்குறது சிரமம். இது வந்து அங்கங்கே மலைப்பகுதிகளில் மரங்களில் வந்து ஒரு பெரிய கூடாக கட்டியிருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ரகம். இதுலேருந்து வந்து 25

40 கிலோ வரைக்கும் நம்மளால் வந்து தேன் எடுக்க முடியும். ஆனால் இது வந்து ஒரு மாதிரி ஆக்ரோஷமான தன்மை உடைய ஒரு தேனீரகம் அப்படின்றதுனால இதை வந்து நம்ம வளர்ப்புக்கு எடுத்துட்டு போகிறது கொஞ்சம் சிரமம். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா கொம்பு தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதெல்லாம் வந்து மரக்கிளைகள், சின்ன சின்ன புதர்கள் அந்த மாதிரி இடத்துல வந்து கூடு கட்டி வளரக்கூடியது. இதோட கூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2000-5000 வரையிலான தேனீக்கள் மட்டுமே தான் இருக்கும். இதில் வந்து ஆண்டுக்கு வந்து 1/2 கிலோவில் 1 கிலோ தேன் மட்டும் தான் எடுக்க முடியும். ரொம்ப சின்ன வகையான தேனீ இது. இது வந்து அதிகமாக மகரந்த சேர்க்கைக்கு வந்து பங்களிப்பை வந்து கொடுக்குது. அடுத்ததாக வந்து இந்த ஸ்டிங்லெஸ் பீன் சொல்லுவோம், தமிழில் கொட்டாத தேனி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கே இருக்காது. இதுவும் வந்து ரொம்ப இடுக்கான இடங்கள், சுவரோட இடுக்கில், மரப்பொந்தில் இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு கூடு கட்டக்கூடிய இனங்கள். இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 300-800 கிராம் வரைக்கும் தான் தேன் எடுக்க முடியும். ஆனால் வந்து இதில் வந்து மருத்துவ குணம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இதோட விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். மகரந்த சேர்க்கைக்கும் ரொம்ப உகந்த ஒரு இனம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த தேனியில் வந்து 3 சமூக அமைப்புகள் தான் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 ராணி தேனி, 2 வந்து ஆண் தேனி, 3 வந்து வேலைக்கார தேனி. இதில் வந்து இந்த ராணி தேனியோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டையிடுதல் மட்டும்தான் இதோட ஒரே ஒரு முக்கியமான வேலை. ஒரு நாளைக்கு வந்துட்டு 1500-2000 முட்டைகள் வரைக்கும் வந்து இடக்கூடியது. அதோட ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா 2-3 வருஷம் வரைக்கும் கூட இருக்கக்கூடியது. இதே ஆண் தேனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் இனப்பெருக்கத்துக்காக மட்டும்தான் வந்து அது இருக்கும். அதை தவிர வேற எந்த பணியிலையும் வந்துட்டு இந்த ஆண் தேனி வந்து ஈடுபடாது. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கார தேனீக்கள். வேலைக்கார தேனீக்கள் எல்லாமே வந்து பெண் தேனீக்கள் தான். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேன் சேகரிக்கிறது, மகரந்தத்தை சேகரிக்கிறது, கூட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கிறது, பாதுகாக்கிறது, மெழுகு உற்பத்தி, அப்புறம் வந்து அந்த தேன் குஞ்சுகள் புழுக்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து பராமரிக்கிறது, இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறது இந்த வேலைக்கார தேனீக்கள் தான். அடுத்ததான் வந்து தேன் வளர்ப்பில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலநிலைக்கு ஏற்ற மாதிரி எப்படி அதை வந்து பராமரிக்கணும். இப்போ ஏன்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச், அதாவது வந்து காலநிலை மாற்றம், எல்நினோ சொல்லியிருக்காங்க, அதிகமான வெப்பம் வந்து உருவாக போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதை வந்து பராமரிப்பு பண்ணணும், உணவளிப்பும் அதுக்கேற்ற மாதிரி வந்து கொடுக்கணும். ஸோ அதை பற்றி வந்து ஒரு பார்வை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக வெப்பநிலை, கோடைக்காலம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த டைமில் வந்துட்டு இந்த கூட்டோட வெப்பநிலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் வந்துட்டு தேன் சேகரிப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். தேனீக்கள் வந்து இந்த வெயிலில் ரொம்ப தூரம் பறந்து போய் தேனை எடுத்துகிட்டு வந்து சேகரிக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து ராணி தேனியோட முட்டையிடும் விகிதமும் வந்து ரொம்ப கம்மியாகிடும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்டிகளை வந்து நம்ம எப்போவுமே தேனி வளர்ப்புனாலே ஒரு நிழலான இடத்த தான் வந்து தேர்வு செய்யணும். ரொம்ப நேரம் வந்து அந்த பெட்டியில் வெயில் படுற மாதிரியான இடங்களில் வைக்கிறத வந்து தவிர்த்தரணும். அதே மாதிரி நல்ல காற்றோட்ட வசதியை ஏற்படுத்தணும். பெட்டிக்குள்ள உஷ்ணம் அதிகமாக ஆகிறத தடுக்கிறதுக்காக நல்ல காற்றோட்ட வசதியை வந்து நம்ம ஏற்படுத்தணும். அதே மாதிரி வந்து பக்கத்தில் சுத்தமான குடிநீரை வந்து நம்ம வைக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அந்த தண்ணி வந்து தேனீக்களுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு தண்ணியை வந்து நம்ம வைக்கக்கூடாது. சுத்தமான தண்ணீரை வைக்கிறது அவசியம். இல்லைன்னா தேனீக்களுக்கு கூட வயிற்றுப்போக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல வெயில் நேரமாக இருக்கிற டைமில் அடிக்கடி இந்த பெட்டியை திறந்து பார்க்குறது அந்த மாதிரியான விஷயங்களை வந்து தவிர்த்தரணும். அதனால் வந்து பெட்டிக்குள்ளே உஷ்ணம் அதிகமாகும். அதனால் அது வந்து பூச்சிகளுக்கு ஒரு அசௌகரியத்தை வந்து ஏற்படுத்தும். இந்த டைமில் நம்ம என்ன மாதிரியான உணவு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து தேனீக்கள் ரொம்ப தூரம் பறந்து போய் தேனை கலெக்ட் பண்ணிட்டு வர முடியாது. பக்கத்தில் இருக்கக்கூடிய பூக்கள்லேருந்து எடுக்கக்கூடிய தேனி வந்து அதுக்கு போதுமான அளவாக இருக்காது. அதுக்காக வந்து செயற்கை முறையில் நம்ம வந்து உணவை வந்து அதுக்கு கொடுக்க வேண்டியது அவசியம். செயற்கை முறைனா ஒன்றும் இல்லை, 1 பங்கு சர்க்கரையும் 1 பங்கு வந்து நீர், 1:1 ரேஷியோவில் வந்துட்டு நம்ம இதை கலந்து அதுக்கு வந்து உணவாக கொடுக்கணும். அந்த தண்ணியை கலக்கும்போது சுத்தமான நீராகவும் நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு வெதுவெதுப்பாக இருக்கிற டைமில் அந்த சர்க்கரையை போட்டு நல்லா கரையணும். கரைஞ்சதுக்கப்புறம் வந்து அதை உணவாக கொடுக்கலாம். கண்டிப்பாக வெள்ளத்தை வந்து உணவாக கொடுக்கறத வந்து தவிர்த்தரணும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்து சீக்கிரமாக வந்து வெயில் டைமில் புளிக்கக்கூடிய தன்மையுடையது. அது வந்து தேனீக்களுக்கு வந்து வயிறு உபாதைகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்துட்டு சர்க்கரையை மட்டுமே வந்து நம்ம பயன்படுத்தணும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா மழைக்காலத்தில் வந்து தேனீக்கள் வந்து வெளியில் செல்ல முடியாது, மழை வந்துட்டுருக்கும். அதனால் வந்துட்டு ரொம்ப தூரம் போய் அதனால் வந்து தேனையோ மகரந்தத்தையோ சேகரிச்சிட்டு வர முடியாது. அதனால் வந்துட்டு அது கூட்டிலேயே தான் இருக்கும். அந்த டைம்லேயும் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2:1, அதாவது 2 நான் சொல்கிறது வந்து 2 பங்கு சர்க்கரையும் 1 பங்கு நீரும் அந்த விகிதத்தில் வந்து நம்ம கலந்து கொடுக்கணும். அதே மாதிரி பெட்டிகளை வந்து கொஞ்சம் உயரமான இடத்துல வைக்கிறது, மழை நீர் வந்து உள்ளே போகாத மாதிரி அந்த மூடியெல்லாம், ஏதாவது அந்த பக்கமாக வரக்கூடிய நாய் அல்லது விலங்குகள் வந்து தட்டிவிட்டு மூடி சரியாக மூடாமல் இருக்கும், அதெல்லாம் நம்ம கவனித்து கரெக்டாக மூடி வைக்கணும். அதே மாதிரி காற்றோட்டமும் வந்து கரெக்டாக இருக்குதா என்ன அப்படின்றதையும் நம்ம வந்து உறுதிப்படுத்திக்கணும். அதே வந்து குளிர்காலத்தில் பார்த்திங்கன்னா புழுக்களோட வளர்ச்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி வந்து தேனீக்களோட அந்த மூமெண்ட்டு வெளியே போகிற வர விகிதமும் வந்து நார்மலாக இருக்கிறத

ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ரொம்ப அதிகமான குளிர்ந்த காற்று வந்து அந்த பெட்டிக்குள்ளே போகாத மாதிரி அந்த நுழைவு வாயில் வந்து கொஞ்சம் மூடி வைக்கணும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, தேவையற்ற காலி சட்டங்கள்லாம் உள்ளே இருக்கும் இல்லையா நிறைய, அந்த சட்டங்களெல்லாம் வந்து அகற்றிடணும். இந்த டைம்லேயும் வந்து நம்ம 2:1 அப்படின்ற விகிதத்தில் இருக்கக்கூடிய உணவை வந்து கொடுத்தா போதுமானது. அதே மாதிரி வறட்சி காலத்தில் பூக்கள் வந்து அதிகமாக இருக்காது. அந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1:1 அப்படின்ற விகிதத்தில் வந்து அந்த உணவை வந்து கொடுக்கணும் அந்த தேனீக்களுக்கு. கண்டிப்பாக 2 அல்லது 3 நாளைக்கு ஒரு தடவை வந்து உணவை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த பருவநிலைக்கு ஏற்ற மாதிரி வந்து தேனீக்களை மெயின்டைன் பண்ணுறதுல முக்கியமாக நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனீ பெட்டிகளை வந்து கிழக்கு அல்லது தென்கிழக்கு திசையை பார்த்த மாதிரி வைக்கணும். அதே மாதிரி ஆண்டு முழுக்க வந்து பூக்கள் வந்து இருக்கிற மாதிரி, அதாவது முருங்கை, அகத்தி, எள்ளு, சூரியகாந்தி, கிளைரிசிடியா, செஸ்பேனியா, அதே மாதிரி கொய்யா, தென்னை, வேம்பு, இந்த மாதிரியான பயிர்கள், அதாவது தொடர்ந்து வந்து பூக்கள் வந்து ஏதாவது பூத்துட்டே இருக்கிற மாதிரியான செடிகள் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதே மாதிரி வந்து அந்த பூக்கிற டைமில் வந்து பூச்சிக்கொல்லிகள் தெளிக்கிறத வந்து தவிர்த்தரணும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, பூச்சிக்கொல்லிகள் தெளித்தா அந்த இடத்துக்கு வந்துட்டு தேனீக்கள் வந்து வராது. அதனால் அதை வந்து தவிர்க்கணும். இந்த மாதிரி பண்ணுறதுனால வந்து நமக்கு மகரந்த சேர்க்கையும் அதிகரித்து 15%-20% மகசூலும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 1 வாரத்துக்கு அல்லது 10 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக வந்து பெட்டியை வந்து நம்ம பார்வையிட்டுக்கிட்டே இருக்கணும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து நிறைய இடர்பாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பல்லியோ, தவளையோ, அல்லது வந்து இந்த அந்துப்பூச்சியோ, இந்த மாதிரியான பூச்சிகள் வந்து பெட்டிக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா, தேனீக்கள் வந்து ராணி தேனி வந்து இடம்பெயர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ராணி தேனி வந்து கூட்டை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா மற்ற எல்லா தேனீக்களுமே வந்து கூட்டை விட்டு வெளியே போயிடும். அதனால் அந்த பெட்டி வந்து எம்டி ஆகிடும். அதனால் வந்துட்டு கண்டிப்பாக 1 வாரத்துக்கு 1 தடவை வந்து தேனீக்களை வந்து பார்க்கணும். தேனி வளர்ப்பில் முக்கியமான இன்னொரு விஷயம் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா, அதிகமாக தேனி பெட்டியை வந்து சேதப்படுத்தக்கூடியது வந்து எறும்பும், அடுத்தது வந்து இந்த மெழுகு அந்துப்பூச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது ரெண்டும் தான் ரொம்ப அதிகப்படியான தொந்தரவை கொடுக்கக்கூடியது. இந்த எறும்புகள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்டிகள் வைக்கிறதுக்கு கீழே வந்து நம்ம தேன் பெட்டி தாங்கிகள் வந்து வைப்போம். அதோட கால்களில் வந்து கிரீஸ் மாதிரி ஏதாவது ஒட்டக்கூடிய ஒரு பசையை வந்து நம்ம தடவி விட்டுறணும். அப்படி இல்லைன்னா 4 கால்லையுமே வந்துட்டு டம்ளரில் தண்ணி வச்சு தாங்கிகள் மூலியமாக பெட்டிகளுக்கு எறும்புகள் ஏறாமல் நம்ம வந்து பார்த்துக்கணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மெழுகு அந்துப்பூச்சி இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனடைகளில் வந்து ஒரு சுரங்கம் மாதிரி ஒரு அமைச்சு மெழுகை வந்து அப்படியே அழிச்சிடும். அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கூடுகள் ரொம்ப பலவீனமாயிடும். கூடுகள் பலவீனமாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு தேனோட ஆக்டிவிட்டி, அந்த சுறுசுறுப்பு தன்மை வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்புறம் வந்து தேனீக்கள் வந்து ஒரு இடத்துல வந்து அந்த கூட்டை விட்டு வெளியேறி இடம்பெயர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அந்துப்பூச்சிகளால் பாதிக்கப்பட்ட பழைய தேன் அடைகளை வந்து அகற்றிடணும் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி தேன் சேகரிக்கக்கூடிய அறையை வந்து சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இதை தவிர குளவி, சிலந்தி, பல்லி, தவளை, அப்புறம் பறவைகள், ஆடு மாடுகள், இது எல்லாமே வந்துட்டு அந்த தேனி பெட்டியை வந்து தொந்தரவு பண்ணிகிட்ருக்கோம். அதுக்காக தான் வந்துட்டு 1 வாரத்துக்கு 1 தடவை அந்த பெட்டியை வந்து திறந்து பார்த்து அதோட காற்றோட்ட வசதி கரெக்டாக இருக்கா, உள்ள பல்லி பூச்சிகள் எதுவும் இல்லாமல் இருக்கா, மெழுகு வந்துட்டு ஒரு சட்டத்துக்கும் இன்னொரு சட்டத்துக்கும் ஜாயின் ஆகாமல் இருக்குதா அப்படின்றதெல்லாம் கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து கட் பண்ணி எடுத்து கரெக்டாக வந்து அந்த ஃப்ரேமை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். அப்பைக்கப்போ தேவையில்லாத அந்த ஃப்ரேம் அல்லது நோய் பாதிக்கப்பட்ட அந்த சட்டங்களை வந்து நீக்கிடணும். அடுத்ததான் முக்கியமாக வரக்கூடிய நோய் அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு, இதில் குஞ்சு அழுகல் நோய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதில் 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து அமெரிக்க குஞ்சு அழுகல், இன்னொன்று வந்து ஐரோப்பிய குஞ்சு அழுகல் நோய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாதிக்கப்பட்ட தேன் அடைகளை வந்துட்டு நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா இது வந்து அழுகல் அப்படின்றதுனால திரும்பவும் வந்துட்டு கரெக்டாக ரிமூவ் பண்ணி அதை வந்து கிருமி நீக்கம் பண்ணாமல் திரும்பவும் பயன்படுத்தும் போது அழுத்த கூடையும் அது வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் வந்து இந்த பாதிக்கப்பட்ட தேன் அடைகளை வந்து நீக்கி அதை வந்து எரிச்சிடணும். முடிஞ்ச வரைக்கும் எரிச்சிட்டு அடுத்தது வந்து அந்த பாதிக்கப்பட்ட கூடுகளை வந்து தனிமைப்படுத்தி வைக்கணும். இந்த மாதிரி பண்ணுறது மூலயமா நம்ம இந்த நோய் பாதிப்புலேருந்து பாதுகாத்துக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, டீஃபார்ம்டு விங் வைரஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, வேரோமைட் அப்படின்ற ஒரு பூச்சியினால் வரக்கூடிய ஒரு நோய். இதனால் பார்த்தீங்கன்னா பூச்சியோட ரெக்கைகளோட வளர்ச்சி வந்து சுருங்கிடும். இதனால் வந்து பூச்சிகள் ரொம்ப தூரம் பறந்து போய் தேனை எடுத்துகிட்டு வர முடியாது. இன்னொன்று வந்து அது ரொம்ப சீக்கிரத்திலேயே சோர்வு அடைஞ்சிரும். அதனால் வந்துட்டு இதுக்குமே வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாதிக்கப்பட்ட தேனடைகளை அகற்றிட்டு புதிய ராணி தேனியை கண்டிப்பாக மாற்றி வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதை நல்லா தேத்துறதுக்கு நல்ல ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவை வந்து நம்ம வழங்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேனீக்கள்

0: வந்து தேனை மட்டும் சேகரிக்கிறதில்ல, கூடவே மகரந்தத்தையும் சேகரிச்சுட்டு வரும். இது வந்து ஒரு நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். அதில் அதாவது அந்த மகரந்தத்தில் அதிகப்படியான புரதச்சத்து இருக்குது. அதையே வந்து நம்ம உணவாகவே தேனீக்களுக்கு நம்ம அளிக்கலாம். அது மூலயமா வந்து ஊட்டச்சத்தை வந்து நம்ம நல்லபடியாக பராமரிக்க முடியும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தேனீ வளர்ப்பில் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தேனீ வளர்ப்பில் எல்லாருக்குமே தெரியும், தேனீ வளர்க்குறதுனால நம்ம நிறைய வந்து பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து குறைஞ்ச முதலீட்டில் தொடங்கக்கூடிய ஒரு லாபகரமான தொழில். இதுக்குன்னு தனியாக ஒரு இடமோ, இதுக்குன்னு நம்ம அதிகப்படியாக மெனக்கடலோ வந்து தேவையில்லை, ஈஸியாக வந்து நம்மளால் பண்ண முடியும். அந்த தொழில்நுட்பத்தை மட்டும் நல்லபடியாக தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா விவசாயம், தோட்டக்கலை, அப்புறம் வனவியல் பயிர்களோட நம்ம சேர்த்து இன்டகிரேட் பண்ணி வளர்க்கும்போது நம்மளோட மகசூலை வந்து 15-40% வரை வந்து அதிகரிக்க முடியும். எதனாலன்னா இது வந்து மகரந்த சேர்க்கை, அதாவது பெரும்பாலும் வந்து மகரந்த சேர்க்கையில் ஈடுபடுறதுல பூச்சிகள் வந்து ரொம்ப பங்கு வகிக்குது. இந்த பூச்சி இனங்களே வந்து பம்பிள் பீஸு, வேக்ஸ், அந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா தேன் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து பங்களிப்பை கொடுக்குது. அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா அந்த தேன்லேருந்து தேன் மட்டும் கிடைக்கிறதுல, தேன் வளர்ப்பில் உபரியாக நிறைய விஷயங்கள் கிடைக்கிது. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா தேனோட மெழுகு, அதோட மகரந்தம், அப்புறம் அதுக்கு உணவாக கொடுக்கக்கூடிய ராயல் ஜெல்லி. இந்த ராயல் ஜெல்லி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் தேனீக்கள் நிறைய இருக்குது அப்படின்னா அதில் வந்து உடல் வாகு ரொம்ப பெருசாக இருக்கக்கூடிய ஒரு தேனீக்கு ஒரு திரவத்தை, அதாவது ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு திரவத்தை வந்து இந்த தேனீக்கள் வழங்கி அதை தான் ராணி தேனியாக மாற்றும். அந்த வழங்கக்கூடிய அந்த ஒரு உணவு தான் வந்து ராயல் ஜெல்லி. இதையும் வந்து நம்ம ஒரு பொருளாக நமக்கு கிடைக்கும். அடுத்து வந்து ப்ரொபோலி, இந்த மாதிரியான உபரி பொருட்களும் வந்து நமக்கு கிடைக்கும். இதையும் வந்து நம்ம மதிப்பு கூட்டுதல், அதாவது வேல்யூடிஷன் பண்ணி விற்பனைக்கு எடுத்துகிட்டு போகலாம். இது மூலயமா வந்து நம்மளுக்கு வந்து கூடுதல் வருமானம் வருஷம் முழுக்க கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வந்து பெண்கள், இளைஞர்கள், பெண்களுக்கு வந்துட்டு ஒரு தொழில் முனைவு வாய்ப்பாக அமையுது. அடுத்தது தேன் வந்து இந்த மகரந்த சேர்க்கையில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா. ஒரு ஏக்கருக்கு எத்தனை தேனி பெட்டி வைக்கணும் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். குறைஞ்சபட்சம் 3 பெட்டியிலேருந்து அதிகபட்சமாக 8 பெட்டிகள் வரைக்கும் வைக்கலாம். அதாவது இப்போ இந்த தர்பூசணி, முலாம்பழம், வெள்ளரி இந்த மாதிரியான பூக்களை அதிகமாக பூக்கக்கூடிய பயிர்களுக்கு வந்துட்டு நம்ம 8 பெட்டிகள் வரைக்கும் வைக்கலாம். மற்றபடி வந்துட்டு இந்த மா, கொய்யா இந்த மாதிரி பல மரங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் வந்துட்டு நம்ம 1 ஹெக்டருக்கு 4 பெட்டிகள் வந்து கண்டிப்பாக வைக்கணும். இது சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேவிகேயில் ஒரு ப்ராஜெக்ட் NBB-லேருந்து வாங்கி ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது மூலயமா வந்து விவசாயிகள், பண்ணை மகளிரோ அல்லது இளைஞர்களுக்கோ வந்துட்டு யார் வேணாலும் அதில் வந்து பங்கு பெறலாம். அதில் வந்து என்ன பண்ணுறோன்னா இது பற்றி ஃபுல்லாக நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்றோம், டாப் டு பாட்டம் வரைக்கும் ஃபுல்லாக சொல்லி கொடுத்துட்டு. இதில் வந்து இன்னொரு முக்கிய அம்சமாக வந்துட்டு கஸ்டம் ஹையரிங் சென்டர், அதாவது அந்த திட்டத்தின் கீழே வந்துட்டு தேனி உபகரணங்கள் வாடகை மையம் அப்படின்ற அந்த திட்டத்தின் கீழே வந்துட்டு விவசாயிகளுக்கு எல்லா வகையான உபகரணங்களுமே வந்து வாடகைக்கு கொடுத்துட்ருக்கோம். எத்தனை பெட்டி வேணாலும் அவங்க வந்து வாங்கிக்கலாம். 1 வருஷத்துக்கு அவங்க வந்து 1 பெட்டிக்கு 1000 ரூபாய் கொடுக்குற மாதிரி இருக்கும். பெட்டியோட தேனீக்களும் சேர்த்து நம்ம கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு உபகரணங்கள், அப்புறம் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாமே வந்து சேர்த்து மொத்தம் 21 வகையான உபகரணங்களோட பெட்டியையும் சேர்த்து நம்ம வந்து கொடுத்துக்கிட்டுருக்கோம். இந்த மையத்தின் மூலியமாக வந்து இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 200-க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் இளைஞர்கள் வந்து பயன்பெற்றிருக்காங்க பெட்டிகளை வாங்கி. அடுத்ததான் இன்னொரு பயிற்சி வந்து கொடுக்க போகிறோம். அந்த பயிற்சி கொடுத்து முடித்ததுக்கப்புறம் இன்னும் 250 பெட்டிகள் வந்து கொடுக்கறதுக்கு நம்மக்கிட்ட வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. அதையும் வந்து தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கலாம். இது சம்பந்தமாக உங்களுக்கு வேறு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து 81 100 140 89 அப்படின்ற எண்ணை தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம்.
1: என்ன வள்ளி, காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தோட்டக்கலை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் வி சங்கீதா அவங்க அறிவியல் முறையிலான தேனீ வளர்ப்பு பத்தின விவரங்களை எம்புட்டு அருமையா எடுத்து சொன்னாங்கல்ல.
2: தேனி வளர்ப்பு பத்தி ரொம்ப பிரமாதமா எடுத்து சொன்னாங்களே. குறிப்பா இந்த தேனீக்கள் பராமரிப்பு முறை, நோய் மேலாண்மை, அது மட்டும் இல்லாம தேனி வளர்ப்புல ஏற்படக்கூடிய நன்மைகளும் இப்ப நல்லாவே புரிஞ்சுகிட்டேன். தேனி வளர்ப்பு சுவாரஸ்யமா தான் இருக்கும் போல,
1: லாபகரமாவும் இருக்கும்.
2: கண்டிப்பா தேனி வளர்ப்பு செய்யறதுன்னு இப்ப நான் முடிவெடுத்துட்டேன்.
1: ரொம்ப சந்தோஷம். அப்புறம் என்ன, அதுக்கான வேலைகளை உடனே ஆரம்பிச்சிருங்க.
2: ஆரம்பிச்சிடலாம். ஆனா தேனி பெட்டிகளை வாங்குறது எங்க இடத்துல அமைக்கிற வரைக்குமே உன்னோட உதவி வேணும்.
1: வள்ளி, உன்னோட வளர்ச்சியில துணை நிக்கிறது எனக்கும் சந்தோஷம்தான். ஆனா தேனை அறுவடை செய்யும் போது மட்டும் என்ன ஞாபகம் வச்சுக்கோ.
3: பண்ணையில் தழைச்சத்து ஊற செலவை பாதிக்கு பாதியாய் குறைத்திடுமே.

இனி தொடர்வது வேளாண் செய்திகள். கரும்பிலிருந்து பெறப்படும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள். இந்தியாவின் பணப்பயிர்களில் கரும்பு ஒரு முக்கியமான பயிராகும். குறிப்பாக தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் கரும்பு சாகுபடி விவசாயிகளின் வாழ்வாதாரமாக உள்ளது. பாரம்பரியமாக கரும்பு சர்க்கரை ஆலைகளுக்கு மட்டுமே வழங்கப்பட்டதால் விவசாயிகளுக்கு கிடைக்கும் வருமானம் குறைவாகவும் விலை ஏற்றத்தாழ்வுகளால் பாதிக்கப்படும் நிலையும் உள்ளது. இத்தகைய சூழலில் கரும்பு மதிப்பு கூட்டல் என்பது விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தவும் கிராமப்புற தொழில்துறையை வளர்க்கவும் உதவும் முக்கியமான வழிமுறையாகும். அதாவது கரும்பை நேரடியாக விற்பனை செய்யாமல் அதிலிருந்து பல்வேறு உணவு, தொழில், ஆற்றல் மற்றும் உயிரி பொருட்களை தயாரித்து அதன் சந்தை மதிப்பை அதிகரிப்பதாகும். இது விவசாயத்தை பாரம்பரிய நிலையிலிருந்து வணிகமயமாக்கும் ஒரு முக்கிய படியாக உள்ளது. ஒரு டன் கரும்பை நேரடியாக விற்பனை செய்வதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தை விட அதிலிருந்து தயாரிக்கப்படும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களின் மூலம் அதிக வருமானம் பெற முடியும். மேலும் விவசாயிகள் சர்க்கரை ஆலைகளை சார்ந்து உள்ள நிலை குறைந்து தங்களுக்கே உரிய சிறு தொழில்களை உருவாக்கவும் மதிப்பு கூட்டல் உதவுகிறது. மதிப்பு கூட்டல் செய்வதன் மூலம் விவசாயிகளின் வருமானம் உயரும், கிராமப்புற வேலைவாய்ப்பு அதிகரிக்கும், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மேம்படும். கரும்பிலிருந்து வெல்லம் தயாரித்தல் பற்றி தெரிந்து கொள்ளலாம். பாரம்பரிய முறைகளோடு நவீன தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி கரும்பு சாற்றிலிருந்து தயாரிக்கப்படும் மதிப்பு கூட்டு பொருட்களான திரவ வெல்லம், வெள்ளத்தூள், கட்டிகள், மசாலா பொருட்கள் கலந்த வெல்லம் ஆகியவற்றின் ஊட்டச்சத்து மட்டுமன்றி சந்தை மதிப்பும் அதிகரிக்கின்றது. இதனால் விவசாயிகளின் வருமானம் பெருகுவதுடன் நுகர்வோரின் ஆரோக்கிய தேவைகளும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மேலும் புதிய வேலை வாய்ப்புகளும் உருவாகின்றன. வெல்லத்துடன் துளசி, அஸ்வகந்தா, சுக்கு, சீரகம், ஏலக்காய், முருங்கை, பேரிச்சம்பழம் போன்ற மூலிகைகள் மற்றும் நட்ஸ்களை பொடி செய்து சேர்ப்பதன் மூலம் அதன் சத்துக்களை அதிகரிக்கலாம். கரும்பு சாற்றை பக்குவப்படுத்தி நீர்ப்பதம் நீக்கப்பட்டு சர்க்கரையாக மாறாமல் திரவ நிலையில் கிடைக்கும் வெல்லம் அதிக ஊட்டச்சத்து உடையது. இது வெள்ளக்கட்டிகள், தூள் மற்றும் மிட்டாய்கள் போன்ற பல்வேறு வடிவங்களில் தயாரித்து சந்தைப்படுத்தப்படுகிறது. இரத்தத்தை சுத்திகரித்தல், செரிமானத்தை மேம்படுத்துதல் போன்ற மருத்துவ பயன்களையும், சரும பராமரிப்பு, வளர்சிதை மாற்றத்தை மேம்படுத்துதல் போன்றவற்றிலும் வெல்லம் பயன்படுத்தப்படுகிறது. விவசாயிகள் சர்க்கரை ஆலைகளுக்கு கரும்பு விற்பதை விட வெல்லம் தயாரித்து மதிப்பு கூட்டும் போது அதிக லாபம் கிடைக்கும். மேலும் கரும்பிலிருந்து தயாரிக்கப்படும் மதிப்பு கூட்டு பொருட்கள் ரசாயனங்கள் இல்லாத, ஊட்டச்சத்து நிறைந்த, ஆரோக்கியமான இனிப்பாக நுகர்வோருக்கு கிடைக்கிறது. நான் சென்ட்ரிஃபியூகல் கேன் சுகர் என்று அழைக்கப்படும் கண்டசாரி சர்க்கரை மற்றும் பழுப்பு சர்க்கரை பிரவுன் சுகர் இரண்டும் கரும்பிலிருந்து பெறப்பட்டாலும் அவற்றின் தயாரிப்பு முறையிலும் ஊட்டச்சத்து மற்றும் சுவையிலும் வேறுபாடுகள் உள்ளன. கண்டசாரி சர்க்கரை இயற்கையான கரும்பு சாறிலிருந்து தயாரிக்கப்படுவதால் அதில் உள்ள மொலாசஸின் காரணமாக தாது உப்புகள் மற்றும் சுவை அதிக அளவில் இருக்கும். அதே சமயம் பழுப்பு சர்க்கரை என்பது சுத்திகரிக்கப்பட்ட வெள்ளை சர்க்கரையுடன் சிறிது மொலாசஸ் சேர்க்கப்பட்டு தயாரிக்கப்படுகிறது. இதில் தாது உப்புகள் மிக

0: அளவிலேயே இருக்கும். ஆனால் சுவையிலும் நிறத்திலும் கண்டசாரி சர்க்கரைக்கு இணையாக இருக்கும். இவை இரண்டும் கரும்பு மதிப்பு கூட்டலில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. நுகர்வோரின் தேவைக்கேற்ப பல்வேறு வகைகளில் விற்பனை செய்யப்படுகின்றன. உணவு மற்றும் பான வகை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். கரும்புச்சாறு இயற்கையான உடனடி ஆற்றல் தரும் பானமாகும். இன்றைய சந்தையில் பாட்டிலில் அடைக்கப்பட்ட கரும்புச்சாறு, எலுமிச்சை மற்றும் இஞ்சி போன்றவை கலந்த சாறு, உறைந்த சாறு போன்ற புதிய மதிப்பு கூட்டல் முறைகள் உருவாகியுள்ளன. இது இளைஞர்கள் மற்றும் நகர்ப்புற மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. அவ்வகையில் சிறுகமணி வேளாண் அறிவியல் நிலையத்திலிருந்து வெளியிடப்பட்ட சிறுகமணி 7 கரும்பு ரகம் அதிக அளவு சாறு உற்பத்திக்கு பெயர் பெற்றது. அதிக விளைச்சல் தரக்கூடிய வகையாகும். சராசரியாக ஒரு ஹெக்டருக்கு 154 டன் விளைச்சல் தரும் நல்ல உயரமான கரும்பு ரகமாகும். இந்த ரகம் வெல்லம் தயாரிப்பதற்கு ஏற்றதாகும். வெல்லத்தை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்படும் மிட்டாய்கள், சாக்லேட்டுகள் மற்றும் சாக்லேட் பார்கள் ஆகியன இனிப்பு மாற்றுகளாக சந்தையில் இடம் பிடித்துள்ளன. இவை குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஏற்றவையாகும். கரும்பு மொலாசஸ் அதாவது வெள்ளப்பாகு என்பது சர்க்கரை தயாரிப்பின் துணை விளைபொருளாகும். இதிலிருந்து எத்தனால், ஆல்கஹால், கால்நடை தீவனம், இயற்கை உரங்கள் போன்ற பல்வேறு பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்களில் உள்ள சர்க்கரை ஆலைகளில் மொலாசஸ் உற்பத்தி செய்யப்பட்டு அது மேலும் பல மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றப்படுகிறது. குறிப்பாக நொதித்தல் செயல்முறைகள் மூலம் ஆல்கஹால் தயாரிப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறது. சர்க்கரை படிகங்கள் சென்ட்ரிஃபியூகல் இயந்திரத்தின் மூலம் பிரிக்கப்படும் போது அடர்த்தியான கருமையான மொலாசஸ் கிடைக்கும். மொலாசஸ் நொதித்தல் மூலம் எத்தனால் தயாரிக்கப்படுகிறது. இது எரிபொருளாக தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படுகிறது. ஆல்கஹால் எத்தனால் தயாரிப்பின் மற்றொரு வடிவமாகும். மொலாசஸ் கால்நடைகளுக்கு ஊட்டச்சத்துள்ள தீவனமாக பயன்படுகிறது. மொலாசஸ் கரிம உரங்கள் தயாரிக்க பயன்படுகிறது. மொலாசஸ் கார்பன் மூலமாக பயன்படுத்தப்பட்டு மக்கு பிளாஸ்டிக் போன்ற பாலிமர்கள் தயாரிக்கப்படுகின்றன. கரும்பு பேகோஸ் என்பது கரும்பு சாறு பிழிந்த பிறகு கிடைக்கும் நார்ச்சத்துள்ள கழிவு பொருளாகும். இதை வைத்து மக்கும் தட்டுகள், கோப்பைகள், கிண்ணங்கள் போன்ற உணவு பாத்திரங்கள், பயண உணவு பெட்டிகள், காகிதம் மற்றும் மின்சாரம் போன்றவை தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படுகின்றன. இது சுற்றுச்சூழலுக்கு உகந்த மக்கும் தயாரிப்புகளாகும். பேகோஸின் பயன்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். சர்க்கரை ஆலைகளில் வெப்பம் மற்றும் மின்சாரம் தயாரிக்க பயன்படுகிறது. காகித கூழ் தயாரிக்கவும் கட்டுமான பொருட்கள் செய்யவும் பயன்படுத்தப்படுகிறது. தட்டுகள், கிண்ணங்கள் போன்றவை தயாரிக்கவும் பயன்படுகிறது. மக்கும் தட்டுகள் மற்றும் கிண்ணங்கள் அதாவது கரும்பு கழிவு நார்ச்சத்தை அழுத்தி அச்சு வார்த்து மக்கும் தட்டுகள் மற்றும் கிண்ணங்கள் தயாரிக்கப்படுகின்றன. இவை பிளாஸ்டிக்கிற்கு மாற்றாக பயன்படுகின்றன. உணவு வகைகள் எடுத்து செல்வதற்கு ஏற்றவாறு பெட்டிகள் தயாரிக்கப்படுகின்றன. ஸ்பூன், ஃபோர்க் போன்றவையும் பேகோஸிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன. இதிலிருந்து காகிதமும் தயாரிக்கப்படுகிறது. கரும்பு சக்கையை தொழு உரம், கரும்பு சக்கை தழைகள் போன்றவற்றுடன் கலந்து மக்க செய்வதன் மூலம் தரமான உரம் தயாரிக்கப்படுகிறது. இந்த உரத்தின் மூலம் மண்ணின் வளத்தை மேம்படுத்தி பயிர்களின் விளைச்சலை அதிகரிக்கலாம். கரும்பு சக்கையை உயிரி எரிவாயு உற்பத்தி ஆலைகளில் பயன்படுத்தி அதிலிருந்து எரிவாயு தயாரிக்கப்படுகிறது. இது ஒரு பசுமை ஆற்றல் மூலமாகும். கரும்பு சக்கையில் உள்ள கரிமப் பொருட்கள் மண்ணின் கட்டமைப்பை மேம்படுத்துவதோடு நுண்ணுயிரிகளின் செயல்பாட்டிற்கும் உதவுகின்றன. கரும்பு தொகைகள் ஆடு மாடுகளுக்கு குறிப்பாக வறண்ட காலங்களில் முக்கிய தீவனமாக அளிக்கப்படுகின்றன. கரும்பு தொகைகளை எரித்து சாம்பலாக்கி அதை உரமாக பயன்படுத்தலாம் அல்லது எரிபொருளாகவும் பயன்படுத்தலாம். கரும்பு தொகைகளை சேகரித்து பதப்படுத்தி ஒன்றோடு ஒன்று பிணைத்து கூரை வேயலாம். கரும்பு தொகைகளை பயன்படுத்தி மெத்தை தயாரிக்கப்படுவது ஒரு புதுமையான அணுகுமுறையாக உள்ளது. கரும்பு மதிப்பு கூட்டல் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துவதோடு கிராமப்புற சிறு தொழில்கள் உருவாவதற்கும் வழிவகுக்கிறது. பெண்கள், சுய உதவி குழுக்கள், விவசாய உற்பத்தியாளர் நிறுவனங்கள் இத்தொழில்களில் ஈடுபடுவதன் மூலம் பொருளாதார சுய நிறைவை அடைய முடியும். மேலும் உள்ளூர் சந்தைகள் மட்டுமன்றி தேசிய மற்றும் ஏற்றுமதி சந்தைகளிலும் கரும்பு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உள்ளன.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நேபாள வெள்ளத்தில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் மீட்கப்பட்டு தில்லி அழைத்து வரப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் தமிழில் இதனை பதிவு செய்துள்ள அவர், விமான நிலையத்தில் 21 பேரை வரவேற்றதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த மீட்பு நடவடிக்கையை மேற்கொண்ட நேபாள ராணுவம் மற்றும் அந்நாட்டு அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கான ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொண்ட நேபாளத்தில் உள்ள இந்திய தூதரகத்தின் செயல்பாடுகள் பாராட்டுதலுக்குரியது என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே மீட்கப்பட்ட தமிழர்கள் 21 பேரும் ஆரோக்கியத்துடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். முன்னதாக நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து தமிழக அமைச்சர்கள் குழுவிடம் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி எடுத்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து திரு ஆதவ் அர்ஜுனா தலைமையிலான அமைச்சர்கள் குழு வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வரும் கட்டுப்பாட்டு அறையையும் பார்வையிட்டனர். சர்க்கரை போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் பற்றாக்குறை இல்லை என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. சர்க்கரை விநியோகம் சீராக இருப்பதை உறுதி செய்வதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் காரணமாக கரும்பு ஆலைகளில் சர்க்கரை விலை 20% குறைந்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சில்லறை விற்பனையிலும் சர்க்கரை விலை விரைவில் குறைய தொடங்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் புழல் மத்திய சிறையில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். சிறைவாசிகளுக்கான அடிப்படை வசதிகளை முதலமைச்சர் ஆய்வு செய்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சிறைவாசிகளுக்கான தொழிற்கூடத்திற்கு சென்று அங்கு தயாரிக்கப்படும் பல்வேறு பொருட்கள் மற்றும் தையல் பிரிவினையும் முதலமைச்சர் பார்வையிட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறைவாசிகளின் தேவைகள் குறித்தும் திரு விஜய் அவர்களிடம் கேட்டறிந்தார். இதன் பின்னர் புழல் காவல் நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்தும் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்சார பேருந்துகளின் இயக்கத்திற்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கூறியுள்ளார். இன்று நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். டீசல் வாகனங்களின் இயக்கத்தால் காற்று மாசு ஏற்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக அரசு பேருந்துகள் மின் பேருந்துகளாகவும் இயற்கை எரிவாயு பேருந்துகளாகவும் மாற்றப்பட்டு வருவதாக அவர் கூறினார். அனைத்து பேருந்துகளையும் குளிர்சாதன வசதியுடன் கூடிய பேருந்துகளாக மாற்றவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்தார். தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக தவேக அரசு அறிவிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தில் உள்ள 14,000-க்கும் மேற்பட்ட நீர்நிலைகளில் 29% முற்றிலுமாக வறண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 5,000-க்கும் மேற்பட்ட நீர்நிலைகளில் 25% வரைதான் நீர் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு வறட்சி பாதித்த மாநிலமாக தமிழகத்தை அறிவித்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தவேக அரசு வழங்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். சகோதரரை தாக்கியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்யக்கோரி தாக்கல் செய்த மனுவினை நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் திரும்ப பெற்றதையடுத்து அதனை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுதொடர்பான மனு நீதிபதி திரு லட்சுமி நாராயணன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது, சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறுவதால் திரு மரிய வில்சன் நீதிமன்றத்தில் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று அவரது சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கோரிக்கை விடுத்தார். இதற்கு நீதிபதி கண்டனம் தெரிவித்தார். இன்று பிற்பகலில் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது பல்வேறு காரணங்களை எடுத்துரைத்து மனுவினை வாபஸ் பெறுவதாக திரு மரிய வில்சனின் வழக்கறிஞர் கூறினார். இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி மனுவினை தள்ளுபடி செய்தார். உலக மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப்பதக்கம்.

0: பதக்கங்களை வென்றது. தென்கொரியாவின் டேகுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் நீளம் தாண்டுதல் பிரிவில் ஜாக்கப் முட்டப்பில்லில் ஜோசப்பும் மகளிர் ஈட்டி எறிதலில் வெங்கட சுப்புலட்சுமியும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். பிலிப்பைன்ஸுக்கு எதிராக இரண்டு நட்புணர்வு மகளிர் கால்பந்து போட்டிகளில் 17 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய அணி பங்கேற்கிறது. இப்போட்டி கோவாவில் அடுத்த மாதம் 26 மற்றும் 29 தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சூர்யா கரிஷ்மா தாமிரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். போன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்வி பத்ரி அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி ஆகாஷ்பால் இணையும் இறுதியாட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் ஸ்குவாஷ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் அபய் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். திரைகாணம் கேட்போமா நேர்களே? வண்ண வண்ண புகழ்படத்திற்காக பாடல் ஒதுக்கின்றது.

ஒலித்தது இளையராஜா எஸ் ஜானகியின் குரல்கள். ஒலிக்கவிருப்பது எஸ்பி பாலசுப்ரமணியம் சுரலதாவின் குரல்கள். படம் உன்ன நினைச்சேன், பாட்டு படித்தேன்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: திரைக்கானத்தின் அடுத்த பாடல் ஒலிக்கிறது SP பாலசுப்ரமணியம் சித்ராவின் குரல்களில் தலைவாசல் படத்திலிருந்து. பாடல் ஒலியேறும் நேரம் 8:23.

0: அவ்வளவுதானா? இப்ப பாரு.
1: சரிதான்,
0: மேல பாடு
1: நீ.

ஒலித்த பாடல் சோலையம்மா படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகியின் குரல்கள். ஒலிக்கவிருப்பது சேவகன் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ராவின் குரல்கள்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.

ஒலித்த குரல்கள் மீண்டும் ஒலிக்கின்றன. செந்தமிழ் பாட்டு படத்திற்காக பாண்டித்துறை படத்திற்காக ஒலித்த குரல்கள்.

திரைகானம் கேட்டீர்கள். மீண்டும் திரைப்பட பாடல்களை 10:45 காற்றோடு கலந்திடவாவில் கேட்கலாம். இன்னும் சில உரைகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: Budapest Squash Open tonight. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் யுபிஐ டிஜிட்டல் பண பரிவர்த்தனையின் 10 ஆண்டு கால சாதனைகள் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பம்சங்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட பட்டய கணக்காளர் திருமதி புவனேஸ்வரி பங்கேற்ற நிகழ்ச்சியின் 2 ஆம் பாகத்தை கேட்கலாம். யுபிஐ எந்த அளவுக்கு மக்களிடம் சென்றடைஞ்சிருக்கு அப்படின்றத பத்தி பேசிட்டு இருக்கோம் மேம்.
4: யுபிஐ இருக்கிறதுனால அந்த ஆன்லைன்ல பொருட்கள் வாங்குறது அப்படின்றது ரொம்ப எளிதான ஒரு விஷயமா இருக்கு. சோ அந்த ஆன்லைன்ல பொருட்கள் வாங்குறதும் வந்து ஈஸியாயிருது, அந்த ஆன்லைன் வர்த்தகமும் அதிகமாயிருக்குன்னு சொல்லலாமா அந்த யுபிஐனால?
5: கண்டிப்பா அதிகமாயிருக்கு. ஏன்னா நான் முதலே சொன்ன மாதிரி இ காமர்ஸ் அப்படின்னு ஒன்று நான் மென்ஷன் பண்ணேன். நம்மளோட இ காமர்ஸ் ஆக்டிவிட்டியையும் இந்த யூபிஐயும் சேர்ந்து தான் இன்றைக்கி ஒரு பெரிய அளவில் க்ரோத் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இ காமர்ஸ் ஆப்ரேட் பண்ணுறது மொத்தமாகவே வந்து ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் தான். அப்போ பிளாட்ஃபார்மே டிஜிட்டலாக நான் ஆப்ரேட் பண்ணும்போது என்னுடைய பேமெண்ட்டும் அதோடு சேர்ந்து கோரிலேட் பண்ணி நான் டிஜிட்டலாக பண்ணும்போது தான் இன்றைக்கி இந்த வளர்ச்சி வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
4: இன்னொரு விஷயத்தையும் இதில் பார்க்குறோம். இப்போ என்னென்னா, கையில் வந்து பணம் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த பணத்தை வந்து நம்ம எண்ணி வைக்கணும், கரெக்டாக பாதுகாப்பாக வைக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து அதெல்லாம் இல்லை, மொபைலில் பாதுகாப்பாக வச்சுக்கிட்டால் போதும், நம்ம வந்து டிரான்சாக்ஷன் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம், சேஃபாக வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இது மக்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பிடிச்ச அம்சமாக இருக்குது மேம்?
5: நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டைரி எடுத்து எழுதுகிற ஹேபிட் வந்து இன்னைக்கு யாருக்குமே கிடையாது.
4: அப்போது அந்தளவுக்கு நேரமும் பொறுமையும் இல்லைன்னு கூட சொல்லலாம்.
5: ஆமாம், நான் வந்து ஸ்பீடு அண்ட் கன்வீனியன்ஸ் அப்படின்னு 2 வார்த்தை நம்ம சொல்லலாம். இன்றைக்கி நம்ம வந்து எவ்வளோ வேகமாக நம்மளும் போயிட்டுருக்கோம், நம்ம பரபரப்பான வாழ்க்கையில் முறையில் நம்ம இன்றைக்கி இருந்துகிட்ருக்கோம். அப்படி இருக்கிற நமக்கு இந்த யூபிஐ அண்ட் டிஜிட்டல் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்மளால் அதை வந்து ஈஸியாக வந்து ரெக்கார்டும் பண்ண முடியும். போயிட்டுருக்கும் போதே மொபைலில் என்னால் வந்து என்னோடய ட்ரான்சாக்ஷன் என்ன பண்ணியிருக்கேன், யாருக்கு கொடுத்தேன், 4 நாள் முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கறத என்னால ஈஸியா தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப உபயோகமா இருக்கு.
4: அதே மாதிரி வந்து இப்போ பி நோட் யூஸ் பண்ணும்போதோ இல்ல காயின்ஸ் யூஸ் பண்ணும்போதோ இருந்த அந்த மாதிரி விஷயங்கள் கூட இப்ப இல்லைன்னு சொல்லலாம் இல்லையா? ஏன்னா ஒரு ரூபாய் நோட் அச்சடிக்கிறது அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் கூட இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே ஆன்லைன்ல டிரான்சாக்ட் பண்றோம் அப்படின்ற போது இது யூபிஐ வந்து அதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம ரூபாய் நோட்டுகளையோ காயின்ஸையோ பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட இல்லாம போயிடுச்சுன்னு சொல்லலாமா?
5: கண்டிப்பாக. ஏன்னா எனக்கே ஞாபகம் இருக்குது, என்னுடைய சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா அந்த சேஞ்ச் வாங்குறதுன்றது ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஒரு 100 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 20 ரூபா 25 ரூபா பொருள் வாங்கும்போது அந்த பேலன்ஸ் இருக்கிற 75 ரூபீஸை சேஞ்சாக வாங்குறதுன்றது ரொம்ப பெரிய சேலஞ்ச். அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த யூபிஐ அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்.
4: இப்போது நம்ம வந்து இந்த பேமெண்ட் வந்து எவ்வளோ சிம்பிள் ஈஸி அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம பேசிகிட்டு இருந்தோம் மேம் இவ்வளோ நேரம். சிம்பிள் ஈஸி அப்படின்றது மட்டும் இல்லை, இது ரொம்ப செக்யூர்ட் பேமெண்ட் அப்படின்னும் சொல்லப்படும் போது அதனுடைய ரீச் அதனால தான் இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லாமல். ஒரு 10 இயர்ஸ் சக்ஸஸ் ஸ்டோரி வந்து வச்சுருக்கு அப்படின்னா அப்போ அந்த அளவுக்கு ஒரு செக்யூர்டு ஒன்றா இருந்ததுனால மட்டும்தான் இது சாத்தியம்னு சொல்லாமல் மேம்?
5: கண்டிப்பாக. இது வந்து மிக விரைவான ஒரு பேமெண்ட் அப்படிங்கிறத விட இன்னொரு சைடு வந்து சேஃப் அண்ட் செக்யூர் பேமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஒரு ரீசன் கூட இதனுடைய வளர்ச்சிக்கு வந்து ஒரு காரணமாக இருக்குது.
4: இப்போது டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம வந்து பார்த்துக்க முடியும் இதில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க, ரொம்ப ஈஸியாக பார்த்துக்க முடியும். இந்த யூபிஐக்கே ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும்ல, அந்த ஹிஸ்ட்ரியை சொல்லுங்கள் மேம். ஏன்னா 2016 வந்து லான்ச் ஆன இந்த ஒரு விஷயம் 10 வருஷங்களை வந்து நம்ம இப்போ கடந்து வந்திருக்கோம், அதுவும் ஒரு பெரிய சாதனையோடு கடந்து வந்திருக்கோம் அப்படின்னு போது இதனுடைய ஹிஸ்ட்ரி என்ன மேம்?
5: முதலே நம்ம பேசின மாதிரி August 2016 இதனுடைய லான்ச் நடந்தது. December 2016 வந்து இதனுடைய அடிஷ்னல் ஃபீச்சராக அந்த பிம் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 2017 நமக்கு அந்த டைனமிக் கியூஆர் கோடு அப்படின்னு ஒன்று கிடச்சிது. இப்போ சில பேமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பில் அமௌண்ட்டை வந்து நம்ம என்டர் பண்ணவே தேவையில்லை, அந்த கியூஆரை நம்ம கேப்சர் பண்ணாலே போதும் நம்ம பில்லுக்கான தொகை வந்து அதுலேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிது. அப்போது நம்ம சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணுறது வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப
4: ராங்காக அமௌண்ட் வந்து நம்ம போடுறது அந்த மாதிரிலாம் இல்லை,
5: அதெல்லாம் இந்த இடத்துல வந்து நம்ம அவாய்ட் பண்ண ஆரம்பித்தோம். அடுத்தது 2018 வந்து யூபிஐ 2.0 அப்படின்னு ஒன்று வந்தது. இதில் நம்ம பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கன்சியூமர் வந்து அவரோட மொத்த பில்லையுமே வந்து பார்க்கக்கூடிய அளவில் அந்த ஃபெசிலிட்டி வந்து கொண்டு வந்தாங்க. 2019 அக்டோபரில் வந்து இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் 1 பில்லியன் வந்து க்ராஸ் ஆச்சு. 2020 இந்த டைம் தான் அந்த கோவிட் பீரியட் ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். இதில் வந்து யூபிஐ ஆட்டோபே, யூபிஐ லைட் அப்படின்னு சொல்லி 2 ஃபெசிலிட்டி கொண்டு வந்தாங்க. இந்த யூபிஐ லைட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சில லோ வேல்யூ டிரான்சாக்ஷனுக்கு ரொம்ப விரைவாக ஃபாஸ்டர் பேமெண்ட்டு விதவுட் எனி பின் ஃபெசிலிட்டி வந்து இதில் கொண்டு வந்தாங்க. 2023 இந்த யூபிஐ

0: பேஸ் பண்ணி கிரெடிட் கூட ப்ரொவைட் பண்ணுற அளவுக்கு வந்து இந்த இடத்துல ஃபெசிலிட்டி வந்தது. 2024 இந்த யூபிஐ மூலமாக நம்ம வந்து டாக்ஸ் பேமெண்ட் பண்ணுற அந்த லிமிட்டை வந்து 1 lakh இருந்தது 5 lakh வரைக்கும் வந்து ஆர்பிஐ வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. அப்போ அதே மாதிரி யூபிஐ லைட்டோட அந்த டிரான்சாக்ஷன் லிமிட்டும் 1000 rupees இருந்தது அன்னைக்கு 5000 அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ 2025 ஆதார் பேஸ்டு ஃபேஸ் அத்தன்டிகேஷன் மெத்தட் இதில் கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் வந்து பேமெண்ட் பண்ணும்போது இன்னும் ஃபாஸ்டர் அண்ட் இன்னும் மோர் சிம்பிளராக வந்து நம்மளால் பண்ண முடிஞ்சது.
1: இப்போ 2016 லான்ச் ஆன இந்த யூபிஐ அப்படின்னு சொல்லும்போது 2016 வந்து 2 crore டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12,000 times வந்து அதிகரிச்சிருக்கு. இன்னைக்கு வந்து 24,162 crore டிரான்சாக்ஷன்ஸ் வந்து இன்னைக்கு வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது இது எந்த அளவுக்கு வந்து ஒரு பிரமிக்கத்தக்க விஷயமா இருக்கு மேம்? 10 வருஷத்துல வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு உயர்வு அப்படின்னும் போது எப்படி பாக்குறீங்க நீங்க இதை?
0: இன்னைக்கு வந்து 2026 2,360 crores ஒரு மாசத்துல, ஜூலை 2026 மட்டுமே இந்த ஒரு மாசத்துல மட்டும் நம்மளால இவ்வளவு டிரான்சாக்ஷன்ஸ் வந்து இந்த யூபிஐல நடந்திருக்கு. ஸோ இது என்ன நமக்கு தெரிவிக்குது அப்படின்னா இந்த வரவேற்பு மக்களிடையே வந்து இன்னும் அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியும்.
1: இப்போ இது வந்து வரவேற்பு அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னும் போது அதோட அந்த செக்யூரிட்டி அப்படின்ற விஷயத்தையும் வந்து பார்த்து அதுக்கான அப்டேட்ஸை வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ நீங்க முன்பே வந்து குறிப்பிட்டீங்க இந்த யூபிஐ லைட்டு பத்தி வந்து சொன்னீங்க. நீங்க யூபிஐ லைட் மாதிரியே வந்து ஆட்டோபே அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் வந்து இதுல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. யூபிஐ ஆட்டோபே அது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது மேம்? இப்போ வந்து யூட்டிலிட்டி பில்ஸ் எல்லாம் வந்து பே பண்றதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க மேம்?
0: இப்போ நம்மளுடைய மந்த்லி ரெக்கரிங் சார்ஜஸ் நம்மளுடைய இபி ஆகட்டும் நம்மளோட லோன் இஎம்ஐயா இருக்கட்டும் இதெல்லாம் கூட வந்து நம்ம ஆட்டோபே ஆப்ஷன் யூஸ் பண்றதுனால இது ஆட்டோமேட்டிக்கா அந்த டிஜிட்டல் பேமெண்ட்ல போயிடும். ஸோ இப்போ நம்ம எவ்ரி டைம் வந்து ஞாபகம் வச்சுதான் நம்ம இந்த இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இந்த இடத்துல இல்லை. இந்த ஃபெசிலிட்டி வந்து 2020-22 காலகட்டத்தில் இதை டெவலப் பண்ணி கொண்டு வந்தாங்க.
1: அதே மாதிரி கிரெடிட் கார்ட்ஸோட வந்து யூபிஐ வந்து இன்டகிரேட் பண்ணியும் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இது வந்து எந்த அளவுக்கு யூசர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு மேம்?
0: இது வந்து நம்ம பேங்க்ல வந்து லோன் வாங்குறது அப்படிங்கறது அந்த ப்ராசஸ் எந்த அளவுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்குமோ அதை விட ரொம்ப சிம்பிளிஃபைடான ஃபெசிலிட்டி தான் இந்த யூபிஐ கிரெடிட் அப்படிங்கிறது. சிமிலர் டு பேங்க் லோன் தான், ஆனா இன்னும் ஃபாஸ்டரா மிக விரைவில் நமக்கு கிடைக்கக்கூடிய லோன் ஃபெசிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
1: இப்போ நம்ம நாட்டோட டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்ததுனால தான், ஸ்ட்ராங்காக இருந்ததுனால மட்டும்தான் இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து நம்மளால் டெவலப் பண்ணி அதன் வாயிலாக வந்து பேமெண்ட்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து நம்ம வந்து வந்திருக்கோம். அப்போது சுயசார்பு இந்தியா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து வந்து நம்ம அரசு வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது எந்த அளவுக்கு அதற்கு வலு சேர்க்கிறது மேம்? ஏன்னா 2047 வந்து வளர்ச்சி அடைந்த இந்தியான்ற விஷயத்தை வந்து அடையணுன்றதுக்காக தான் நாம எல்லாத்தையும் சுயசார்பாக இருக்கணும்னு தொடர்ந்து அரசு சொல்லிகிட்டே வராங்க. அந்த அளவுக்கு நாமளும் இப்போ டெவலப் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம். நிறைய விஷயங்கள் வந்து உள்நாட்டிலே உற்பத்தி செய்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு தான் வந்துட்டுருக்கோம். இப்போ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த சுயசார்பு இந்தியா அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இதுவும் வந்து ஒரு முக்கிய அம்சம்னு பார்க்குறீங்களா?
0: கண்டிப்பாக. ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து சுயசார்பு இந்தியா வந்து கவர்மெண்ட் வந்து மக்களிடையே வந்து ரொம்ப அதிகமாக மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்காங்க. மக்களும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த டெவலப்மெண்ட்டை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவினுடைய ஒரு கெப்பாபிலிட்டியை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இந்த யூபிஐ அப்படிங்கிறது நம்மளுடைய டிஜிட்டல் கெப்பாசிட்டிக்கான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இது வந்து ஃபாஸ்டர் பேமெண்ட் மட்டும் இல்லாமல் சேஃப் அண்ட் செக்யூர் பேமெண்ட்டாக இருக்கிறதுனால இந்த டெவலப்மெண்ட்டை நம்மளால் இதில் சீக்கிரமா அச்சீவ் பண்ண முடியுது.
1: சேஃப் அண்ட் செக்யூர் பேமெண்ட் சொல்லும்போது அது வந்து யூசர்ஸ்க்கு மட்டும் இல்ல பேங்க்ஸ்க்கும் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லலாமா மேம்? பேங்க்குக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் தானே? இப்போ நம்ம யூசர்ஸ் மட்டும் வந்து இதை வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு இல்லை, பேங்க்குக்குமே வந்து அவங்களுடைய வேலையும் வந்து குறைச்சிருக்குன்னு சொல்லலாமா ஓரளவுக்கு?
0: கண்டிப்பாக. நம்ம மேனுவலாக போய் ஒரு கேஷ் டெபாசிட் பண்ணுறதோ கேஷ் வித்ட்ராயல் பண்ணும்போதோ அந்த பேங்கிங் சர்வீசஸ் வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்கும். அந்த பணிச்சுமை அப்படிங்கிறதும் அந்த இடத்துல இருக்கும். இப்போ டிஜிட்டல் அப்படிங்கிறதுனால 100 பேரில் வந்து 50 பேர் கிட்டத்தட்ட வந்து இதை டிஜிட்டல் டிரான்சாக்ஷனாக மாற்றுறதுனால அந்த சர்வீசஸுமே வந்து அவங்களால வந்து வேறு சில செக்டாரில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். அப்போ அந்த டைமை வந்து இன்னும் எஃபெக்டிவாக அவங்களால யூஸ் பண்ண முடியும்.
1: இப்போ இதில் வந்து யூபிஐ வந்து நம்ம பே பண்ணும்போது ஒரு தனிநபருக்கு நம்ம பே பண்ணுறதுக்கும் ஒரு வணிக நிறுவனத்துக்கு நம்ம பே பண்ணுறதுக்கும் ஆன வித்தியாசம் அப்படின்றது என்ன மேம்?
0: இதில் வந்து ரெண்டுமே வந்து வித்தியாசமாக தான் இருக்கும். ஒன்று வந்து நம்ம பர்சன் டு பர்சன் P2P பேமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னொன்று பர்சன் டு மர்ச்சன்ட் அப்படின்னு நம்ம பேமெண்ட்டை சொல்லுவோம். இந்த P2P அப்படிங்கிறது ஒரு தனிநபர் இன்னொரு தனிநபருக்கான ஒரு பேமெண்ட் டிரான்சாக்ஷன். இன்னைக்கு இது வரைக்கும் நடந்த இந்த டோட்டல் யூபிஐ டிரான்சாக்ஷனில் அரௌண்ட் ஒரு 71% வந்து இந்த P2P டிரான்சாக்ஷன் மட்டுமே வந்து கவர் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த P2M டிரான்சாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா

0: அரவுண்ட் ஒரு 63% வந்து கவர் ஆயிருக்கு. அப்ப நம்ம மர்ச்சன்டோட நம்ம டிரான்சாக்ஷன் பண்றதை விட ஒரு தனிநபர் இன்னொரு தனிநபரோட பண்ற டிரான்சாக்ஷன்ஸ்லாம் இந்த டிஜிட்டல் பேமெண்ட்ல வந்து அதிக அளவில் இருக்கு.
1: அதாவது முன்னாடியே நம்ம வந்து இதை பேசணும், அதாவது ஒரு முறையான பண பரிவர்த்தனையை வந்து இதை ஊக்குவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேசணும். இப்போ ஒருத்தர் வந்து நேரில் போய் நம்ம சந்திச்சு பணம் கொடுக்க முடியலனா கூட உடனே அவங்களுக்கு வந்து பணத்தை அவங்க எங்கே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அனுப்புறதுக்கான ஒரு வாய்ப்பாக வந்து இந்த யூபிஐ அப்படின்றது பயன்படுது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறோம். பெண்களை வந்து வளர்ச்சிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம அரசினுடைய முக்கியமான எண்ணமே. ஏன்னா நாட்டின் வளர்ச்சியில் பெண்கள் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அப்படின்னு தொடர்ந்து அரசு சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போது வளர்ச்சியில் அவங்க முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அப்படின்னா ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் அவங்களுடைய பங்கு இருக்கணும். அப்போது ஒரு நிதி விஷயத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து தற்சார்பு அடையக்கூடிய வகையில் இதில் கொண்டாந்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாமா மேம்? ஏன்னா கிராமப்புறத்தில் இருக்கிற பெண்களாக இருந்தாலும் சரி, நகர்ப்புறங்களில் இருக்கிற பெண்களாக இருந்தாலும் சரி யூபிஐ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் சொல்லப்படுது.

0: செயல்பாடுகளில் அவங்களுடைய பங்கு இருக்கணும். அப்போது ஒரு நிதி விஷயத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து தற்சார்படையக்கூடிய வகையில் இதில் கொண்டாந்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாமா மேம்? ஏன்னா கிராமப்புறத்தில் இருக்கிற பெண்களாக இருந்தாலும் சரி, நகர்ப்புறங்களில் இருக்கிற பெண்களாக இருந்தாலும் சரி, யூபிஐ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் சொல்லப்படுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேம்?
1: கண்டிப்பாக, ஏன்னா இன்றைக்கி வந்து விமன் ஆண்டர்பிரினர் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் வந்து நிறைய வளர்ந்துட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது அரவுண்டு ஒரு 38% ஆஃப் தி விமன் ரூரல் ஏரியாலையும் செமி அர்பன் ஏரியாவில் நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா யூபிஐ வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இது வந்து அவங்களுடைய பர்சனல் தேவைகளாக இருக்கட்டும் ஒரு பக்கம், இன்னொரு சைடு அவங்களுடைய பிஸ்னஸ்க்காக வந்து இது ரொம்ப கிரேட்டராக அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
0: நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சியான விஷயம்னு கூட சொல்லலாம். நிறைய பெண்கள் வந்து யூபிஐ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது, குறிப்பாக நீங்கள் கிராமப்புறத்திலே இருக்கிற பெண்களும் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக தான் இருக்குது. இன்னொன்று, உலகமே உற்று நோக்கக்கூடிய வகையில் இப்படி ஒரு யூபிஐ பரிவர்த்தனை அப்படின்ற விஷயத்தை நம்ம வச்சுருக்கோம் அப்படின்போது நம்ம நாட்டுக்கான மதிப்பு தரம் அப்படின்றது சர்வதேச அளவில் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாமா மேம்?
1: இது நம்ம நாட்டுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் நம்ம சொல்லலாம். ஏன்னா இங்கே டெவலப் பண்ணுற அந்த இன்டர்ஃபேஸை வந்து உலக நாடுகளும் அதை வந்து அக்செப்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது இது நம்ம நாட்டுக்கு ரொம்ப பெருமை சேர்க்குற ஒரு விஷயமும் கூட.
0: இப்போது இவ்வளோ பெருமை சேர்க்கக்கூடிய விஷயத்தில் வந்து இன்னும் அதிகமாக வந்து குறிப்பிட்ட அம்சங்களை சேர்க்கணும் அப்படின்றதும் கூட வந்து பார்த்திங்கன்னா அரசோட ஒரு நோக்கமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அதற்காக அரசு மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் அப்படின்னு பார்த்தா என்னெல்லாம் இருக்குது மேம்?
1: இதுக்காக வந்து நிறைய ஸ்டெப்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து எடுத்துகிட்ருக்காங்க. முதல்ல பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அந்த பாலிசி சப்போர்ட்டை வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து டெக்னாலஜிக்கல் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் வந்து, அடுத்தது வந்து டெக்னாலஜி சைடு. இதுக்கு தேவையான ஃபண்டிங் கூட கவர்மெண்ட் சைட்லேருந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க.
0: நிச்சயமாக டெக்னாலஜிக்கல் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலில், அதாவது நிறைய வந்து சைபர் கிரைம் குற்றங்கள்லாம் கூட நடக்குது, அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து செக்யூரிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. யூபிஐக்கு வந்து ஆல்ரெடி வந்து அந்த செக்யூர்டு டிரான்சாக்ஷன் அப்படின்றதுனால தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து 10 இயர்ஸை கடந்து வந்திருக்கு அப்படின்ற விஷயத்தையும் பார்க்குறோம். இன்னும் செக்யூர்டாக அது இருக்கணுன்றதுக்காக நிறைய விஷயங்கள் அதில் சேர்க்கப்படும் போது இன்னும் வலிமையாக அது வந்து நிறைய பேரை சென்றடையும் அப்படின்ற விஷயத்தையும் பார்க்கலாம். இப்போது இவ்வளோ சக்ஸஸாக இது ஆனதுக்கு என்னெல்லாம் காரணங்களாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேம்?
1: நம்மளோட டிஜிட்டல் பிஸ்னஸ் வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து க்ரோத் ஆயிருக்கு அப்படின்றதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் 3 வார்த்தையில் வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். ஸ்பீடு, சிம்பிளிசிட்டி அண்ட் ஸ்கேல், இது மட்டும்தான் இந்த யூபிஐயோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்ஜெக்டிவாக இருக்குது.
0: இப்போது யூபிஐயோட விஷயங்கள் ஒவ்வொரு முக்கியமான அம்சங்களை வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். யூபிஐ பயன்படுத்தும் போது மக்கள் வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம், தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம், தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் என்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
1: இந்த யூபிஐ பயன்படுத்தும் போது பேக்ரவுண்டில் நமக்கு எவ்வளவோ டெக்னாலஜிக்கல் விஷயங்கள்லாம் அதில் இருக்குது, ஆனால் அது எதுவும் வந்து அன்றாடம் மக்களுக்கு அது தேவையான விஷயங்களாக இருக்காது. அவங்கள பொறுத்த வரைக்கும் யாருக்கு பேமெண்ட் பண்ணுறோம், எவ்வளோ பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே போதும். அது போக இதில் அந்த பின் சேஃப்டி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணுறது, இந்த பின் நம்பரை எங்கேயும் எழுதி வச்சு தேவையில்லாமல் யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறது இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் மெயின்டைன் பண்ணாலே போதும், இதை ரொம்ப சேஃபாக செக்யூராக நம்மளால் யூஸ் பண்ண முடியும்.
0: யூபிஐ பண பரிவர்த்தனை அப்படின்றது அதோட ஹிஸ்ட்ரியிலேருந்து ஆரம்பித்து அது வந்து எந்தெந்த விஷயங்களை கடந்து வந்திருக்கு, எவ்வளோ பேரை வந்து ரீச் ஆகியிருக்கு, என்ன மாதிரியான சாதனைகள் படைச்சிருக்கு, இப்படி நிறைய விஷயங்களை வந்து சொன்னீங்க மேம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து இவ்வளோ மக்கள் இருக்காங்க, இன்னும் நிறைய பேருக்கு இந்த சேவை யூபிஐ அப்படின்றது போய் சேரும்போது நிறைய பண பரிவர்த்தனை அப்படின்ற விஷயத்தை வந்து இது ஊக்குவிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். யூபிஐ பண பரிவர்த்தனை 10 வருஷம் கடந்து வந்தது அப்படின்றது ஒரு சாதனை தான். இன்னும் பல சாதனைகளை இந்தியா படைக்கிறதுக்கு இது போன்ற விஷயங்கள், டிஜிட்டல் கட்டமைப்பு அப்படின்றது வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்று நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க நன்றி மேம்.
1: நன்றி.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில்.

ஆகாஷ்வாணி, நேரம் 9:30. அரங்கிசை. தோப்பூர் டாக்டர் பி சாய்ராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். கும்பகோணம் எம்.ஆர். கோபிநாத் அவர்கள் வயலின், ஜே. வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், ஜி. ரவிச்சந்திரன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் பாபநாசன் சிவன் இயற்றிய பாடல்கள் கேட்கலாம். முதலில் ஸ்ரீ வாதாபி கணபதியே சஹானா ராகம் ஆதி தாளம்.

அரங்கிசையில் தோப்பூர் டாக்டர் பி சாய்ராம் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், ஜே வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், ஜி ரவிச்சந்திரன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் பாபநாசன் சிவன் இயற்றிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிறைவாக கா வா வரலி ராகம் ஆதி தாளம்.

அரங்கிசையில் இதுவரை தோப்பூர் டாக்டர் பி சாய்ராம் அவர்களின் பாட்டு கேட்டோம். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், ஜே வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், ஜி ரவிச்சந்திரன் அவர்கள் கட்டம்.

நேரம் 10:45, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேர்கள் கேட்கவிருப்பது காற்றோடு கலந்திரவா. நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் ஒலிக்கிறது ஜெயச்சந்திரன் குரலில், வைதேகி காத்திருந்தாள் படத்திலிருந்து.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 37.2°C, குறைந்தளவு வெப்பநிலை 27.3°C, பதிவான ஈரப்பதம் 84%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 37.4°C, குறைந்தளவு வெப்பநிலை 27.8°C, பதிவான ஈரப்பதம் 78%. பதிவான மழையளவு 0.8 mm. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை மாலை மற்றும் இரவு நேரங்களில் பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 36 முதல் 37°C ஒட்டியும், குறைந்தளவு வெப்பநிலை 27 முதல் 28°C ஒட்டியும் பதிவாகக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி தொடர்வது இதே அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நாளை காலை 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ச. செந்திலாண்டவன் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவும் தொடர்ந்து வானிலை. 7 முதல் 9 வரை புத்தம்புது காலை இதில் சூழல் விளக்கு. தமிழ் அமுதம் வழங்குபவர் தங்க சங்கர பாண்டியன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளின் 5 பகுதி இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு ஹாக்கி விளையாட்டின் மாயாஜல வித்தைக்காரர் மேஜர் தியான்சந்த் அவர்களின் பிறந்த தின சுற்றுரை கேட்கலாம். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 முதல் 8:30 திரைகாணம். 9:00 அரங்கிசையில் ஐஸ்வர்யா சங்கர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். கல்பனா கிஷோர் அவர்கள் வயலின், நெல்லை ஏ பாலாஜி அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல். 11:00 இலக்கிய இளைய பாரதம். ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நடத்துபவர் டி கே பத்மநாபன் அவர்கள். பங்கேற்போர் ஆர் தக்ஷா, பி எஸ் மோனிகா, யு நிவேதா, எம் யு லாவண்யா, வி பாரதிக்கண்ணன், எஸ் ஜீவா ஆகியோர். கதைகள் நேரம் வழங்குபவர் ஏ அபர்ணா. செவ்வாழை கூறும் சமத்துவம் வழங்குபவர் எஸ் கீர்த்தனா. முன்னேற துணியலாம் ஊக்கமளிக்கும் கதைகள் சொல்பவர் எஸ் தர்ஷினி. நண்பகல் 12:10 சங்கீத சாரரில் பெண்ணேஸ்வர மடம் பி ஆர் ரகு அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். கதரிக்குப்பம் கே ஜி ரவிச்சந்திரன் அவர்கள் தவில். 12:50 வானிலை. 12:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் உயர்கல்வி மாணவர்களுக்கு இலவச படிப்பு வழங்கும் இணையதளம் ஸ்வயம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 பெருமை மிகு பாரதம். பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம். உரை சித்திரம் எழுதியவர் ஆர் ரவிசங்கர் அவர்கள், அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ் அவர்கள். 2:15 திரைகாணம். 2:55 வானிலை. நாளை மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆவினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை. 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள். 7:00 திரைகாணம். 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எஸ் ராஜசேகரன் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலக அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் இயற்கை வழி வேளாண்மை குறைகள்.

0: இயற்கை வழி வேளாண்மை முறைகள். கலவை தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் சுதர்சன் பிரதீப் அவர்களின் உரை. எல்நினோ தாக்கத்திலிருந்து கோழிகளை பாதுகாப்புதல் குறித்து தகவல்கள் வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலையத்தின் தலைவர் மற்றும் முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் எம் எஸ் கண்ணதாசன் அவர்கள். 8:05 திரைக்காணம், 8:45 த யூனிவர்ஸ் அன்பிளக்ட் ஆங்கில நிகழ்ச்சி, இந்திய விண்வெளி வாரம் மற்றும் மன் கி பாத் தொடர்பாக விண்வெளி ஆர்வலர் வி தினேஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி உடன் உரையாடுபவர் எம் ராஜராஜேஸ்வரி. 10:00 அகில பாரத இசை, டாக்டர் மண்டபாக்க சாரதா அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போவில் காலை 6:02 பக்தி நேரம், 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7:00 வணக்கம் சென்னை, 7:30 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:02 ரஷ்யவர் ரெயின்போ, 9:02 ரெயின்போ ராப், 10:02 கெட் செட் கோ, 11:30 ஸ்டம்ப்ட் சீசன் 7 கிரிக்கெட் பற்றிய நிகழ்ச்சி, 3:02 அறிவும் ரசிப்போம், 6:02 வெஸ்டர்ன் டைம், 9:00 தி ஆகாஷ்வாணி பாட்காஸ்ட். பங்கு பெறுபவர் நடிகர் நிலை மிருதேஷ் அவர்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது இதே அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. இன்னும் சில நொடிகளில் தருவது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Renu Kataria. India has stepped up humanitarian assistance to Nepal affected by flash floods as the third flight carrying 10 tons of humanitarian assistance has departed for Kathmandu. External Affairs Minister Dr. S. Jayashankar informed this in a social media post. The minister said that the assistance includes portable generator sets, dignity kits, food packets and water purification tablets. Dr. Jayashankar said that an 11-member team of doctors, paramedics and Reiki team for tunnel rescue operations is also on board. He also reiterated India's support to Nepal's ongoing relief and rescue efforts. Earlier, India had sent more than 47 tons of emergency relief supplies in 2 flights. Meanwhile, the death toll from devastating flash floods in Nepal and Tibet has risen to 547, with 1,545 people still missing as rescue teams search riverbanks and isolated settlements for survivors and bodies swept downstream. Authorities have evacuated more than 800 people from affected districts and issued fresh warnings after a 5.1 magnitude earthquake struck southwestern China, raising fears of further flooding. India has launched a major rescue and relief operation. The Ministry of External Affairs has said that 320 Indian nationals remain uncontactable or are reportedly missing following the flash flood tragedy on Wednesday. External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said around 100 people of Indian origin holding other nationalities also remain uncontactable. Addressing the media in New Delhi today, Mr. Jaiswal said that 63 Indian nationals working at Trishuli 1 hydropower project were rescued from the affected area. Mr. Jaiswal informed the media that 21 Indian nationals from Tamil Nadu who had reached Kathmandu from the flood-affected area yesterday have arrived in New Delhi this afternoon. External Affairs Minister Dr. Jaishankar met the group of 21 pilgrims belonging to Tamil Nadu in New Delhi who were rescued from Nepal. Later, talking to the media, he thanked the government of Nepal and its army for the rescue efforts. On the Chinese side, External Affairs Ministry spokesperson Jaiswal said that around 400 Indian nationals are safe and in contact with their families. Mr. Jaiswal said that the government has set up a control room in the Ministry of External Affairs, which is working round the clock. He said both Indian embassies in Kathmandu and Beijing have also set up 24/7 helplines. Prime Minister Narendra Modi will embark on a 4-day visit to Uzbekistan and Kyrgyzstan tomorrow. In the first leg of the trip, Mr. Modi will reach Uzbekistan's capital, Tashkent, tomorrow. During the visit, Prime Minister Modi and President of Uzbekistan, Shavkat Mirziyoyev, will review cooperation in different sectors. Prime Minister Narendra Modi will share his thoughts with the people of the country and abroad in the Mann Ki Baat program on Akashvani at 11 a.m. on Sunday. It will be the 137th